மனத்திற்கு உற்சாகமூட்டும் பக்தி சரங்கள் வளம் வந்து கொண்டிருப்பது நொறு புளியந்தின் அருள் மாலை நிகழ்ச்சியில். திட்டம் இல்லாமல் தொடங்கும் நாள் மன நிறைவோடு முடிவதில்லை. திட்டம் இல்லாமல் தொடங்கும் நாள் மன நிறைவோடு முடிவதில்லை.

நேரம் இப்பொழுது காலை 5:41 ஆகுதுங்க. எங்கும் நிறைந்த பரம்பொருளை சந்தத்தால் மகிழ்வித்துக் கொண்டிருப்பது 100.5 அருள் மாலை நிகழ்ச்சி. காலம் சொல்லித்தராததை யாரும் சொல்லித்தர முடியாது. காலம் சொல்லித்தராததை யாரும் சொல்லித்தர முடியாது.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தென்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி 27ஆம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

நேரம் இப்பொழுது காலை 5:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நொறுப்புலியின் அருள் மாலை நிகழ்ச்சி. உலகில் மிக எளிமையானது பிறர் குறை காண்பது. உலகில் மிக எளிமையானது பிறர் குறை காண்பது. உலகில் மிக கடினமானது தன் குறையை தானே உணர்வது.

இனிதே பக்தி பாக்களால் மனம் நிறைத்து நிறைவுக்கு வருகிறது நூறு புள்ளியேந்தின் அருள் மாலை. இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 6:00 பக்தி பாக்களோடு பொதுமறிப்பொழிவு ஒழிக்கும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா கேட்கலாம். 6:30 கேட்கலாம் அனில் பாஸ்தா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வசந்த விடியல். அதில் சேவை செய்திகள், கரூர் தைலா சில்க் சென்றேன் பூந்தொழிர் நேரம் இடம்பெறும். காலை 7:00 சுகமான காலை நம் பண்பலையில் மலரும். அதில் 7:20 பாட்டும் பதமும் கேட்கலாம். 7:35 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார் இடம்பெறும். 7:45 பிருத்வி விமென்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று இடம்பெறும். காலை 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் இன்று புதுக்கோட்டை மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது. அதில் 8:05 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் கேட்கலாம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். காலை 9:00 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில். 9:30 கேட்கலாம் வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம், ஆடிப்பட்டம் காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள். ஆடிப்பட்டம் காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. கவியரசு அவர்கள். காலை 10:00 திரையுலக கலைப்பயணம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அமரன் கருப்பு போன்ற திரைப்படங்களின் எடிட்டர் கலைவாணன் அவர்கள். அதில் 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 11:00 பாட்டுப்பட்டாளம் இடம்பெறும். நண்பகல் 12:00 வளம் வரும் மகளிர் நேரம் இன்று நாங்களும் நடிப்போம் அல்லவாக வளம் வர இருக்கிறது. அதில் 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தல குண்டுவின் இனிய வாழ்க்கை கேட்கலாம். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி இடம்பெறும். பிற்பகல் 1:00 தரபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 2:15 பன்மொழி பாடல்கள் ஒழிக்கும் தோல் தமாக்கா தோல். பிற்பகல் 3:00 நேயரின் பெயரோடு விருப்ப பாடலும் அரங்கேறும் உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் தென்காசி மாவட்டம் கரிவளம் வந்த நல்லூர் யோகலட்சுமி அவர்கள். அதில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் இடம்பெறும். மாலை 4:00 ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி அனில் பாஸ்தாவின் விடுகதை வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் விடுகதை வண்ணத்தூரிகை. மாலை 5:00 நாமக்கல் PGB காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸின் இடைக்கால சந்தங்கள் சங்கமிக்கும் சித்திர செவ்வானம். 5:10 பந்தாடும் பந்தாட்டம் இடம்பெறும். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 பண்பலையின் வழியே ஆலய தரிசனம் செய்யலாம். மாலை 6:00 கதம்ப மலர்கள் திரையிசைப்பாளர்கள் ஒழிக்கும். அதில் 6:05 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இடம்பெறும். 6:40 பொன்னியின் செல்வங்கள் கிட்கலாம். 27

மணிக்கு நேயர்களின் கட்சேவி வழி குரல் வழி விருப்ப கானங்கள் அரங்கேறும் ஆசியிலூர் குக்கு. அதில் 7:30 சொந்த பந்தம் இடம்பெறும். 7:50 சேவை செய்திகள் கேட்கலாம். 8:05 பள்ளி பயிலும் கல்லூரி கற்கும் மாணாக்கரின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. அதில் இன்று இடம்பெறும் விளையாட்டுக்கள் ஆண்ணா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க. 9:00 கொடைத்தென்றல் ஒளிவளம் வரும். 10:00 தொலைபேசி வழி விருப்ப கானங்கள் தரும் நினைவே சுகம் இன்று திண்டுக்கல் மாவட்ட நண்பர்களுக்காக. 11:00 இடைநில்லா சந்தங்கள் சங்கமிக்கும் இரவு சிறகு. இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசியுங்கள் நிகழ்ச்சிகளை நள்ளிரவு 12 வரை. இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல்நினோ பாதிப்பால் பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்ட பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றுச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க இராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வாழ்க்கையில் வாகை சூட வேண்டும் என்பது அனைவரின் அவா. வாழ்க்கையில் வாகை சூட வேண்டும் என்பது அனைவரின் அவா. ஆனால் வெற்றி என்பது ஒரே நாளில் வராதுங்க. தொடர் முயற்சியால் அது நிச்சயம் வரும். நம்பிக்கையோடு முயன்றால் வாழ்க்கையில் மாற்றம் உறுதி என்ற சிந்தனையோடு உங்களுக்காக மலர்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொய்யா மொழி புலவர் வாக்கு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் 1102.

0: பொதுவாக நோயும் நோய்க்கு மருந்தும் வேறு வேறாகத்தான் இருக்கும். ஆனால் அணிகலன் அணிந்த இவளோ இவள் தந்த நோய்க்கு இவளே மருந்தாக இருக்கிறாள். குறள் எண் 1102 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தன்.
1: பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து.
0: பொதுவாக நோயும் நோய்க்கு மருந்தும் வேறு வேறாகத்தான் இருக்கும். ஆனால் அணிகலன் அணிந்த இவளோ இவள் தந்த நோய்க்கு இவளே மருந்தாக இருக்கிறாள். குறள் எண் 1102 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தன்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்ஜன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தின்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: 27 ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30

0: முப்பதுக்கு நடைபெறுகிறது.
1: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
2: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
3: கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
4: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
1: அடிடன்னை.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா? புதுசுதான். எப்படி வாங்கின? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலையேறா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற July 11 மற்றும் 12 சென்னை நீலாங்கரை ஆர்கி கன்வென்ஷன் ஹாலில் 30க்கும் மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 ஆண்டை கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
10: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: திருவாரூர் மாவட்டம் திருக்கொள்ளிக்காடு அனைத்து வளங்களையும் அருளும் பொங்கு சனீஸ்வரர்.

திருக்கொள்ளிக்காடு திருத்தலத்தில் சனி பகவான் தனி விமானம் கொண்ட தனிச்சன்னதியில் பொங்கு சனீஸ்வரராக அருள் பாலிக்கிறார். ஆமாம், செல்வத்தையும் நலங்களையும் வாரி வழங்கும் சனி பகவான் இவர். இரு வழக்கரங்களில் ஒன்றில் கலப்பையும் அடுத்ததில் அபயஹஸ்தமும் தாங்கி இரு இடக்கரங்களில் ஒன்றில் காக்கையையும் அடுத்ததில் வரதஹஸ்தமுமாக தரிசனம் அருள்கிறார். மங்கு சனி காலகட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு அந்த சிரமங்களை தாங்கும் சக்தியை தருகிறார் இவர். மனக்கலக்கம் உள்ளவர்கள், குடும்பத்தில் ஒற்றுமையின்மையால் வேதனை படுபவர்களை இவர் ஆற்றுப்படுத்தி நிவர்த்தியும் அளிக்கிறார். சித்த பிரம்மை உள்ளவர்கள் ஊமத்தை பூ சாத்துவதையும், குடும்ப ஒற்றுமை குறைவால் வருந்துபவர்கள் கொன்றைப்பூ சமர்ப்பிப்பதையும், செல்வச் செழிப்பு வேண்டுபவர்கள் பன்னி இலைகளால் இவரை அர்ச்சிப்பதையும் இங்கே காண முடிகிறது. 30 ஆண்டுகள் வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டுகள் கெட்டாரும் இல்லை என்ற பழமொழி சனி பகவான் மானிடர் வாழ்வில் ஏற்படுத்தும் பாதிப்புகளை மையமாக வைத்து உருவானதுதான். ஒருவரது சராசரியான வாழ்நாளில் 4 முறை சனி பகவானின் ஆதிக்கம் ஏற்படுகிறது. மங்கு சனி, பொங்கு சனி, குங்கு சனி, அந்திம சனி என்றும் இவற்றை சொல்வார்கள். இதில் பொங்கு சனி காலத்தில் சந்தோஷமான ஆதாயம் மிகுந்த பலன்களை நடைபெறும் என்கிறார்கள். அந்த காலத்தில் இந்த திருக்கோள்ளிக்காடு தலத்திற்கு வந்து தரிசனம் செய்வது கூடுதல் பலனை அளிக்கிறது என்பது அனுபவித்தோர் வாக்கு.

மூலவர் அக்னீஸ்வரர் சிறுலிங்க உருவினராக தரிசனம் தருகிறார். சுவாமியின் திருமேனி சற்று சிவந்து காணப்படுவதை கவனித்தால் உடலே சிலிர்க்கும். ஆமாம், அக்னி பகவான் இவரை பூஜை செய்திருக்கிறார். சனீஸ்வரரை வணங்கிவிட்டு திருக்கொள்ளிக்காடரான அக்னீஸ்வரரின் சன்னதியில் அவர் அருளை நாடி மனமுருக பிரார்த்தித்துக் கொள்ளலாம். பக்தர்களின் சனி தோஷத்தை தன்னுடைய தொழலால் எரித்து நீராக்கி பக்தர்களை காக்கும் அருட்கொடை வள்ளலவர். அம்மன் பெயர் மிருதுபாத நாயகி. தமிழில் பஞ்சின் மெல்லடியாள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அன்னையின் பெயரே நெகிழ்ச்சியூட்டுகிறது. மனசுக்குள் எந்த அழுக்கும் சேர முடியாதபடி விளக்கிவிடும் அற்புத தரிசனம் அருள்கிறாள் அம்பிகை. அந்த பஞ்சு பாதங்களில் மானசீகமாக தலைபதிக்க சொல்லும் ஆழமான பக்திக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆளாவது நிச்சயம். பிரகாரத்தில் சுப்பிரமணியர், மகாலட்சுமி, சனீஸ்வரர், துர்க்கை, சண்டீசர், பைரவர், பிரம்மா, லிங்கோத்பவர், விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, விநாயகர், காசி விஸ்வநாதர் ஆகியோர் அருள் புரிகிறார்கள். மற்ற கோயில்களில் இருப்பது போல் இல்லாமல்

0: பா வடிவில் இங்கே நவக்கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. முருகன் சன்னதியில் மற்றோர் அதிசயத்தை காணலாம். ஆமாம், இவர் கையில் வேலுக்கு பதில் வில்லேந்தி தனுசு சுப்பிரமணியராக காட்சியருள்கிறார். இத்தலம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டிக்கு நடுவில் உள்ள கச்சனம் என்ற ஊரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பொங்கு சனீஸ்வரரை தரிசித்து பொங்கி வரும் துயரெல்லாம் மங்கி தணிந்து போக அனைத்து வளங்களும் பெற்று ஆனந்த வாழ்க்கை பெறுவோம். திருவாரூர் மாவட்டம் திருக்கொள்ளிக்காடு அனைத்து வளங்களையும் அருளும் பொங்கு சனீஸ்வரர்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழைய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
6: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: வழங்கும் வசந்த விடியல்.
7: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 முதல் August 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
8: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி பாப்பா வந்திருக்காங்க. அவங்களே இப்போ நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: பிரித்திகா.
0: பிரித்திகாவா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: நாட்டாபுரம்.
0: நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி.
0: அங்கே என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
0: இரண்டாம் வகுப்பு படிக்கிறீங்களா? உங்களுக்கு உங்கள் மேம் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: இங்கிலீஷ் தமிழ் கணக்கு.
0: ஆ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சரி, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க?
1: பாட்டு.
0: எங்க பாடுங்க கேப்போம்.
1: விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மயிலெல்லாம் விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் மைக்கலாம் வானவேலில் தூளி கட்டி ஊஞ்சல் கட்டி ஆடலாம் மலைத்துளையே சேகர் மாலையாக மாற்றலாம்.
0: நீங்க மழையில நினைஞ்சிருக்கீங்களா? சொல்லிக்கா, உங்க ஊர்ல மழை வருமா? அப்படியா? எங்க ஊர் கொஞ்சோண்டு தரீங்களா? அந்த மழைய தர மாட்டீங்களா? சரி சரி, உங்க அப்பா பேர் என்ன?
1: கிருஷ்ணன்.
0: கிருஷ்ணன் அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
1: ஹோட்டல்.
0: சரி சரி, அம்மா பேர் என்ன?
1: மணிமேகலை.
0: உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
1: அவ்வா.
0: அவ்வா இருக்காங்களா? அவ்வா பேர் என்ன?
1: பாக்யம்.
0: பாக்யம் அவ்வா உங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிட்டு செஞ்சு தருவாங்க?
1: வேப்ப மரம்
0: அப்படின்னு சொன்னா போய் வேப்ப மரம் தொட்டுட்டு வரணுமா?

0: ரொம்ப அழகா இருக்கு. நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க? டாக்டர் ஆவீங்களா? டாக்டரா என்ன செய்வீங்க?
1: இது மருந்தெல்லாம்
0: மருந்துலாம் கொடுப்பீங்களா? யாருக்கு மருந்துலாம் கொடுப்பீங்க? ஓ, அவங்களுக்குலாம் மருந்து கொடுத்துருவீங்க. சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற ஜூலை 11 மற்றும் 12 தேதி சென்னை நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் ஹாலில் 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
4: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலெக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
5: தயாரிப்பாளர் ரோலெக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
6: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற ஜூலை 11 மற்றும் 12 தேதி சென்னை நீலாங்கரை ஆர்கி கன்வென்ஷன் ஹாலில் 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
10: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
11: நம்ம கோடை பந்தலை 100.5 27th உதய விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் காலை 9 மற்றும் மாலை 4 வலம் வரும் வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில பங்கு பெறும் அத்துணை நேயர்களுக்கும் பரிசுகள் இருக்கு. வானவில் நிகழ்ச்சியில சிறந்த கருத்தினை பகிர்ந்து கொள்ளும் நேயர் ஒருவருக்கும், வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில சிறப்பாய் பதில் கூறும் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் உண்டு. பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பு வர சனிக்கிழமை வரைக்கும் தான். ஒரு நேயருக்கு ஒரு பரிசு மட்டும்தாங்க. பரிசு பெற அறிமுக அன்பர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த பரிசு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, வர 12 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற இருக்கிற கோடை பண்பலை 100.5 உதய விழா நிகழ்வு அப்ப தரப்படும். வாங்க கொண்டாடலாம் கோடை பண்பலை 100.5 27th உதய விழாவை.

6:43 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சி. நேரலை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் இன்று புதுக்கோட்டை மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது. இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம் ஆடிப்பட்டம், காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள்.

0: ஆடிப்பட்டம் காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் புலிதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி கவியரசு அவர்கள்.
1: கோடை பண்பலை 100.5 அணில் பாஸ்தா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
0: இனி தொடர்பிருப்பது கோடை பண்பலை 100.5 தமிழ் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்து சக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை

0: பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவைவிட அதிக அளவில் பள்ளிக் குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும் அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அரவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வ பாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ 20 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள், விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மற்றும் மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து

அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில்சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம்

0: இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சி.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
0: வழங்கிய வசந்த விடியல்.
5: பெயர் சம்பாதிப்பது எளிதல்ல, பெயர் சம்பாதிப்பது எளிதல்ல, ஆனால் முயற்சியால் அது கிடைக்கும். தன்னை நிரூபித்தவன்தான் எப்போதும் உண்மையில் மலர்வான் என்ற சிந்தனையோடு நிறைவு பெறுகிறது 100.5 வசந்த விடியல். இனி சுகமான காலை உங்களுக்காக புலரவிருக்கிறது.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும்

0: ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: சிறிய நகர்வுகள் கூட பெரிய மாற்றங்களை உருவாக்கும். சோர்வு ஏற்படும் போது உங்கள் இலக்க நினைவில் கொள்ளுங்கள். சாதிக்கும் எண்ணம் ஆள் மனதில் இருந்தால் வெற்றி நிச்சயம். இந்நாள் அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமையட்டும் என்று வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலையின் 100.5 சுகமான காலை. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் வினோ. இனிய காலை வணக்கம் நேர்களே.

0: அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
1: வாழ்த்து தின்றல்,
3: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
4: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
1: 27 ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
3: வருகிற ஜூலை மாதம் 12
4: ஞாயிற்றுக்கிழமை
3: பிற்பகல் 2:30
4: உதய விழா கொண்டாட்டம்
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
3: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
1: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
4: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
3: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
4: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
3: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி 7 ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக

இனிசை பாடிக்கொண்டிருக்கிறது கோடிப்பண்பலை 100.5 சுகமான காலை. நேர்களை, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்று தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் யோகலட்சுமி அவர்களின் தெருவில் வலம் வர காத்திருக்கிறது.

0: பெண்களுக்கான இலவச பயிற்சி குறித்த அறிவிப்பு. தேனி வடவீரநாய்க்கன்பட்டி சாலை தொழிலாளர் நல வாரிய அலுவலகம் அருகில் இயங்கி வரும் கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் இலவச மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி மற்றும் சர்தோசி பயிற்சி வரும் ஜூலை 15 முதல் துவக்க உள்ளது. பயிற்சியில் 18 நிரம்பிய வேலையில்லா கிராம பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் தகவலுக்கு 94-42-75-83-63 94-42-75-83-63.
1: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 சுகமான காலை. நேர்களை இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் வர இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக.

இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 சுகமான காலை. நேர்களை இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்திரா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில் இன்று ஆடிப்பட்டம் காய்கறி சாகுபடி தொழில்நுட்பம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கரூர் புலுதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. கவியரசு அவர்கள்.

0: Ladies and gentlemen, are you ready?
1: உங்கள் கூடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் காலை 9 மணிக்கு வானவில்.
2: ஏங்க இன்னும் வானவில் இருக்கீங்க? வானவில் அறிவிச்சிருக்கக்கூடிய பரிச பத்தி சொல்லுங்க.
1: பரிசா? என்ன பரிசுங்க?
2: வர ஜூலை 11 வரைக்கும் வானவில் பேசக்கூடிய அத்தனை பேத்துக்கும் பரிசு இருக்கு.
1: இப்ப பாருங்க, உங்கள் கூடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை. இப்ப என்ன சொல்லுவீங்க? எல்லோருக்கும் பரிசு அப்படின்னு தானே சொல்லுவீங்க?
2: அதுதான் இல்ல, வண்ணத்தூரிகையில பேசக்கூடிய அனைவருக்கும் பரிசு இருக்கு. அது மட்டும் இல்லாம வெற்றி பெறக்கூடிய நேயர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு பரிசும் இருக்கு.
1: அப்ப வானவில்ல பேசக்கூடிய அனைத்து நபர்களுக்கும்
2: பரிசு,
1: வண்ணத்தூரிகையில பேசக்கூடிய அனைத்து நபர்களுக்கும்
2: பரிசு, வெற்றி பெறக்கூடிய நேயர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு பரிசும் இருக்கு.
1: சூப்பருங்க. அப்ப என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, அட்ரஸ் வாங்கிக்கோங்க, பரிசை வீட்டுக்கு அனுப்பிச்சு
2: விட்டுருங்க. அதான் இல்ல, நேர்ல வரணும்.
1: சரி வந்துடும், என்னைக்கு பண்பலைக்கு வரணும்னு சொல்லுங்க.
2: பண்பலைக்கெல்லாம் வர வேண்டாம். அதுக்கு பண்பலை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கு இல்லையா?
1: ஆமா, வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்தின் அரங்குல உதய விழா நடக்க இருக்கு அப்படின்னு நாம அறிவிச்சிருக்கிறோம் இல்லையா?

0: இந்த கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமா பரிசுகளும் வாங்கிட்டு போலாம். இது 27வது உதய விழாவை சிறப்பிக்கின்ற ஒரு பரிசு.
1: எல்லோரும் வானவிலுக்கு வாங்க,
0: வண்ண தூரிகையில சிறப்பா பேசுங்க,
1: பரிச அள்ளிட்டு போங்க.
2: இனிசை பாடிக்கொண்டிருக்கிறது கோடி பண்பலையின் நறுப்புள்ளி ஐந்து சுகமான காலை நேர்களை. இன்று நண்பகல் 12 மணிக்கு வரும் மகளிர் நேரத்தில் நாங்களும் நடிப்போம்ல.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
3: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
2: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
3: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
4: கவுன்சிலிங் கோட் 4959.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
5: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
12: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
14: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
15: மன்னா வணக்கம்.
16: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
15: என்ன மன்னா அட்டை கத்தியை வைத்து சுழற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்?
16: அமைச்சரே, அட்டை கத்தியை சுத்துகிறேனா என்பது முக்கியமல்ல, அசுர வேகத்தில் சுத்துகிறேனா என்பதுதான் முக்கியம்.
15: சரி மன்னா, இப்போது ஏன் சுற்றி கொண்டிருக்கிறீர்கள்? போர்க்களத்திற்கும் உங்களுக்கும் வெகு தூரம் ஆயிற்றே. என் மன்னா, போருக்கு ஏதாவது செல்லலாம் என்று முடிவு செய்திருக்கிறீர்களா?
16: போருக்கா? ஊருக்கு செல்லலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் அமைச்சரே.
15: அதுதானே பார்த்தேன். ஊருக்கு செல்வதற்கு எதற்காக மன்னா அட்டை கத்தியில் இவ்வளவு அட்டகாசங்கள்?
16: அமைச்சரே, அங்கே குழந்தைகள் எல்லாம் இருப்பார்கள், அவர்களோடு விளையாட வேண்டும். அப்போது வாள் சுத்தி விளையாடலாம் வாருங்கள் என்று அழைத்தால் தெரியாது என்று சொல்லக்கூடாதல்லவா? அதற்காகத்தான் இப்போதே பயிற்சி எடுத்துக் கொள்ளுகிறேன்.
15: வெட்கம், வேதனை, அவமானம். ஏன் மன்னா, அந்த காலத்தில எல்லாம் எவ்வளவு பெரிய மாவீரர்கள் எல்லாம் வாழ்வித்தையில் சிறந்து விளங்கி மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் என்னடாவென்றால் குழந்தைகளோடு அட்டை கத்தியில் விளையாடுவதற்கு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
16: அமைச்சரே, என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? நான் ராஜேந்திர சோழனை போல மா மன்னனாக ஆக வேண்டும் என்று ஆசை கொண்டுதான் அரியணை ஏறினேன். தெரியுமா உங்களுக்கு?
15: இவர் என்ன எண்ணம் கொண்டு அரியணை ஏறினார் என்று யாருக்கு தெரியும்? மன்னா, தயவு செய்து அந்த மாவீரனின் பெயரை நீங்கள் உச்சரிக்காதீர்கள். ராஜேந்திர சோழனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்?
16: என்ன தெரியுமா? யாரை பார்த்து என்ன கேட்டீர்கள் அமைச்சரே? சிறுவயதிலிருந்து ராஜேந்திர சோழன் தான் என்னுடைய கனவு நாயகன். அவரை பற்றிய செய்திகளை படிப்பதுதான் என் அன்றாட வாடிக்கை.
15: இவரோடு ஒரே வேடிக்கை. சரி, என்ன தெரியும் உங்களுக்கு ராஜேந்திர சோழனை பற்றி சொல்லுங்கள்.
16: அமைச்சரே, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் கால் பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் ராஜேந்திர சோழன். தன்னுடைய வாழ்நாளில் பாதிக்கு மேற்பட்ட நாட்களை போர்க்களத்திலேயே செலவிட்ட ராஜேந்திர சோழன் 2 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய எடை கொண்ட வாளை தன்னந்தனியாக சாதாரணமாக சுழற்றக்கூடிய 6 அடி உயரம் கொண்ட மாவீரன். ராஜேந்திர சோழன் பேரரசனாக முடிசூட்டுகிற போது அவருக்கு 50 வயது இருக்கும். அவர் கடாரத்தின் மீது படையெடுக்கிற போது அவருக்கு 61 வயது இருக்கும். அந்த 61 வயதிலும் அவ்வளவு பெரிய வாளை எடுத்துக்கொண்டு போர்க்களத்திற்கு சென்று போர் புரிந்திருக்கிறார் என்றால் அவரின் வீரத்தை என்னவென்று சொல்லுவது?
15: மன்னா, உங்களுக்கு வயது என்ன?
16: அமைச்சரே, எனக்கு வயது 60 அல்ல 20 தான்.
15: மன்னா, ராஜேந்திர சோழனை பற்றி மெய்சிலிர்க்க பேசிக் கொண்டிருக்கும் போது ஏன் பொய்புழுக பேசுகிறீர்கள்?

0: மேலே சொல்லுங்கள்.
1: ராஜேந்திர சோழனின் படைபலத்தை சொல்லட்டுமா? 14 லட்சம் வீரர்கள், 1 லட்சம் குதிரைகள், 60,000 யானைகள் என்று மாபெரும் படையை கட்டி ஆண்டவன் ராஜேந்திர சோழன். அதாவது இப்போது இருக்கும் இந்திய ராணுவத்தையும் அமெரிக்காவின் ராணுவத்தையும் சேர்த்தால்தான் இவர் கட்டி ஆண்ட படையின் அளவுக்கு வருமாம் அமைச்சரே.
0: அடே அப்பா, அவ்வளவு பெரிய படைபலமா?
1: ஆமாம் அமைச்சரே, இன்றைய மலேசியாவை அன்றைக்கு கடாரம் என்று சொல்லுவார்கள். இவரின் கடாரம் படையெடுப்பு தான் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நமக்குள் ஏற்படுத்துகிறது. காரணம், 1000 கணக்கான யானைகளை கப்பலில் ஏற்றி சென்று அங்கே போர் புரிந்து வெற்றியோடு திரும்பி இருக்கிறார். அந்த யானைகளை எப்படி கடல் கடந்து கொண்டு சென்றிருப்பார், எப்படி கப்பலில் ஏற்றி இருப்பார், அந்த கப்பல் எவ்வளவு வலிமையானதாக இருந்திருக்கும், இதெல்லாம் விட நடுக்கடலில் யானைக்கு மதம் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மதம் பிடித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இவைகளை எல்லாம் சமாளித்து 1000 கணக்கான யானைகளை கடல் கடந்து கொண்டு சென்று அங்கே போர் புரிந்து வெற்றியோடு திரும்பி இருக்கிறாரே. அதே போல கங்கை படையெடுப்பின் போது கங்கை ஆற்றில் பெரும் வெள்ளம், வடமன்னர்கள் எல்லாம் இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு எப்படி வருவார் என்று யோசித்துக் கொண்டிருந்த நிலையில் 100 கணக்கான யானைகளை பாலமாக நிறுத்தி அதன் மீது சென்று போர் தொடுத்து வெற்றியை எடுத்து வந்திருக்கிறார் அமைச்சரே. இவரின் இந்த அசாத்திய துணிச்சல் வடமன்னர்களையே வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன்
2: அமைச்சரே.
1: இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாம் கடல் பயணம் என்பது மிகவும் எளிமையானது. ரேடார் கருவிகள் இருக்கிறது, தொழில்நுட்ப வசதிகள் இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் எப்படி இவர் கடற்பயணம் மேற்கொண்டார் என்றால், ஆமைகளுக்கு நீரோட்டம் பார்க்க தெரியும் என்பதை அறிந்த ராஜேந்திர சோழன் ஆமைகளை கப்பலில் கட்டி அதன் மூலமாக கடற்பயணம் செய்து பல வெற்றிகளை குவித்திருக்கிறார் அமைச்சரே.
0: அருமை அருமை.
1: ராஜேந்திர சோழனை உலகமே அதிசயத்து பார்த்த கடாரம் படையெடுப்புக்கு பிறகு அதனை பாராட்டும் விதமாக கம்போடியா மன்னன் சூரியவர்மன் ராஜேந்திர சோழனின் தாயார் பெயரில் ஒரு கோவிலை கட்டினார். அந்த பிரம்மாண்டமான கோவில் தான் இப்போது இருக்கிற அங்கோர்வாட். அதே போல அமைச்சரே, ராஜேந்திர சோழனினுடைய கப்பல் படையை பற்றி உலகமே பாராட்டி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்முடைய இந்திய அரசு ஒரு கப்பலுக்கு TS ராஜேந்திரா என்கிற பெயரை சூட்டியிருக்கிறார்கள் அமைச்சரே. அதே போல ராஜேந்திர சோழன் இலங்கைக்கு படையை கொண்டு சென்று யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த 5வது மகேந்திர ராஜாவை வென்று 107 ஆண்டுகளாக பதுக்கி வைத்திருந்த இந்திர ஆரத்தையும் மணிமுடியையும் சோழ நாட்டிற்கு கொண்டு வந்த பெருமை ராஜேந்திர சோழனுக்கு தான் உண்டு அமைச்சரே.
0: அடே அப்பா,
1: இன்றைய கேரளா, தெற்கு கர்நாடகா, ஆந்திரா, பீகார், ஒரிசா போன்ற பகுதிகளையும், வெளிநாடுகளில் பிலிப்பைன்ஸ், மலேசியா போன்ற நாடுகளையும் தன்னுடைய ஆட்சிக்குடையின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார் அமைச்சரே. அது மட்டுமில்லை அமைச்சரே, அவருடைய தந்தை ராஜராஜ சோழன் செல்லுவதற்கே யோசித்த பகுதிகளை கூட தன்னுடைய ஆட்சி காலத்தில் படைகளை கொண்டு சென்று வெற்றிகளை குவித்து வந்தார்.
0: ஓஹோ,
1: ராஜேந்திர சோழன் வீரத்தில் மட்டுமில்லை அமைச்சரே, கடல் வணிகத்திலும் மிகப்பெரிய வெற்றி கொடியை நாட்டி இருக்கிறார். வட இந்தியா, சீனா, பாரசீகம், இலங்கை, ரோம், அரேபியா, கிழக்கிந்திய தீவுகள் இவற்றிலெல்லாம் தன்னுடைய நாட்டு வாணிபத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறார் அமைச்சரே.
0: நாட்டை வளமானதாகவும் செழுமையானதாகவும் மாற்றுவதற்கும் கவனம் செலுத்தியிருக்கிறார் மன்னா.
1: சரிதான் அமைச்சரே. அமைச்சரே, ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்?
0: ராஜேந்திர சோழனும் ஒரு மன்னன், நீங்களும் ஒரு மன்னன். கால கொடுமை
1: என்ன?
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரீன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
7: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
11: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
13: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 சுகமான காலை.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூலை 8
0: நாடுகளை காண நாட்டம்
2: புது நாடுகளை காணும் தேட்டம்
0: காடுகளை தாண்டியும் ஓட்டம்
2: வந்ததில்லை வாழ்வில் எப்போதும்
0: பதட்டம்
2: ஆப்பிரிக்காவின் காங்கோ ஆறு வரை வந்தடைந்தனர்
0: கடலில் பயணம் செய்து
2: நாடுகான் பயணி
0: 5 ஆண்டு பயணத்தில்
2: இந்திய பெருங்கடலை எட்டி பார்த்தது
0: டயஸ் தந்த
2: நம்பிக்கை முனை பெயரோடு
0: பயண பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டது
2: 23 நாள்களிலேயே
0: பயணக்குழு
2: இந்தியாவின்
0: மலபார் கடற்கரையை
2: தொட்டுவிட்டது
0: இதுவே
2: ஐரோப்பிய கடல் வணிகத்திற்கு
0: வழிகாட்டியது
2: 1497
0: இந்தியாவுக்கான
2: முதல் நேரடி

0: பயணத்தை
1: வாஸ்கோடகாமா
0: தொடங்கிய நாள்
1: இன்று வணிக பொருளாதார செய்திகளுக்கென்று
0: பிரத்யோக செய்தித்தாள்
1: வெளியாகும்.
0: உலக நாடுகளில் வாரத்தில்
1: 6 நாள்கள்
0: தொடக்க காலத்தில்
1: அமெரிக்காவின் வணிக செய்திகள் என்ற பெயராக
0: நின்று நிலைத்தது
1: நியூயார்க்கின்
0: வர்த்தக தெரிவின் நினைவாக
1: 1889
0: த வால் ஸ்ட்ரீட் என்ற
1: இதழின் முதலாவது பிரதி
0: வெளியான நாள்
1: இன்று. இடத்திற்கு இடம்
0: எடுத்துச் செல்லத்தக்கது.
1: குண்டுகளை ஒன்றின் பின் ஒன்றாக
0: சுடுவது போல் வடிவமைக்கப்பட்டது.
1: சி.இ. பான்ஸ் ஆஃப் லோவெல்
0: என்பவரால் உருவாக்கப்பட்டது.
1: காலிபர் எனும் அளவால்
0: துப்பாக்கி ரவையின் அளவு
1: தீர்மானிக்கப்படுகிறது.
0: 1865
1: சி.இ. பான்ஸ் ஆஃப் லோவெல்
0: வகை இயந்திர துப்பாக்கிக்கான
1: உரிமையை பெற்ற நாள்
0: என்று.
1: இந்திய கிரிக்கெட் அணியின்
0: முன்னாள் தலைவர்
1: இடதுகை பழக்க ஆட்டக்காரர்
0: 1992
1: மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான
0: ஒரு நாள் போட்டியில் அறிமுகமானார்.
1: 1996
0: டெஸ்ட் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
1: உலகின் சிறந்த ஆட்டக்காரர்களில்
0: 6வது இடத்தை பெற்றார்.
1: உலகின் மிகச்சிறந்த அணி தலைவர்களுள்
0: ஒருவராக கருதப்படுகிறார்.
1: 2008
0: தனது ஓய்வை அறிவித்தார்.
1: தாதா என்று
0: ரசிகர்கள் இவரை செல்லமாக அழைப்பர்.
1: 1972 சௌரவ் கங்குலியின்
0: பிறந்த நாள்
1: இன்று. கற்பனை இயல் இயக்க கவிஞர்களில் ஒருவர்,
0: அதாவது ரொமாண்டிக் மூமெண்ட்.
1: மறையும் வரை
0: படைப்புகள் புறக்கணிக்கப்பட செய்தனர்.
1: வாழும் வரை
0: வாசகர்களின் எண்ணிக்கை
1: 50 கூட தாண்டவில்லை
0: என்கின்றனர்.
1: வாழ்ந்த 30 ஆண்டுகளில்
0: ஆங்கில இலக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினார்.
1: இவரின் வன்முறையற்ற போராட்டங்கள்
0: மகாத்மா காந்தியின் அறப்போருக்கு
1: முன்னோடியாக இருந்தன
0: என்கின்றனர் வரலாற்று அறிஞர்கள்.
1: 1822
0: ஆங்கில எழுத்தாளர் பி வி ஷெல்லி
1: நினைவு நாள்
0: என்று.
1: பால்யா மாவட்டத்தில்
0: இப்ராஹிம்பட்டி கிராமத்தில்
1: பிறந்தார்.
0: பட்டம் பெற்ற பின்
1: சோசியலிச அரசியலில் ஈடுபட்டார்.
0: படிப்படியாக வளர்ச்சி கொண்டு
1: பல பதவிகளில் பொறுப்பேற்றார்.
0: இதனால் கிடைத்தது பட்டம்
1: இளம் துருக்கியர்
0: சமாஜ்வாதி
1: ஜனதா ராஷ்டிரிய கட்சியை உருவாக்கினார்.
0: 1990
1: நவம்பர் 10
0: இந்திய பிரதமரானார்.
1: 2007
0: முன்னாள் இந்திய பிரதமர்
1: சந்திரசேகர் நினைவு நாள்
0: இன்று.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் வருகிற July 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் கோலாகலமாய் குதூகலமாய் சிறப்பாய் தொடங்க காத்திருக்கிறது. நேரலையில் சந்தித்த பண்பலை நேரடியாக சந்திக்க வருகிறது உங்களை தேடி. வாருங்கள் நேயர்களே, சங்கமிப்போம் கொண்டு.

0: வெற்றிக்கான திறவுகோல் நம் இலக்கில் கவனம் செலுத்துவதையாகும் என சொல்லி நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான காலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு.
1: Come on.

0: கொடி பறக்குதா?
1: தொடர்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக

அவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடியை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணே விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க்கையில் அமைதியாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு விஷயம் செஞ்சால் போதுங்க, அது என்னன்னு கேட்குறீங்களா? கண்டதையும் கேட்டதையும் மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருந்தாலே போதுங்க. உண்மைதானே? ஆமாங்க, நாம் கற்றுக்கிட்ட உண்மைத்தன்மை அறிஞ்ச நல்ல விஷயங்களை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கலாங்க அப்படிங்கிற சிந்தனையோடு உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 இது மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்றைக்கி எந்த மாவட்ட நேர்களுக்கான்னு கேட்குறீங்களா? இசை கல்வெட்டுக்கு பெயர் பெற்ற குடுமையான் மலையும் கிமு 2 நூற்றாண்டைச் சேர்ந்த சமண படுக்கைகளும் பச்சிலை ஓவியங்களுக்கு பெயர் பெற்ற சித்தன்னவாசல் அமைந்திருக்கும் மாவட்டமும் 17 நூற்றாண்டில் கட்டப்பட்ட திருமயம் குடவரை கோயிலுக்கும் பெயர் பெற்ற புதுக்கோட்டை மாவட்ட நண்பர்களுக்காகத்தாங்க இன்றைய மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் பங்கு பெற புதுக்கோட்டை மாவட்ட நேயர்கள் 24

0: 24 290 333 24 இணையலாம். கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு சுழி 4542 இணைச்சு. இப்போ முத முதலாக யார் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கிறாங்க? வணக்கம். வணக்கம், என்ன பண்ணிங்க?
1: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க, எங்கிருந்து?
1: நான் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலை ஒன்றியம் கீழாநல்லி கோட்டையிலிருந்து செல்லக்கண்ணு பேசுறேங்க சார்.
0: கீழாநல்லி கோட்டையா?
1: ஆமாம் சார், கீழாநல்லி கோட்டை.
0: கீழா வளைக்கோட்டை?
1: கீழாநிலை கோட்டை.
0: கீழாநிலை கோட்டை. உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: செல்லக்கண்ணு. செல்லக்கண்ணு.
0: செல்லக்கண்ணு.
1: ஆமாம் சார்.
0: உங்க ஊருக்கு ஏன் கீழாநிலை கோட்டைன்னு பேர் வந்துச்சு?
1: அங்க ஒரு பெரிய கோட்டை இருக்குங்க சார். மன்னர் வந்து இலங்கைக்கு போறதோடு என்னமோ ஒரு பெரிய கோட்டை இருக்கு, இப்பவும் இருக்காது. நல்லா இருக்கும். பெரிய கோயில் ஒண்ணு இப்பதான் திருவிழா முடிஞ்சது.
0: மகிழ்ச்சி. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஐயா?
1: நான் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்கேன் சார்.
0: எப்படி போயிட்டு இருக்கு வியாபாரம் எல்லாம்?
1: சும்மா போயிட்டு இருக்கு சார்.
0: எப்படி இருக்கு வெயில் நம்ம ஊர்ல?
1: வெயில் தான், வெயில் அதெல்லாம் தாண்டிருச்சு, 100 110 தாண்டிருச்சு.
0: அதான் இந்த வருஷம் சொல்லியிருக்காங்களே 7 இருக்குது. அதனால ஒன்று வந்து அதிகப்படியான வறட்சி இருக்கலாம், அல்லது அதிகப்படியான மழை பொழிவு இருக்கலாம். எது வந்தாலும் நம்மளை பார்த்துக்கிறோம், நம்மளை தயார்படுத்திக்கணும் நம்ம. என்னங்க ஐயா?
1: ஆமாம் சார், இல்லை சுற்றி வர மழை பெய்யுது, எங்கள் ஊரில் மட்டும் மழை இல்லைங்க
0: சார். வரும் வரும் வரும், அது அப்படியே ஷிஃப்ட் போட்டு ஒரு ஊராக வருது. சரியா?
1: ஆமாம் சார்.
0: வீட்டில் யாராக இருக்கீங்க?
1: என் பேர் சொல்லக்கண்ணு, என் மனைவி பேர் சோதிமணி. வெண்ணிலா தேர்ட் இயர் படிக்கிறாங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ரோஜா 12 படிக்கிறாங்க. ஐஸ்வர்யா 7 வகுப்பு படிக்கிறாங்க. 3 பொண்ணுங்க.
0: மகிழ்ச்சி. இப்போ எந்த விஷயம் பண்பலையில் கேட்கும்போது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும்?
1: எந்த விஷயத்தை சொல்றது? எல்லா காய்கறியும் எல்லா கறிசோரியும் வச்சுட்டு இது நல்லா இருக்கு அது நல்லா இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். பண்பலையில கேட்கறதே சந்தோஷம் தானே.
0: சரி, மிக்க மகிழ்ச்சிங்க. உங்களை சந்திச்சல. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாங்க?
1: கனிமா சாங் சார்.
0: பாடல் கேட்கலாமா? நன்றிங்க.
1: நன்றி.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
7: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
6: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
8: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
9: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல்.
10: கவுன்சிலிங் கோட் 2612.
11: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற July 11 and 12 சென்னை நீலாங்கரை RK கன்வென்ஷன் ஹாலில். 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 ஆண்டை கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
12: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் கையாடு நடிக்கும் இதய முரளி நாளை முதல்.
13: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
14: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
13: இணைந்து வழங்குவோர்
15: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம். கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
16: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
17: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
16: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
17: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
16: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
17: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: வெள்ள

0: எங்கும் நல்லதாக நான்கு நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
1: மனிதர்களுக்கு வெறும் சாப்பாடு, துணிமணி, தங்குவதற்கு இடம் இவையெல்லாம் கொடுத்துட்டா சந்தோஷமா இருப்பார்களா? ஒரு மனிதரை வைத்து நீங்கள் வேலைக்கு சாப்பாடு போடுகிறீர்கள், அவர் மாற்றிக்கொள்வதற்கு தேவையான துணிமணி கொடுக்கிறீர்கள், அவருக்கு மழை வெயிலிலிருந்து பாதுகாப்புக்கு ஒரு ஷெல்டர், ஒரு கூரை நீங்கள் கொடுத்து விடுகிறீர்கள், அவரை அவமதித்து கொண்டே இருக்கிறீர்கள், திட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். இப்போது யோசித்து பாருங்கள், மனிதன் வெறும் உணவு உடை உரையுளால் மட்டும் வாழ்பவனா? உணர்வால் வாழுகிறவன். அவனுக்கு மானவமானம் உண்டு, கௌரவம் உண்டு, அவனுக்கு சுயமரியாதை உண்டு. தன்னை ஒருவர் மதிக்காமல் விட்டுவிட்டால் வேதனைப்படுகிற இயல்பு உண்டு. ஆங்கிலத்தில் ரெஸ்பெக்ட் என்ற ஒரு சொல் இருக்கிறது, ரெஸ்பெக்ட். அது எப்படி உருவாயிட்டு தெரியுமா? ரீஸ்பெக்ட். நாம் போட்டுக்கொள்கிற கண்ணாடிக்கு என்ன பேர்? ஸ்பெக்டக்கிள், அதாவது பார்ப்பதற்கான கருவி, ஸ்பெக்டக்கிள். ரீஸ்பெக்ட், ஒருவரை நீங்கள் பார்த்த உடனே மறுபடியும் பார்க்கும்படியான ஒரு நிலையில் இருப்பவர். 100 பேரை பார்த்து கொண்டே போகிறோம் ஒரு ரயில்வே நிலையத்தில், ஒருவரை பார்த்த உடனே பளிர்னு அப்படி தோன்றி கை எடுத்து கும்பிடுகிறோம், ரீஸ்பெக்ட். இன்னொரு பார்வை பார்க்கிறீர்கள், மறுபார்வை, ரீஸ்பெக்ட். இதிலிருந்து ரெஸ்பெக்ட் என்கிற வார்த்தை உண்டாயிற்று என்று கணக்கு சொல்கிறார்கள். இது ஒரு கோணம். வெறும் கண்ணால் பார்ப்பது, மறுபடியும் பார்ப்பது என்கிற இரண்டாவது பார்வை மட்டுமல்ல, அவர் மீது முதலில் நீங்கள் வைத்த பார்வையே வேறு. இப்போது உங்கள் மனோபாவத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த மனோபாவமே மாறிவிட்டது இரண்டாவது பார்வையில், இல்லையா? இந்த மரியாதையை பெறுவது என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த மரியாதையை பெறுவது என்பதற்கு பதிலாக ரீஸ்பெக்ட் அப்படிங்கிறத பல பேர் தவறாக அர்த்தம் பண்ணியிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? மறுபடியும் பார்க்க வைப்பது, இன்னொருவர் கவனத்தை ஈர்ப்பது. நீங்கள் மேல்நாடுகளில் பாருங்கள், கோந்து போட்டு தலையை ஒட்டி கொண்டு வருவார்கள், அப்படியே பொட்டடை குச்சி மாதிரி தலை முழுக்க கோந்து ஒட்டி. நீங்கள் அவரை பார்த்தா திரும்பி பார்க்காம இருக்க முடியுமா? மறுபார்வை. சில பேர் போட்டிருக்கிற பேண்ட்டே பார்த்தா பயமாக இருக்கும், அந்த பேண்ட்டினுடைய அந்த தச்சிருக்கிற முறையை பார்த்தா. அப்புறம் கிழிச்சு விட்டுருப்பார்கள் அந்த பேண்ட்டை எல்லாம், இப்போ எல்லாம் நீங்கள் கவனிப்பீங்க. இப்போ நானே அதை கவனிச்சானு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? சில அப்பா அம்மா திட்டுவாங்க இதுக்கு. நீங்கள் திட்டுவது அவருடைய வெற்றி. ஏன்? தான் கவனிக்கப்பட வேண்டும் தானே அவங்க அதை போட்டாங்க, அதை கவனிச்சிட்டாங்க, அதனால்தான் திட்டுறாங்க. நீங்கள் அவர்கள் மீது செலுத்துகிற கண்டனம் கூட அவர்களுக்கு அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகிடுது, தான் மறுபடியும் பார்க்கப்பட வேண்டும் என்கிற நிறைவேறி விடுகிறது. கொஞ்சம் விழிப்போடு யோசிச்சாதான் அந்த ரெஸ்பெக்ட்ங்கிற வார்த்தைக்கான உண்மையான ஒரு அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பிறரால் கவனிக்கப்பட வேண்டும் என்பது முக்கியம் அல்ல, பிறர் கவனிக்கும்படியாக இருத்தல் தான் முக்கியம். ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். போதி தர்மர் என்கிற மகா ஞானி வந்து சீனாவுக்கு போகிறார். புத்தருடைய பாரம்பரியத்திலே புத்தருக்கு நிகராக வாழ்ந்த பெருமைக்குரியவர் போதி தர்மா. அவர் சீனாவுக்கு போன பிறகுதான் ஜென் என்கிற தத்துவம் அங்கே உருவாக தொடங்குகிறது. ஓஷோ ஒரு வார்த்தை சொல்லுகிறார், லாவோட்ஸின் கருப்பைக்கு புத்தரின் விதைகளை கொண்டு சென்றவர் போதி தர்மர். வறுமையான வார்த்தை. பிறருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பது மனிதனுடைய கோமாளித்தனங்களில் ஒன்று. நாம் பிறருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்கிற ஆழ்மனத்தை இயக்கமுடையவர்கள் நிஜமாகவே மரியாதைக்குரியவர்கள் அல்ல. ஆனால் பிறர் தாங்களை அறியாமல் அவர்களை கவனிக்கும்படியாக அவர்கள் தரமுயர்ந்து திறமுயர்ந்து வாழ்ந்தால் அந்த மரியாதை என்பது பெருமைக்குரிய ஒன்று.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம்.
5: கோடை பண்பலையின் 27 உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
6: வாழ்த்து தின்றல்,
7: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
8: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
6: ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
9: ஆரம்பிக்கலாங்களா?
7: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
8: ஞாயிற்றுக்கிழமை
7: பிற்பகல் 2:30
8: உதய விழா கொண்டாட்டம்
5: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.

0: நீங்க தாதா கிங்.
1: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
3: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
1: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
3: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
1: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5
1: 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
4: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: நேரம் இப்பொழுது காலை 8:23 ஆகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்று புதுக்கோட்டை மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்ப யாரே இனிப்பில காத்திருக்கிறாங்க? வணக்கம்.
7: வணக்கம்.
6: யாருங்க?
7: புதுக்கோட்டை மாவட்ட கடைக்குடியில இருந்து கஷ்டப்பட்டு பேசுறேன்.
6: புதுக்கோட்டை எந்த இடம் சொன்னீங்க?
7: கடைக்குடி.
6: கடைக்குடி. கஸ்தூரியா?
7: ஆமாண்ணா.
6: என்ன செய்றீங்க?
7: நான் காலேஜ் முடிச்சிட்டு இருக்கேன். நான் குரூப் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன்.
6: அப்படியே, வாழ்த்துக்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க.
7: தேங்க் யூ மா.
6: என்ன பட்டப்படிப்பு முடிச்சீங்க?
7: நான் எம்எஸ் மேக்ஸ் முடிச்சிருக்கேன்
6: மா. மேக்ஸ். பொதுவாக வந்து எல்லாருமே வந்து கடினம் அப்படின்னாலே வந்து ஓடுவாங்க. நீங்கள் அதே எடுத்து படிச்சிருக்கீங்க. ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. எதுவுமே ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டால் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும்.
7: ஆமாங்கண்ணா.
6: சரி மகிழ்ச்சி. வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க?
7: வீட்டில் அம்மா, அப்பா, ரெண்டு தங்கச்சி. அப்பா பேர் சாத்தன், அம்மா பேர் சரஸ்வதி. தங்கச்சி பேர், ஃபர்ஸ்ட் தங்கச்சி பேர் ரத்னப்ரியா, ரெண்டாவது தங்கச்சி பேர் ராயினிண்ணா.
6: சரி, இந்த மூணு பேரத்தில் யார் ஃபோன் அதிகமாக பார்க்குறது?
7: மூணு பேர் ஈஸியாக பார்க்குறாங்க.
6: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபோனாக ஒரே ஃபோனை மூணு பேரும் பார்ப்பீங்களா?
7: ரெண்டு ஃபோன் இருக்குங்க. ஓரளவு
6: பார்த்துட்டு இருப்பீங்க. சரி, இப்போ உங்கள் புதுக்கோட்டையில் இந்த இடமெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியாது, இதெல்லாம் சுற்றி பார்க்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு எந்த இடம்லாம் சொல்லலாம்?
7: எல்லா இடம் ஆவரே கோவில் சொல்லலாம்.
6: என்ன இடம்?
7: ஆவுடையார்
6: கோவில்.
7: அப்புறம் தேனிமலை முருகன் கோவில், அது நல்லா இருக்கும்.
6: அங்கெல்லாம் போயிருக்கீங்களா?

0: சித்தனை வாசல் உங்க ஊர்ல பக்கத்திலே இருக்கு. எவ்வளோ வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. போய் பாருங்க சரியா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வாங்க, எல்லாரும் வந்து சந்திக்கலாம். சரி, மிக்க மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்?
1: கருப்பு படத்துல இருந்து
0: பாடல் கேட்கலாமா?
1: நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் என்று புதுக்கோட்டை மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. நேர்களை இன்று காலை 9 மணிக்கே உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில், வானவெளியின் இன்றைய வண்ணம், ஆடிப்பட்டம், காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் என ஆடி மாதம் வரைவில் வரப்போகுது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் புளிதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி கவியரசு அவர்கள். இப்போ யார் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை நண்பர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க?
2: நாங்கள் புனமராஜ் தாலுகா கீரங்குடியிலிருந்து பேசுகிறேன். அசோக்குமார் சத்யா.
1: அசோக்குமார் சத்யா.
2: வாழ்த்துக்கள்,
1: நல்ல முயற்சி பண்ணுங்க. பயிற்சி மையங்களுக்கு போறீங்களா, வீட்டுல இருந்தே படிக்கிறீங்களா?
2: வீட்டுல இருந்து தான் படிச்சுட்டு இருக்கோம்.
1: எத்தனை குழுவா சேர்ந்தா?
2: குழுவெல்லாம் கிடையாது, நம்மளே சிங்கிளா உட்காந்து படிக்க வேண்டியது.
1: எந்த பாடம் ரொம்ப கடினமா இருக்குது?
2: எனக்கு ரொம்ப கஷ்டம்னா ஜியோகிராஃபி தான்.
1: ஜியோகிராஃபியா? அது ரொம்ப எளிமையானதாச்சு.
2: எளிமையானாச்சு. அது எப்படி என்ன டைம்ல எப்படி மாறுமே தெரியாது.
1: போட்டி தேர்வுல அதிகப்படியா நேரத்தை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா கணிதம்.
2: கணிதம்.
1: சரி, வீட்டில் யாரும் எல்லாம் இருக்கீங்க?
2: நாங்கள் வந்து வீட்டில் மாமனார் இருக்காரு, பாப்பா 3 பேர் இருக்காங்க, நாங்கள் வீட்டுக்காரு நான் இருக்கோம்.
1: அவர் என்ன பண்ணுறார்?
2: அவர் வந்து டிசைனராக இருக்கார்.
1: டிசைனர்னால் என்ன டிசைன் பண்ணுறார்?
2: ஃப்ளெக்ஸு, வாழ்த்து மாடல், அந்த மாதிரி எல்லாமே அடிப்பார்.
1: அப்படிங்களா, மகிழ்ச்சி. குழந்தைங்க பேரெல்லாம் சொல்லுங்கள்.
2: பேர் வந்து பெரிய பாப்பா பேர் மித்ரா, 4வது படிக்கிறாங்க. 2வது பாப்பா வர்ஷா, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சிவானி இப்பதான் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க, அவங்களோட போயிடுறாங்க. இதுக்குள்ள 3.5 வயசு தான் ஆகுது, ஆனாலும் போயிடுறாங்க.
1: இந்த அக்கா எல்லாம் போகும்போது எங்களும் மகிழ்ச்சியரமா போறாங்க.
2: அவங்களும் போயிடுறாங்க. லீவ் போடு பாப்பா, போக வேண்டாம் சின்ன பிள்ளை அப்படின்னு சொன்னாலும் கேட்காது. நானும் போறேன் அப்பா அக்காளோட அப்படின்ட்டு வருது.
1: இப்போ எப்படி குழந்தைகள்லாம் வந்து ஃபோன் அதிக நேரம் பாக்குறாங்களா, எந்த விஷயத்துல கவனம் அதிகம் செலுத்துறாங்க?
2: நான் புக்கு சார் எப்ப பார்த்தா எழுதிக்கிட்டே இருப்பாங்க.
1: அப்படியா, பரவாயில்லையா.
2: எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எப்பா அதனால டிவி இல்ல அப்படின்னாதே அம்மா போன் தாரியா அப்படின்னு வாங்கி பாக்கும்.
1: விளையாட்டுகள் மேல எல்லாம் ஆர்வம் இருக்குதா?
2: விளையாட்டுல அதிகமா இருக்கும் சார்.
1: என்ன விளையாட்டுலாம் விளையாடுறாங்க?
2: கிரிக்கெட் விளையாடுறது, பேட்டை தூக்கி போட்டு சுத்தி வர சர்க்கிள் உட்காந்து அந்த மாதிரி விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டுலாம் ஒண்ணு, சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரி. ஆனா அது டயர்டாகாம அது வாட்டில விளையாண்டு கீழே விழுந்து விழுந்து வந்துருச்சாலும் விளையாண்டுகிட்டே இருக்குங்க.
1: விழுந்தானே கத்துக்க முடியும்.
2: விழுந்து விழுந்தா கத்துக்க முடியும். அந்த சின்ன வாண்ட அதுவும் சைக்கிள் ஓட்டுவேன், எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுது, என்ன ஓட்டி விடுங்க ஓட்டி விடுங்க, பிடிச்சிக்கோங்க என்னை, வண்டியை பிடிங்க நான் ஓட்டுறேன் அப்படின்ட்டு.
1: மகிழ்ச்சி. ஏன்னா நீங்க சிறு வயசுல கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் கத்துக் கொடுத்தீங்கன்னா தான் அவங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்ப அது பயனுள்ளதா இருக்கும்.
2: கண்டிப்பா சார், நாங்க அதெல்லாம் சொல்லி கொடுப்போம்.
1: மிக்க மகிழ்ச்சியமா உங்க சந்திச்சல. என்ன பாடல் கேட்கலாங்க?
2: எனக்கு வந்து வாரிசு படத்துல இருந்து அது என்ன பிரஞ்சிதமே அந்த பாட்டு
1: பாடல் கேட்கலாமா?
2: கேட்கலாம் சார்.
1: நன்றி.
2: வந்தாலும் எங்க வீட்டுல

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற ஜூலை 11 மற்றும் 12 தேதி சென்னை நீலாங்கரை ஆர்கி கன்வென்ஷன் ஹாலில். 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
2: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் பிரித்தி முகுந்தர் நடிக்கும் இதய முரளி நாளை முதல்.
3: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
7: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
6: இது எதுக்கு?
7: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
6: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
8: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
9: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நம்ம கோடை பந்தலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு மற்றும் மாலை 4 மணிக்கு வலம் வரும் வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில பங்கு பெறும் அத்துணை நேயர்களுக்கும் பரிசுகள் இருக்கு. வானவில் நிகழ்ச்சியில சிறந்த கருத்தினை பகிர்ந்து கொள்ளும் நேயர் ஒருவருக்கும், வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில சிறப்பாய் பதில் கூறும் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் உண்டு. பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பு வர சனிக்கிழமை வரைக்கும் தான். ஒரு நேயருக்கு ஒரு பரிசு மட்டும்தாங்க. பரிசு பெற அறிமுக அன்பர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த பரிசு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, வர 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற இருக்கிற கோடை பண்பலை 100.5 உதய விழா நிகழ்வு அப்ப தரப்படும். வாங்க கொண்டாடலாம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை.
6: நேரம் இப்போ காலை 8:42 ஆகுது. 100.5 மனதோடராக நிகழ்ச்சி இப்ப இணைப்பில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட நண்பர் யார்? வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம், யாருங்க?
7: என்ன
6: பாடல் கேட்கலாங்க?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதை எங்களோடு இழைப்பாரி கொண்டிருக்கும் நேரமாக இது கோடை பண்பை 100.5 மனதோடு ராகம் என்று புதுக்கோட்டை மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ யார் என்ன இப்போ காத்திருக்கிறாங்க? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்
1: ஐயா. யாருங்கம்மா? அங்கேருந்து?
2: புதுக்கோட்டை மாவட்டம் குடிங்காமலை பக்கத்தில் இருக்க வயலோகத்தில் இருந்துச்சுங்க.
1: வயலோகம். என்ன செய்றீங்கம்மா?
2: என்ன
1: பேருங்க?
2: ஜெயலட்சுமி
1: உடையப்பன். உடையப்பன். குடுமையான மலைக்கு பக்கத்தில் இருக்கீங்க.
2: ஆமாங்க.
1: கல்வெட்டெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா?
2: முன்னாடி ஒரு தடவை போயிருக்கோங்க.
1: என்ன சிறப்புன்னு சொல்லுங்க, நாங்களே தெரிஞ்சுக்கிறோம்.
2: ரொம்ப நான் டீப்பாக போனதில்லை.
1: அப்படியா?
2: எல்லாமே நல்லா இருக்குங்க.
1: மகிழ்ச்சிங்க.
2: குகை உள்ள சுவாமி எல்லாம் வரைஞ்சிருக்காங்க, வடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கு.
1: சரி, மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாங்க?
2: டாக்டர் படத்துல இருந்து
1: பாடல் கேட்கலாமா? நன்றிங்கம்மா.
2: கேட்கலாமா?

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்
4: முகத்தில் வருவா சைபால் சரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: தெரியாதனமா அந்த வீட்டை கட்டி விட்டேன் சார் அப்படின்னு கவலைப்பட்டார் ஒருத்தர். என்னங்க விவரம்னு, அடுப்பங்கரை சரியில்லை, படுக்கை அறை சரியில்லை, வரவேற்பு அறை அதுவும் சரியா இல்லை, நான் நினச்ச மாதிரி அதுவும் அமையலை, இப்படி அடுக்கிட்டே போகிறார். ஏங்க முன்னாடி வரைபடமெல்லாம் போட்டு பார்த்து தானே கட்டினீங்க அப்படின்னு, வரைபடத்தில் பார்க்குறப்ப சரியாக தான் தோணுச்சு, இப்போ நேரில் பார்க்குறப்ப தான் அது எங்கெங்கே இடைஞ்சல் இருக்குங்கிறது புரியுது அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள்லாம் இனிமேல் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வர்ச்சுவல் ரியாலிட்டி வந்தாச்சு. அது என்ன வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா, அதுதான் உண்மையான தோற்றம். இது ஒரு புதிய தொழில்நுட்பம். நீங்கள் உங்கள் வீடு அல்லது சமையலறை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை சொல்ல வேண்டியது. எவ்வளவு நீளம், அகலம், உயரம், சுவருக்கு என்ன கலர் அடிக்கணும், எல்லாத்தையும் விவரமாக சொன்னதுக்கப்புறம் அதை அப்படியே கம்ப்யூட்டர் திரையில் கொண்டுகிட்டு வந்துடுவாங்க. சாதாரணமாக நாம் பார்க்குறது மாதிரி இல்லை, முப்பரிமாண படமாக பார்க்கலாம். அதாவது 3-dimensional கிராஃபிக்கல் மாடலிங் சிஸ்டம், அதாவது முப்பரிமாண வரைபட முன்மாதிரி திட்டம். ஒரு தனி அறைக்குள்ளே நீங்கள் வந்து நுழைய வேண்டியது. கிராஃபிக்ஸ் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு பேர் இந்த ரூமுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணியிருக்கிற சமையல் அறை நிஜமாகவே உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். உங்கள் கையில் ஒரு ரிமோட்டை கொடுத்துருவாங்க, நீங்கள் அந்த சமையல் அறையை எந்த கோணத்தில் வேணும்னாலும் பார்க்கலாம். அதில் உள்ள கப்போர்டுகள், டிராயர்கள் இதெல்லாம் திறந்து பார்க்கலாம், விளக்குகளை எரிய வைக்கலாம், சமையல் பாத்திரங்களை நகர்த்தலாம், ஜன்னல் கதவை திறக்கலாம், மூடலாம், சுவத்தில் இருக்கிற கலர் பிடிக்கலையா வேறு கலருக்கு மாற்றலாம், என்னென்ன மாறுதல் வேணுமோ அதையெல்லாம் செஞ்சு கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஜ சமையல் அறையை கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி இது அமையலை அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வராது. நிஜத்தில் ஒன்றை செய்கிறதுக்கு முன்னாடி நிஜம் மாதிரியே அதை ஒரு தடவை உணர்ந்து பார்க்குறது இருக்குது பாருங்கள், அதுதான் வர்ச்சுவல் ரியாலிட்டி. இந்த தொழில்நுட்பம் சும்மா சமையலறை கட்டுறதுக்கு மட்டும்தான் உபயோகம்னு நினச்சிடாதீங்க. ஒரு கார் கம்பெனி புதுசாக ஒரு மாடல் கார் தயாரிக்கணும்னு வச்சுங்களேன், அதோட வடிவத்தை இப்படி இந்த 3D கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் கொண்டுகிட்டு வந்துடுவாங்க. அப்படி கொண்டுகிட்டு வந்து ஊழியர்களுக்கு போட்டு காட்டலாம், அவங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கம்ப்யூட்டர் தன்கிட்ட இருக்கிற தகவல்களை இந்த VR சிஸ்டத்தில் உருவமாக மாற்றி அமைக்கிதுன்னு வச்சுங்க, நீங்கள் அந்த காரை சுற்றி வந்து பார்க்கலாம், உள்ளே உட்காந்து பார்க்கலாம், ஓட்டி பார்க்கலாம், விபத்துக்கு உள்ளாக்கி கூட பார்க்கலாமா. இப்போல்லாம் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி சிஸ்டம்

தலைக்கவசம் மாதிரியே வந்தாச்சு. அதாவது தலையில் மாட்டிக்கிட்டு சுவிட்சை தட்டி விட்டாலே போதும், கண்களில் முப்பரிமாண காட்சிகள் தெரியும், காதுகள் அதுக்கான ஒலிகள் கேட்குறாப்புல இருக்கும், அப்புறம் மனுஷன் வந்து அந்த சூழ்நிலையிலேயே வாழ்ந்து பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விமானம் ஓட்டி பார்க்குறது மாதிரியான நிகழ்ச்சின்னா நீங்கள் நிஜமாகவே பறக்கிறது மாதிரி உணர்வீங்க. அது மாதிரி கடலில் நீந்தலாம். இதுக்கான கம்ப்யூட்டர் டிஸ்க்குகள்லாம் வந்தாச்சு. இது ஒரு கம்ப்யூட்டர் விளையாட்டு. குழந்தைகள்லாம் இந்த ஹெல்மெட்டை வந்து தலையில் மாட்டிக்கிட்டு ஆகாயத்தில் பறக்கலாம், கடலுக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டர் புரட்சி அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய வருங்கால மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு கம்ப்யூட்டர்கிட்ட யோசனை கேட்டான். வரப்போகிற மனைவி சிவப்பாக இருக்கணும், நான் ஏதாவது சொன்னால் அதை செய்யணும், துணிமணிகள் எல்லாம் சுத்தமாக துவைக்கணும், அப்படிப்பட்ட மனைவி தேவை அப்படின்னு சொன்னான். உடனே கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து உடனே ஒரு பதில் வந்தது, சிவப்பு கலரில் ஒரு வாஷிங் மிஷினை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு.

0: ஏதாவது சொன்னால் அதை செய்யணும். துணிமணிகள் எல்லாம் சுத்தமாக துவைக்கணும், அப்படிப்பட்ட மனைவி தேவை அப்படின்னு சொன்னான். உடனே கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து உடனே ஒரு பதில் வந்தது, சிவப்பு கலரில் ஒரு வாஷிங் மிஷினை கல்யாணம் பண்ணிக்கோ
1: அப்படின்னு.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் வருகிற ஜூலை 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் கோலாகலமாய் குதூகலமாய் சிறப்பாய் தொடங்க காத்திருக்கிறது. நேரலையில் சந்தித்த பண்பலை நேரடியாக சந்திக்க வருகிறது உங்களை தேடி. வாருங்கள் நேயர்களே, சங்கமிப்போம் கொண்டாட்டத்தில்.
5: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கிய மனதோடராகும்.
6: வைக்கிங்.

இனிதே புதுக்கோட்டை மாவட்ட நண்பர்களை சந்தித்து அளவலாவே நிறைவுக்கு வருகிறது 100.5 மனதோடு ரகம். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனி தொடரவிருப்பது உங்கள் அபிமான கோடைப்பண்பை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில். வானவிலின் இன்றைய வண்ணம், ஆடிப்பட்டம் காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள். ஆடிப்பட்டம் காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. கவியரசு அவர்கள். நிகழ்ச்சிக்கு முன்பாக செவிமடுக்கலாம் செய்திச் சுருக்கத்திற்கு.

மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷீர் கனல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்ட பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க தூண்டுவதால் பொறுமையே எந்த ஒரு நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் யோகியகர்த்தாவில் உள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை

0: நீர்வீழ்ச்சி கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: Usha Sunflower Oil.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
7: கவுன்சிலிங் கோட் 2624.
9: ஒவ்வொரு நாளும் புதிதொரு வண்ணத்துடன் புத்துணர்வாய் உதயமாகும் வானவில் இன்று விரிகிறது. ஆடிப்பட்டம் காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் பங்குபெறும் அனைத்து நேயர்களுக்கும் பரிசு உண்டு. மற்றும் சிறந்த கேள்வி கணையை தொடுக்கும் ஒரு நேயருக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்க மண்கோ தங்கநகை மாளிகை வழங்கும் ஒரு சிறப்பு பரிசும் உண்டு. ஐயங்களுக்கு தெளிவு பெற நேயர்கள் அழைக்கலாம். 2424242426 2424229 என்ற எண்களில் முன் இணைப்பிற்கு 0454242.

0: வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே. கொடைக்கானல் பண்பலை 100.5 தினம்தோறும் விரியும் வானவில் இன்றும் வேளாண் வானவிலாக விரிகிறது. இன்று ஆடிப்பட்டத்தில் பயிர் செய்யக்கூடிய காய்கறி பயிர்களினுடைய தொழில்நுட்ப சாகுபடி குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்கும் விதமாக நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் கரூர் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய புழுதேரி வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் பி கவின் ராஜா அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் இந்த துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர். ஏறத்தாழ 3 புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, கவியரசு, நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் கவியரசு அவர்கள் 3 புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய 15க்கும் மேற்பட்ட கையேடுகள், சின்ன சின்ன புத்தகம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒவ்வொரு துறை சார்ந்தும் பல்வேறு விதமான கருத்துக்களை உள்ளடக்கிய சின்ன சின்ன கையேடுகளை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 5 ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு. அவர் தான் சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம். சிறப்பு விருந்தினர் புழுதேரி வேளாண் அறிவியல் மையத்தினுடைய தொழில்நுட்ப வல்லுநர் ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். நிறைய தகவல்களை இன்றைக்கி தரப்போகிறீங்க. காய்கறி பயிர்கள் தொடர்பாக பல்வேறு தகவல்களையும் தர இருக்கிறீங்க. மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. ஐயா, இப்போ இந்த ஆடிப்பட்டம் அப்படின்னு சொல்கிற கூடிய இந்த ஆடி மாதத்தில், அதாவது அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்தில் என்னென்ன மாதிரியான காய்கறி பயிர்கள் எல்லாம் சாகுபடி செய்கிறதுக்கு விவசாயிகள் தயாராக இருப்பாங்க, என்னென்ன பயிர்களுக்கெல்லாம் இது ஏற்ற பருவம்?
1: வணக்கம் ஐயா. இப்போ நம்ம காய்கறி சாகுபடி அப்படிங்கிறது நம்ம ஆடிப்பட்டம் அப்படின்னு ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து மழையும் கிடைக்குங்க.
0: சரிங்க.
1: இப்போ இதுக்கு முன்னாடி ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி வந்து நமக்கு மழை கிடைக்காது, வெயில் அதிகமா இருக்கும். அப்போ நம்ம காய்கறி சாகுபடி பண்றதுக்கான வந்து அந்த சாத்தியங்கள் வந்து குறைவா இருக்கும். இப்போ ஆடிப்பட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம மழை அதிகமா இருக்குங்கிறதுனால அனைத்து விவசாயிகளும் நம்ம காய்கறிகள் சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறதா. இதுல காய்கறிகள் பார்க்கும்போது தக்காளி, கத்தரி, மிளகாய், வெண்டை, மற்ற வந்து பந்தல் காய்கறிகள், இந்த மாதிரி அனைத்து விதமான காய்கறிகளும் நம்ம இதில் சாகுபடி.
0: சரிங்க. அது பொதுவாக வந்து இந்த கத்தரி, தக்காளி தாண்டி கடலை மாதிரியான எண்ணெய் வித்து பயிர்கள், மக்காச்சோளம், பருத்தி மாதிரியான பயிர்களும் பயிரிடுவாங்க. அதே சமயத்தில் தோட்டக்கலை பயிர்கள் அப்புறம் காய்கறி பயிர்கள் எல்லாமே இந்த ஆடிப்பட்டத்தில் உகந்த பட்டம் தான் இல்லைங்களா?
1: கண்டிப்பாக.
0: சிறப்புங்கய்யா, இந்த ஆடிப்பட்டத்தில் என்னென்ன மாதிரியான காய்கறி பயிர்கள்லாம் பயிரிடலாம், எந்த மாதிரியான நோய் தாக்கம் வரும், அதுலேருந்து எப்படி பயிர்களை பாதுகாக்கிறது, இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை குறித்தும் நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து கேள்விகளை கேட்கலாம். அந்த வகையில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதலாவது நேயர், வாங்க வணக்கம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: யார், எங்கிருந்து?
2: சேலம் மாவட்டத்துல பாலாஜி பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஐயா, நாங்க வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒரு 5 ஹலோ
0: சொல்லுங்க ஐயா, கேக்குது. வீட்டுக்கு முன்னாடி
2: ஐயா, வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நிலங்கள் குத்தகை எடுத்துருக்கீங்க.
0: சரிங்க.
2: அங்க வந்து மாட்டுக்கு யூஸ் பண்ற சோளம் மட்டும் தான் இப்ப போட்டுட்டு இருக்கீங்க. இது வேற பயிர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கீங்க.
0: அது பாசன வசதி இருக்காங்க ஐயா?
2: ஐயா, கிணத்து பாசனம் மட்டும் தான் இங்க இருக்கு.
0: சரிங்க. போதுமான அளவு தண்ணி இருக்கு?
2: போதுமான அளவு இருக்குங்க. அதுல கத்திரி போடலாமா ஐயா, தக்காளி போடலாமா ஐயா?
0: என்ன வகையான மண்ணுங்கய்யா உங்களுக்கு?
2: ஐயா, கரிசல் மண்ணுங்கய்யா.
0: கரிசல் மண். சரி. அப்போ சிறப்பு விருந்தினர் சொல்லுவார், கேளுங்க. ஐயா, கரிசல் மண் அப்படின்றாரு, அதுக்கு ஏற்ற ஆடிப்பட்டத்தில் பயிர் செய்யக்கூடிய காய்கறி பயிர் என்ன பயிருங்க?
1: ஐயா வணக்கம். நம்ம மண் வந்து கரிசல் மண் அப்படிங்கிறீங்க. இப்போ காய்கறியை பொறுத்த வரைக்கும் குறுகிய கால பயிர் தாங்க. அதனால கத்திரி, மிளகாய், தக்காளி இது மாதிரி நம்ம சாகுபடி பண்ணலாம். நீங்கள் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பகுதியில் வந்து இப்போ கத்திரி வந்து நல்லா ரேட் போயிட்டுருக்கு எப்போவுமே. தக்காளி கூட உங்களுக்கு வந்து ரேட் வந்து குறையுது, அதிகமாகுது. கத்திரி சாகுபடி நல்லா பண்ணலாங்க ஐயா.
0: சரிங்க. அவருக்கு

0: என்ன ரகம் தேர்வு செய்யலாங்கய்யா சேலம் பகுதிக்கு?
1: ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒரு மாதிரி வந்து நம்ம ரகங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம சேலம் பொறுத்த வரைக்கும் வரிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் தான் நல்ல ரேட் வந்து கிடைக்குங்க விவசாயிகளுக்கு. அதே நம்ம இப்ப திருச்சி மணப்பாறை பாத்தீங்கன்னா மணப்பாறை கத்திரின்னு சொல்லுவாங்க.
0: சரிங்க.
1: இப்ப சேலம் தர்மபுரியில வந்து வரிக்காய்னு சொல்லக்கூடிய ரகம் தான் நல்ல மகசூல், அதே மாதிரி நல்ல விலை வந்து விவசாயிகளுக்கு கிடைக்குது.
0: நல்லதுங்கய்யா, நல்லது ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்குறோம். நல்ல கருத்துக்களை நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, நல்ல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆடி பட்டத்தில் என்ன மாதிரியான காய்கறி பயிர்கள்லாம் பயிரிடலாம், அதில் என்ன ரகம் பயிரிடலாம், என்ன மாதிரியான நோய் தாக்கம் பூச்சி தாக்கம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்ற பல்வேறு கேள்விகளையும் நேயர்கள் கேட்க இருக்கிறாங்க. வழக்கமான எண்கள் தான் 24 24 24 24 24 26 அப்படின்ற எண்களில் வரலாம். முன் இணைப்பிற்கு சொல்லி 4 5 4 2 சிறந்த கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நேயருக்கு சிறப்பு பரிசும் காத்திருக்கிறது. கொடைக்கானல் பண்பலை 100.5 விளம்பர இடைவெளிக்கு பிறகு வானவில் தொடரும்.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
13: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
12: அக்ரீன்டெக் 2026, கொடிசியா, கோவை.
14: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
15: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
14: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
15: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
16: கவுன்சிலிங் கோட் 4959.
14: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
17: ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிக்கும் இதயம் முரளி நாளை முதல்.
6: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் ஞானமணி என்ஜினியரிங் காலேஜ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
14: கவுன்சிலிங் கோட் 2624.

0: மேகவீதியில் ராகவர் உலம்பது கொடைக்கானல் பொன்வலையின் ஒரு புள்ளி ஐந்தின் தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக வருகிறது. இன்று ஆடிப்பட்டத்தில் காய்கறி சாகுபடி தொழில்நுட்பம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் நமது சிறப்பு விருந்தினர், புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய தொழில்நுட்ப வல்லுநர் ப கவியரசு அவர்கள். நிறைய கேள்விகள் நேயர்கள் கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இப்போ யார் இணைப்பில் காத்திருக்கிறாங்க? வாங்க, வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
1: ஐயா அவர்களுக்கும் வணக்கம், காலை வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம்.
0: சொல்லுங்க, கேட்டிருக்காரு.
1: வீட்டு தோட்டம் ஒரு ரெண்டு செண்டு இருக்குங்க.
0: சரிங்க.
1: அதுல வீட்டு தோட்டம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அது இந்த வருஷம், இந்த வருஷம் மிளகா செடி போடலான்னு இருக்கிறேங்க.
0: சரிங்க.
1: அதுலயும் வெண்டைக்காயும் போடலாங்களா?
0: மிளகா செடி கூட ஊடு உயிரா வெண்டைக்காய் போடலாமான்னு கேக்குறீங்க?
1: ஆமாங்க.
0: சரி, எவ்வளவு இடங்கயா இருக்கு?
1: ரெண்டு செண்டு இருக்குங்க வீட்டு தோட்டம்.
0: சரிங்க ஐயா, சொல்றாரு கேளுங்க.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: ஐயா வந்து வீட்டு தோட்டம் போட்டிருக்க சொல்லிருக்கீங்க. ரெண்டு சென்ட் வந்து இடம் இருக்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க. இதுல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம வந்து ஒரு பயிர் மட்டும், ஒரு காய்கறி மட்டும் பண்ணக்கூடாதுங்க. நீங்க வந்து கத்தரி, மிளகாய், நம்ம வீட்டுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவைப்படுதோ இந்த காய்கறிகள் எல்லாமே நீங்க சாகுபடி பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கீரை வகைகளும் இருக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம கிழங்கு வகைகள், நம்ம வந்து சொல்லக்கூடிய வந்து முள்ளங்கி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளும் சாகுபடி பண்ணோம். அதே மாதிரி பந்தல் காய்கறிகளும் நீங்க சாகுபடி பண்ணலாம். உங்களுடைய கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இது ஒரு காய்கறி நம்ம சாகுபடி பண்ண கூட பல மற்ற வந்து காய்கறிகள் சாகுபடி பண்ணலாம்னு கேட்டிருக்கீங்க. நீங்க வந்து அனைத்து விதமான காய்கறிகளும் நீங்க வந்து சாகுபடி பண்ணலாம்.
0: சரிங்க. அது எப்படிங்க, ஊடு பயிர் மாதிரி பண்ணலாங்களா இல்ல ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பண்ணணுங்களா?
2: நான் ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பண்ணுங்க. இப்ப கீரை வகைகள் எல்லாமே ஒரு பக்கம் பண்ணோம். கிழங்கு வகைகள் ஒரு பக்கமா பண்ணோம். இந்த ஓர பகுதிகளில் வந்து நம்ம வந்து ஒருவேளை வந்து வேலி மாதிரி இருந்ததுன்னா பந்தல் காய்கறிகளை வந்து நம்ம மேல அந்த வேலி மேல ஏற்றி விடுற மாதிரி
0: சுற்றுப்பகுதிகள்
2: நம்ம வந்து பாகல், பீக்கம், பொருளை இந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து பந்தல் காய்கறிகளை சாகுபடி பண்ணலாங்க.
0: நல்லதுங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன கேள்வியோட காத்திருக்கிறாங்க? வாங்க, வணக்கம். வணக்கங்க
3: ஐயா. உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா. உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாஸ் மலையும் மலருங்க ஐயா.
0: சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி
3: ஐயா கிட்ட? இரண்டு கேள்விங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு வந்து மழை காலங்கள் ரொம்ப கம்மியா உள்ள சூழ்நிலைகளில என்ன மாதிரியான, அதாவது காய்கறிகள் போட்டா வெள்ளாமையை அதிகமா எடுக்கலாங்க ஐயா? அது ஒரு கேள்வி. வெய்ய காலங்கள் மழை இல்லாதனாலங்க ஐயா அதிகமா அஸ்வினி, இந்த வெள்ளப்பூச்சி இந்த மாதிரி தாக்கறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குங்க ஐயா. இந்த மாதிரி உள்ள வெள்ளாமைகள்ல இந்த பூச்சிகள் தாக்குதல் கம்மியா இருக்கிறதுக்கான நாங்க என்ன மாதிரி மருந்துகள் கடைபிடிக்கணும், எப்படிங்க ஐயா அதுகளை பாதுகாத்துக்கிறது, இரண்டுக்கு சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: சரி,
2: வணக்கம்மா. இப்ப வந்து மழை வந்து மழை கம்மியா இருக்கு, நம்ம வந்து இந்த சமயத்துல என்ன மாதிரி காய்கறிகள் நம்ம வந்து நடவு பண்ணலாம் நம்ம கேட்டிருக்காங்க. காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து தண்ணி கொடுத்தா போதுங்க. இப்போ தண்ணி வந்து நமக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம சொட்டு நீர் பாசனம் வந்து பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் வந்து பண்ணும்போது நமக்கு தண்ணியோட வந்து செலவு கம்மியாகும். இப்போ நமக்கு வந்து அது வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்தாலும் வந்து நம்ம அதுலயே இப்போ நம்ம சொட்டு நீர்லயே தேவையான வந்து நம்ம உரங்கள், நம்ம வந்து பஞ்சகாவியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து நீர்வழி உரங்கள் இதெல்லாமே நம்ம அதுலயே கரைச்சி கொடுத்துடலாம். அப்ப நமக்கு வந்து அந்த தண்ணீரோட செலவும் குறையும். இன்னொன்னு வந்து நமக்கு அந்த தேவையான உரங்களும் நம்ம நேரடியா வேர்ப்பதி கொடுத்துடலாம்.
0: அதே மாதிரிங்கயா, இப்போ அந்த காய்கறி பயிர்கள் தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான காய்கறிகள் நல்ல மகசூல் தரும், அது எப்படிங்கயா கண்டுபிடிச்சு தேர்ந்தெடுக்கிறது?
2: என்னன்னா இப்ப காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பா கத்தரி மட்டும் அந்த மாதிரி இருக்குங்க சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கத்தரி வந்து ஒவ்வொரு பகுதியிலும், இப்ப நம்ம கரூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பச்சை காய், பச்சையில வெள்ள வரி வருங்க, வெள்ள கோடு வரும், அந்த மாதிரி ஒரு காய் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப மணப்பாறை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ப்ளூ கத்தரி, மணப்பாறை கத்தரின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியில இருக்கு. நம்ம வந்து அங்க வந்து சந்தையில என்ன காய்கறி வந்து என்ன ரகம் அதிகமா போயிட்டு இருக்கோ அந்த ரகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறது வந்து நமக்கு வந்து நல்ல வருமானத்தை கொடுக்குங்கய்யா.
0: சரிங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இப்போ வந்துட்டீங்க, பேசலாம்.
4: ஹலோ, வணக்கம். நாமக்கல் ஜேடார்பாளையத்துல இருந்து ஜோதிமணி.
0: ஜோதிமணி அம்மா, சொல்லுங்கம்மா.
4: ஆமாங்க ஐயா. இப்போ மழையே இல்லைங்க, ரொம்ப வறட்சியா

0: இருக்கு. குறைந்த தண்ணீரை வச்சு என்னென்ன காய்கறி செடிகள் கீரை செடிகள் வீட்டில் பயிரிடலாங்க ஐயா?
1: அது ஐயா முதல்ல சொன்னார், அதுதான் என்ன காய்கறி வேணாலும் பயிரிடலாம், ஆனால் வந்து இருக்கக்கூடிய குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி சொட்டுநீர் பாசனம் மாதிரியான முறைகளை பயன்படுத்தி குறைந்த அளவு தண்ணீரை வச்சு எல்லா காய்கறிகளும் பயிரிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் கூட இன்னொரு முறை உங்களுக்கு விளக்கம் சொல்கிறாரு, கேளுங்க.
0: சரி,
2: வணக்கம்மா.
0: வணக்கங்க ஐயா. சிறப்பு
2: காய்கறிகள் வந்து தண்ணி வந்து இப்போ பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கு. இந்த இப்போ வந்து நமக்கு வந்து மழை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, தண்ணியும் வந்து பற்றாக்குறை இருக்கு. அதனால வந்து நம்ம வறட்சியை ரொம்ப தாக்கு பிடிச்சிட்டு வந்து நம்ம வந்து காய்கறி சாகுபடி பண்ணணும்னா நிறைய பிபிஎஃப்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இலைவெளியை வந்து நம்ம தெளிக்கக்கூடிய வந்து ஒரு திரவம் இருக்கு. இது நீங்கள் வந்து ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை வந்து இலை மேலே தெளிச்சிட்டு வரும்போது பயிர்கள் இருக்கக்கூடிய நீராவி போக்கானது வந்து குறைந்து நமக்கு வந்து ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்தா கூட போதுமா. ஒன்று சொட்டுநீர் பாசனம் போட்டுக்கிறோம், இன்னொன்று வந்து 15 நாளுக்கு வந்து நமக்கு தண்ணி வந்து நம்ம ஈரப்பதம் வந்து நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முறைகள்ல நம்ம பண்ணலாம். இன்னொன்று வந்து ஹைட்ரோஜெல்லுன்னு சொல்லக்கூடியது, இது வேர்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தை பிடிச்சி வைக்கக்கூடியது. இது வந்து நம்ம விவசாயிகள் யாரும் இன்னும் அதிகமாக பயன்படுத்தல. நீங்கள் அந்த மாதிரி வந்து ரொம்ப வறட்சியா இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஹைட்ரோஜெல்லாம் பயன்படுத்தி பார்க்கலாமா?
0: சரிங்க. அந்த தேங்காய் நாரெல்லாம் இருக்குல்லங்கய்யா, அதெல்லாம் கூட அந்த செடிக்கு அந்த போட்டா கொஞ்சம் ஈரமா போடலாங்களா?
2: கண்டிப்பா. தென்னை நார் வந்து நீங்க செடியை சுத்தி வந்து மூடாக்கு மாதிரி போட்டீங்கன்னா நீங்க விடக்கூடிய தண்ணி வந்து 1 வாரம் 10 நாள் ஆனாலும் அந்த ஈரப்பதத்தை அப்படி பிடிச்சி
1: வைக்கமா. இப்போ தென்னந்தோப்பு மாதிரியான பெரிய பரப்பளவில் செய்யக்கூடிய மரப்பயிர்களுக்கு அந்த மாதிரியான முறைகளை நம்ம பார்த்துருக்குறோம், காய்கறி பயிர்களுக்கும் அந்த மாதிரி செய்யலாங்களா? அப்படி செய்யும்போது மறுபடியும் நம்ம நீர் பாய்ச்சறதுல எதுவும் சிக்கல் ஏற்படுமா, இல்லை இடைவெளியில் எதுவும் வித்தியாசம் இருக்குமா?
2: இல்லைங்க, அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம அந்த நீராவி போக்கை வந்து தடுக்கிறதுக்காக தான் மூடாக்க போடுறோங்கய்யா. இது மரப்பயிர்களுக்கும் பண்ணலாம், நம்ம வந்து காய்கறி பயிர்களுக்கும் பண்ணலாம். காய்கறி பயிர்களுக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம இப்போ கால்நடைகளுக்கு போடக்கூடிய தீவனங்கள்லேருந்து வரக்கூடிய கழிவுகள், நம்ம வந்து பயிர் சாகுபடி பண்ண கழிவுகள், இது எல்லாமே நம்ம பயிருக்கு வந்து சுற்றி மூடாக்க போடும்போது களையும் முளைக்காது, இன்னும் நீராவி போக்கும் அதிகமாக போகாதுங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வந்து இது மக்கி நமக்கு வந்து உரமாகவும் மாறுதுங்க.
1: அதே மாதிரி இந்த தார்பாலின் மாதிரியான ஒரு வகையான பிளாஸ்டிக் பேப்பரை விரித்து அதுக்கு இடையில வந்து சரியான அளவு இடைவெளி விட்டு அதில் நாற்று நடுறாங்க இல்லையா, அது கலையை கட்டுப்படுத்துறதுக்கு, தேவையில்லாத நீரை வந்து மற்ற பரப்புகளுக்கும் பயக்காமல் மிச்சப்படுத்துறதுக்காக ஒரு முறை பயன்படுத்துறாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்குங்க?
2: கண்டிப்பாக இது வந்து பாலித்தீன் மூடாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, மல்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்.
1: ஆமாங்க.
2: இந்த மல் இதை நம்ம வந்து மூடாக்கு போடுறதோட வந்து பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பாத்தி கட்டிடுவோம், ஒரு 1.5 அடிக்கு வந்து நம்ம வந்து பாத்தி வந்து நம்ம தூக்கி கட்டிடுவோம். அந்த பாத்திக்கு மேலதான் நடுவு பகுதியில வந்து நம்ம சொட்டுநீர் பைப்பை வந்து நம்ம கொண்டு போவோம்.
1: சரிங்க.
2: அதுக்கு மேல பாலித்தீன் சீட்டை போடும்போது என்ன ஆகுனா அந்த சொட்டுநீர் பைப்ல இருந்து வரக்கூடிய நீரானது அந்த பாத்தியிலேயே நிக்குங்க, நீர் வலிஞ்சு போகாது. இன்னொன்னு அந்த வெஞ்சூரின்னு சொல்லக்கூடிய அந்த உறிஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சொட்டுநீர் மூலம், அந்த உறிஞ்சான் மூலமா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வந்து அந்த நீர்வழி வந்து உரங்கள் இது எல்லாமே நேரடியா வந்து அந்த பாத்தியிலேயே நிக்குங்க, நீரும் அழிஞ்சு போகாது. இன்னொன்னு அந்த உரங்களும் வந்து நேரடியா அந்த பாத்தியிலேயே இருக்கும்போது பயிர் நேரடியாக அந்த வேர் போயிட்டு அந்த நீர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வந்து சத்துக்களை வந்து எடுத்து பயிர் வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்குங்க.
1: சிறப்புங்க.
2: இன்னொன்னு நமக்கு களை முளைக்காது, எவ்வளவு வெயில் அடிச்சாலும் வந்து அந்த மூடாக்கு இருக்கிறதுனால நீராவி போக்கு இருக்காதுங்க.
1: நல்லதுங்கய்யா. வறட்சி காலங்களில் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை கையாளும் போது நல்ல மகசூல் எடுக்க முடியும், குறைந்த செலவும் ஆகும் அப்படின்னு ஒரு நல்ல தகவலை கொடுத்துருக்கிறீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அது கொடைக்கானல் பந்தலை 100.5.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
11: தெற்காசிய மற்றும்

0: இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: கோடை பன்மலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.
6: அனைவருக்கும் வணக்கம்.
7: அனைவருக்கும் வணக்கம்.
8: அனைவருக்கும் வணக்கம்.
9: கோடை பண்பலையின் 27வது உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
10: வாழ்த்து தென்றல்,
11: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
12: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
10: இருபத்தி 27வது உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
11: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
12: ஞாயிற்றுக்கிழமை
11: பிற்பகல் 2:30
12: உதய விழா கொண்டாட்டம்
9: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
11: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
10: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
12: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
11: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
12: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27வது உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
11: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி 7 ஆண்டு உதய விழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம். அடிடன்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
7: கவுன்சிலிங் கோட் 2624.

0: வானலையில் கனமழை. இது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. அதில் ஆடிப்பட்ட காய்கறி சாகுபடி முறைகள், அதனுடைய தொழில்நுட்பங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சிறப்பு விருந்தினர் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் பி கவியரசு அவர்கள் நம்மோடு இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்துட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், யாருங்கிறது இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
1: எங்கள் அன்பிற்கினிய ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து முத்துராமன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
1: எங்க ஊர் பகுதி விவசாய பெருமக்கள் பாத்தீங்கன்னா அந்த காய்கறி பயிர்கள் பயிரிடுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்குங்க ஐயா. பாத்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், முருங்கை அதிகமா இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா முருங்கை நிறைய இருக்கும் தோட்ட தோட்டமா.
0: சரிங்க.
1: இந்த மேற்கு தொடர்ச்சி மலை காற்றின் வேகம் அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா பூ அதிகமா உதிருதுங்க ஐயா. பூ அதிகமா உருந்து வருது. இந்த என்ன இது, அந்த பூ உதிர்வதை தடுக்கிறது எப்படி? இந்த பூ உதிர்றதுனால எங்களுக்கு மகசூல் கம்மியா கிடைக்குமா என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு.
0: முருங்கையில கேக்குறீங்களா? காய்கறி பயிர்கள் வராதது முருங்கையிலயும். இன்னொன்னு
1: சொன்னீங்க,
0: சரிங்க, எல்லாத்துலயுமே பூ உதிர்தல் இருக்குது அப்படின்னா சத்து பற்றாக்குறையா இருக்கும். ஐயா சொல்லுவாரு என்ன சத்து பற்றாக்குறை, அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம்னு கேளுங்க.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: முருங்கையில வந்து பூ உதிர்வு வந்து நிறைய கேட்டிருக்காங்க. இப்ப முருங்கையில வந்து பூ உதிர்வு அப்படின்னு பாக்கும்போது நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமா இருந்தாலும் நமக்கு வந்து பூ உதிர்வு வந்து அதிகமா இருக்கும். கொஞ்சம் வந்து நல்லா வறட்சியா இருந்ததுன்னா நமக்கு அந்த பூ வந்து உதிராது. இன்னொன்னு இப்ப காற்று காலம்.
0: ஆமாங்க, மழை பெஞ்சு காத்துனா உடனே உதிரும்.
2: கண்டிப்பா காற்று வந்து அதிகமா இருக்கும்போது நமக்கு பூ உதிர்வு அதிகமா இருக்கும். இன்னொன்னு இப்போ கத்தரியில வந்து பாத்தீங்கன்னாக்க பூ உதிர்வு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. அது வந்து சத்து குறைபாட்டினால இருக்கலாங்க. மற்றபடி வந்து முருங்கையில பூ உதிர்வு வந்து நம்ம இப்போ காற்று அதிகமா இருக்கிறதுனால அந்த ஒரு சூழ்நிலையில நமக்கு
0: இயல்பாவே இருக்கிறது.
2: இயல்பா இருக்கிறதா?
0: சரிங்க, இதை எப்படி சரி பண்ணலாங்க? முருங்கை வந்து இயல்பா இருக்கிறது, அது மழை காலங்களில் அல்லது காற்று அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த முருங்கை பூ உதிரும், அது எப்பவுமே நடக்கிற விஷயம்தான். கத்திரியில பூ உதிர்றதுக்கு என்ன சத்து பற்றாக்குறை, அதை எப்படி நிவர்த்தி செய்யறதுங்க?
2: கத்திரியில பூ உதிர்வுக்கு வந்து நம்ம வந்து உரம் மேலாண்மை சரியா கொடுக்கணுங்க. இதுல வந்து நம்ம இயற்கை முறையில பண்ணும்போது நம்ம பஞ்சகாவியா, மீன் மிளம், ஜீவாமிரதம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில வந்து நம்ம வந்து தண்ணியில கரைச்சி விடலாம்.
0: இப்ப
2: அடி உரமா கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஊட்டமேட்டிய தொழு உரம் அசோஸ்பயர்லாம்

0: பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ், பேசில சப்டிலிஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து நுண்ணுயிர் உரங்களை குப்பையில வந்து நம்ம வந்து கலந்து ஒரு 20 நாளோ ஒரு மாதமோ நம்ம வைத்திருந்து இந்த ஊட்டமேற்ற குப்பையை வந்து நம்ம பயிர்களுக்கு கொடுக்கும்போது பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் நல்லபடியாக கிடைச்சி வந்து அந்த பூ வந்து காயம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க.
1: சிறப்புங்க, ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கோம்ல இருந்து சௌந்தர்யா
1: பேசுறேன். சொல்லுங்கம்மா. நல்லமா இருக்குங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: ஆ, நல்லா இருக்கேங்கண்ணா.
1: சொல்லுங்கம்மா.
2: எங்க வீட்டுல பின்னாடி 2.5 சென்ட் இடம் இருக்குங்கண்ணா.
1: சரிங்க.
2: 3 தென்னை மரம் வச்சிருக்கோம்ண்ணா.
1: ம்,
2: இன்னும் வேற ஏதாவது காய்கறி வைக்கிறதுக்கு இப்ப என்னென்ன எப்படி கேட்குறீங்க?
1: தோட்ட, அதாவது வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கு எப்படி அமைக்கிறதுன்னு கேட்குறீங்க?
2: ஆமாம்.
1: ம், சரிங்க. சொல்லுங்கள். அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குறைந்த அளவு இடத்தை வச்சு நாங்கள் எப்படி காய்கறி தோட்டம், வீட்டு தோட்டம் அமைக்கிறது அப்படின்னு கேட்கு.
0: வணக்கம்மா. இப்போ நீங்கள் வந்து இப்போ பாத்தி முறையில் வந்து பாத்தி மாதிரி அமைச்சிக்கலாம். இதில் வந்து இப்போ காய்கறிகள் பார்க்கும்போது நம்ம பகுதிக்கு வரக்கூடிய காய்கறி நம்ம வைக்கலாம். ஒரு பக்கம் வந்து நம்ம கீரை விதைகள் நம்ம வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி கிழங்கு வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளங்கி இந்த மாதிரி வரக்கூடிய வந்து பீட்ரூட்டு இந்த மாதிரி கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். பீட்ரூட்டு, கேரட்டும் போடலாம். இந்த
1: மரவள்ளி கிழங்கு மரவள்ளி பயன்படுத்தலாங்களா?
0: மரவள்ளியும் பண்ணலாம் சார். மரவள்ளி இந்த மாதிரி கிழங்கு வகைகள் நம்ம பகுதியில் வரக்கூடிய எல்லாமே நம்ம போட்டலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து செடி பயிர்கள் நம்ம வந்து கத்தரி, மிளகாய், தக்காளி, இப்போ 2 சென்ட் அப்படின்னும் போது நீங்கள் வந்து அனைத்து விதமான நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான காய்கறிகளும் பண்ணலாம். இப்போ இந்த கீரைகள் சொல்லும் போது வந்து அதெல்லாம் முருங்கையும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். என்னன்னா முருங்கை வந்து மரமாக கொண்டு போகாம நீங்க நுனி கிள்ளி விட்டு அந்த மர சின்ன வந்து பார்த்தீங்கன்னா செடியாகவே நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடைவெளி குறைந்த இடைவெளியில நீங்க வந்து கீரைகள் தொடர்ந்து நம்ம வந்து நமக்கு தேவையான கீரைகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பந்தல் காய்கறிகள் ஒரு பக்கம் நம்ம வந்து ஒருவேளை நமக்கு கம்மி வேலி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வேலி சுத்தியுமே வந்து நம்ம பந்தல் காய்கறிகளை வந்து நம்ம சாகுபடி பண்ணி நல்லா வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான நச்சுத்தன்மையற்ற காய்கறிகள் நம்மளை உற்பத்தி பண்ணிக்கலாங்க.
1: இப்போ இந்த வீட்டு தோட்டம் அமைக்கிறது அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த வந்து காலி இடமா வச்சிருப்போம் நம்ம. அது சும்மா தான் இருக்கும், மண்ணெல்லாம் இறுகி ஒரு மாதிரி இருக்கும். அதை எப்படி பண்படுத்தி அதுக்கப்புறமா காய்கறி பயிர்களோ அது கீரைகளையோ விதைப்பு செய்யறதுங்க?
0: மண் வந்து நம்ம வெளியே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து நம்ம திரும்ப வந்து கொத்தி தான் கொண்டு வரணுங்க. ஆழமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம வந்து கொத்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கொத்தி அது நம்ம வந்து பாத்தி அந்த மாதிரி பிடிச்சி அப்புறமா தான் நம்ம வந்து கொண்டு வரணுங்க. இப்போ இதே வந்து வயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உளி கலப்பை இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்.
1: ஆமாங்க.
0: உளி கலப்பையில உழுது அதுக்கப்புறம் பார் கட்டி நம்ம வந்து சாகுபடி பண்ண சொல்லுவோம். இவங்க வீட்டுக்கு பக்கம் அப்படின்னும் போது வந்து ஒருவேளை இப்போ சுத்தி வீடு இருக்கு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து உள்ள வந்து நம்ம உழுவுறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியம் கம்மி தாங்க. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஆழமா வந்து ஆட்களை வச்சு வந்து நம்ம கொத்தி மண்ணை கொஞ்சம் வந்து அந்த இறுக்கத்தை வந்து குறைக்கணுங்க. குறைச்சி அதுக்கப்புறமா நம்ம பாத்தி மூலமா பாத்தி பிடிச்சி நம்ம வந்து நடக்கலாம்.
1: சிறப்புங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
8: வீட்ல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ, 8768786878.
9: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா நடிக்கும் தமன் இசையில் இதயம் முரளி நாளை முதல்.
10: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
11: வாவ்,
10: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
12: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன் டெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய

0: விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரின் டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.

0: திசையெங்கும் இசைவெங்கும் கொடைக்கானல் பந்தலையின் 1.5 இணைந்திருக்கிறோம். இன்று வேளாண் வானவெளியில் ஆடிப்பட்ட காய்கறி சாகுபடி தொழில்நுட்பம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் கரூர் புலிதேரி வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் பி கவி அரசு அவர்கள். ஐயாவை இப்போ சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம். ஈரோடு முத்தம்பாளையம் பகுதி சிவகுமார்.
0: சிவகுமார் ஐயா சொல்லுங்கய்யா.
1: இப்போ எங்க இதுல பாத்தீங்கன்னா எங்க வீடு பார்த்தல ஒரு சென்ட் அளவுக்கு வந்து நாங்க வந்து சின்னதா செடி தோட்டம் எல்லாம் அப்படியே வச்சு பராமரிக்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஆனா அது வந்து க்ரோத்தே ஆக மாட்டேங்குது. என்னன்னா மண் சத்து இல்லை அப்படிங்கிறதுனால செம்மண் வாங்கி கூட போட்டோம். அது திரும்ப மறுக்கா பாத்தீங்கன்னா அந்த காய்கறி எல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேல அது வந்து வளரல.
0: சரிங்க.
1: இப்ப அது வந்து மாடி மேல ஏது மறுக்கா வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனது. இப்போ இந்த சீசன் ஏதா இருக்குங்களா இந்த மாதிரி காய்கறி வைக்கிறதுக்கு சீசன் ஏதா இருக்கு?
0: செடி வளர்ச்சி இல்லைன்றீங்களா? இல்ல மகசூல் இல்ல,
1: வளர மாட்டேங்குது. அது வந்து க்ரோத் கொஞ்சம் இதா இல்ல, செடி காஞ்சு போகுது. அப்புறம் திரும்ப பார்த்தா மண்ணு சரியில்லைங்கிறதுக்காக செம்மண் வாங்கி போட்டோம்.
0: சரி,
1: அந்த கடையில வாங்கி போட்டது. அதுக்கு பிறகு வந்து வளரல. சரி, வந்து நம்ம மாடியில் அமைக்கிற மாதிரி இருந்தா கூட வந்து இதே காய்கறி வந்து வைக்கலாமா? என்ன மாதிரியான காய்கறி வச்சா நமக்கு வந்து அதுக்கு ஏதாவது சீசன் ஆடி இந்த ஆடி இருக்கு இல்ல சொல்றீங்களா
0: ஐயா? மண் பரிசோதனை பண்ணீங்களா?
1: இந்த மாதிரி காய்கறி வரும்.
0: ஆமாங்க, மண் பரிசோதனை பண்ணீங்களா ஐயா?
1: இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலைங்க, அது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு.
0: சரிங்க சரிங்க ஐயா, சொல்றாரு கேளுங்க.
2: ஐயா வணக்கம். அப்புறமா காய்கறி செடிகள் வைக்கும் போது வந்து காய்கறி செடி வளர்ச்சியும் கம்மியா இருக்கு, இன்னொன்னு வந்து காய்ஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லிருக்கீங்க. இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மண்ணில் இருக்கக்கூடிய சத்து குறைபாடு இருக்கலாம். மண் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காய்கறியை பொறுத்த வரைக்கும் செம்மண்ல நல்லா வருங்க. செம்மண் அதே மாதிரி வந்து மணல் சாரி வந்து மண் இந்த மாதிரி எல்லா மண்ணிலுமே வந்து காய்கறிகள் நல்லா வரும்.
0: சரிங்க.
2: சுண்ணாம்பு மண்ணில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான காய்கறிகள் வராதுங்க. என்ன காரணம்னா அதுல வந்து சத்து எடுத்து வைக்காது. சத்துக்கள் இருக்கும் போது வந்து அந்த செடி எடுத்துக்கூடிய சத்துக்கள் தான். அதனால வந்து மண்ணை வந்து பரிசோதனை பண்ணோம். அது என்ன என்ன மாதிரியான மண்ணுங்கிறத முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க.
0: சரிங்க.
2: அடுத்து அதுக்கு தேவையான வந்து பாத்தீங்கன்னா சத்துக்கள் அப்படின்னும் போது காய்கறியை பொறுத்த வரைக்கும் நம்ம கெமிக்கல் உரங்கள் வந்து நம்ம பரிந்துரை பண்றது இல்லைங்க. எல்லாமே வந்து இயற்கை முறையில இருக்கக்கூடியதான். ஊட்டமேட்டி தொழு உரம், அதே மாதிரி பஞ்சகாவியம், மீனமிலம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து இயற்கை முறையில இருக்கக்கூடியதா. அதே மாதிரி பூச்சியை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல், பத்திரிக்காய் கரைசல், இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து தெளிச்சுட்டு வந்தோம்னா சரியா போயிடும். அவங்க ஐயாவோடது வந்து பாத்தீங்கன்னா என்னங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு.
0: சரிங்க.
2: என்னுடைய நம்பர் நம்ம
0: கொடுத்துடலாங்களா?
2: நம்பர் கொடுக்கும்போது நான் அதுல அந்த நம்பருக்கு அவங்க வந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்புனா நம்ம பார்த்து சொல்லிடலாங்க.
0: நிச்சயமா. உங்களுடைய எண் சொல்லுங்கய்யா, நேர்கள் குறிச்சுக்குவாங்க.
2: என்னுடைய தொலைபேசி எண்
0: 95 65 66 66 520 520 813 813. இந்த எண்களில் ஐயா கவி அரசை தொடர்பு கொண்டீங்கன்னா 10 மணிக்கு பிறகு, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு தொடர்பு கொண்டீங்கன்னா காய்கறி பதிவுகளில் இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் விளக்கம் பெறலாம். இப்போ நிகழ்ச்சியில் அணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: இருவருக்கும் காலை வணக்கம் கூறுவது நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி ரங்கசாமி.
0: சொல்லுங்கம்மா.
3: ஐயா, எங்க வீட்டை சுத்தி கொஞ்சம் இடம் நிறையவே இருக்குங்க ஐயா. ஆனா நிறைய காய்கறி போடுறேங்க.
0: சரிங்க.
3: இப்ப நம்ம சொரச்செடி எல்லாம் பாத்தீங்கன்னா காய் நல்லா பிஞ்சு நிறையா ஐயா, அப்படி திடீர்னு இலையெல்லாம் அப்படியே பழுத்துருது, பஞ்செல்லாம் அப்படியே அந்த பிஞ்செல்லாம் செத்து போயிருது. அப்புறம் அதே மாதிரி தென்னை மரம் இருக்குதுங்க ஐயா, தென்னை மரத்துல வந்து தண்ணி நல்லா விட்டுக்கிட்டு தான் இருக்கும், ஆனா குறும்ப நிறைய கொட்டுதுங்க ஐயா. அதுல உப்பு வைக்க சொன்னாங்க. நாங்க அதே மாதிரி உப்பு அது டெய்லி தண்ணி விடுற நாளைக்கு இது அப்படி கொட்டுதுங்களா? செடி மேல நம்ம அது கீழே நிழல்ல இருக்கிறதுனால செடி அப்படி பழுத்து போயிருதுங்களான்னு காரணம் சொல்லுங்க ஐயா.
0: இல்லைங்கம்மா, நீங்க வந்து இந்த சுரச்செடிக்கான பிரச்சனைக்கான தீர்வு ஐயா சொல்லுவாரு. தென்னையில வந்து போரான் சத்து பற்றாக்குறையினால அந்த குறும்ப உதர்ற

0: அதுக்கான பிரச்சனைகள் இருக்குது. எருக்க இலை இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதில் நிறைய போரான் சத்து இருக்குது, நிச்சயமாக அது குறும்ப உதரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது. இப்போ இந்த கத்திரி செடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஐயா சொல்கிறாரு, கேளுங்க.
1: வணக்கம்மா. இப்போ நம்ம வந்து இப்போ சொரசைட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இலை எல்லாமே ஒரு மாதிரி இப்போ மாறி போயிடுது, இன்னொன்று வந்து காய் வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண் பூ பெண் பூ அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்கு. நம்ம கொடி பெயரை பொறுத்த வரைக்கும் ஆண் பூ பெண் பூ வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஒருவேளை ஆண் பூவா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஞ்சு வந்த உடனே அந்த பிஞ்சு வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தூங்கி போன மாதிரி போயிடும். பெண் பூ இருந்தாதான் உங்களுக்கு வந்து காய் வரும். இதுக்கு வந்து நம்ம என்ன பிரச்சனைங்கிறத நம்ம நேர்ல பாக்கணுங்க.
0: அதுல வந்து இலைகள்லாம் வந்து மஞ்சள் நிறமா மாறிடுது அப்படின்றாங்க.
1: அப்போ இலைவலி வந்து இப்ப சார்வஞ்சக்கூடிய பூச்சிகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்து அதுக்கான பரிந்துரை கொடுக்கணுங்க.
0: ஐயாவுடைய எண் குறித்து வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறோம். அந்த எண்ணுக்கு புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதை பார்த்துட்டு எதுவும் சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் இருக்கா, அதை வேறு ஏதாவது நோய் தாக்கம் பூஞ்சானம் தொற்று மாதிரியான நோய் தாக்கம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஐயா அதுக்கான சரியான தீர்வு கொடுப்பாருங்கம்மா. கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்று வேளாண் வானவிலாக விரைந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க, வணக்கம்.
2: வணக்கங்க. நான் ஈரோடு மாவட்ட கொடுமுடி ராசாம்பாளை கோவிந்தசாமி, உங்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் காலை வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்கய்யா.
2: வணக்கம்ங்க. இப்ப வந்து என்னுடைய வந்து பனைமரத்துல வந்து பனங்கா உளுந்துக்கிட்டே இருக்குதுங்க. மிந்தியெல்லாம் புரட்டாசி மாசமே
0: சரிங்க.
2: இப்ப என்ன பண்ணுதுங்கன்னா இப்பவே காய் உழுவுது, இனிமேல் அதை வந்து பதிவு பண்ணி கிழங்கு உற்பத்தி பண்ணலாமா அப்படின்னு ஐயா கிட்ட கேக்குறதுங்க.
0: தாராளமா பண்ணுங்கய்யா. பழங்களை வந்து எடுத்து அதை முறைப்படி பிரிச்சு கிழங்கு உற்பத்தி பண்ணலாங்க. இன்னைக்கு வந்து காய்கறி பயிர்களுக்கான நிகழ்ச்சி இது.
2: அப்படின்னா வந்து
0: இது அதுக்கு எங்ககிட்ட கேள்வி இருக்குன்றீங்க.
2: கத்திரி செடி வந்து வந்து முளைக்கு போட்டு காய் காய்க்க வச்சது நல்லா காய்க்குதுங்க. அந்த விதையில வந்து நம்ம விட்டு 20 சென்ட் நடலாம்ங்களா?
0: அருமையான கேள்வி. நாற்றுக கத்தரி காய்கறிகள் கத்தரின்னு இல்லை, காய்கறி பயிர்களில் வந்து விதை எடுத்து அதை விதை நேர்த்தி செஞ்சு பக்குவப்படுத்தி வச்சு அதுக்கப்புறமா நடவு செய்கிற வழக்கம் இருந்தது, இப்போது குறைஞ்சிக்கிட்டே வருது. அது மாதிரி பண்ணலாமான்னு கேட்குறாரு.
1: ஐயா வணக்கம். இப்போ வந்து நீங்கள் நாட்டு காய்கறிகளாக இருந்ததுன்னா நீங்கள் அதுலேருந்து வந்து நீங்கள் விதைகளை எடுத்து வச்சு விதை நேர்த்தி பண்ணி நம்ம சூடோமோனஸோ இல்லை ட்ரைகோடோமோன் சொல்லக்கூடியதில் விதை நேர்த்தி பண்ணி நீங்கள் வந்து நடவு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கய்யா. இதே வந்து இப்போ ஹைபிரிட் காய் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதுலேருந்து விதை எடுத்து நீங்கள் திரும்பவும் பயன்படுத்த முடியாதுங்கய்யா. நாட்டு காய்கறிகளில் கண்டிப்பாக பண்ணலாங்க.
0: சரிங்க. எல்லா விதமான நாட்டு காய்கறிகள்லையுமே நீங்கள் விதை எடுத்து அதை வச்சு பயன்படுத்தலாம். முளைப்பு திறன் எவ்வளோ காலகட்டத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அலுவலர்கிட்ட கேட்டுங்க. எந்தெந்த காய்கறிகளுக்கு எவ்வளோ காலம் முளைப்பு திறன் இருக்கும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி அதை விதைப்பு செஞ்சிடுறது நல்லது. இது கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த நேயர் வாங்க, வணக்கம். வணக்கங்க. யார் பேசுகிறீங்க? நிலக்கோட்டையிலிருந்து.
3: ஆமாம்
0: சொல்லுங்கய்யா. காய்ப்புக்கு வரல. சரி ஐயா சொல்லுங்க. அவர் முருங்கையில வந்து சுத்தமாவே காய்ப்பு இல்லை அப்படின்றாரு.
1: ஐயா வணக்கம். அதான் 3 வருஷம் ஆன வந்து மரமுருங்கைன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா.
3: ஆமாங்க.
1: இது இப்போ செடி வந்து ரொம்ப வந்து கிளைகள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குங்களா?
3: இல்லை ஒரே மரம் தாங்க. அதில் வெட்டி
1: இப்போ வீட்டுக்கு வச்சிருக்க ஒரே மரம் தான்.
3: ஆமாங்க.
1: சரி சரி. அப்போ பூவெல்லாம் எடுக்குதுங்களா? பூ வருதுங்களா?
3: உற்பத்தி ஆகக்கூடிய புழு என்ன பண்ணா உள்ள இருக்கக்கூடிய சதை பகுதியை சாப்பிட்டு
1: உங்களுக்கு வந்து காயோட சேதத்தை ஏற்படுத்தும். ஆனா வந்து இப்ப காய் பிடிக்க மாட்டேங்குதுன்னு
3: சொல்றீங்களா
0: நீங்க? இல்லைங்களா, அதை சொல்றாரு. ஒரு பூ எடுத்து பிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதுல பிசின், நீங்க சொல்லக்கூடிய பழையினுடைய தொந்தரவு தான் அது.
1: பழையோட தொந்தரவு தான் அதற்கான

0: கவர்ச்சி பொறி இருக்குங்க ஐயா. உங்க பகுதியில கிடைச்சதுன்னா பாருங்க. அப்படி இல்லாம என்னுடைய தொலைபேசி நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம், இந்த நம்பருக்கு எனக்கு வந்து கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான வந்து படிமுறை எல்லாமே சொல்றேங்க ஐயா.
1: மகிழ்ச்சி, தகவலுக்கு நன்றிங்கய்யா. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
6: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.
8: வசந்த் அண்ட் கோ.
7: சரி,
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். வானவில் நிகழ்ச்சியில் இன்று ஆடிப்பட்டத்தில் காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த பல்வேறு தகவல்களையும் கவியரசு அவர்கள் நம்மோடு இணைந்து தொலைபேசி வழியாக பல்வேறு தகவல்களையும் கொடுத்துட்டு இருக்காரு. ஐயா, பொதுவாகவே இந்த ஆடிப்பட்டத்தில் என்னென்ன மாதிரியான காய்கறி பயிர்கள்லாம் பயிரிடலான்னு நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் சொன்னீங்க. அதுக்கு என்ன மாதிரியான ரகங்கள் தேர்ந்தெடுக்கிறது, இந்த ரகங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த வகையான மண்ணுக்கு எந்த வகையான ரகம் உகந்ததாக இருக்கும், அதுக்கு என்ன மாதிரியான நில தயாரிப்பு செய்யணுங்க?
1: ஐயப்போ, நம்ம காய்கறியை பொறுத்த வரைக்கும் ஆடிப்பட்டம் ஏன் கொண்டு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகள் வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து மானாவாரி விவசாயம் பண்ணியிருப்பாங்க, தண்ணி இருக்காது, நம்ம வந்து மழையை நம்பிதான் இருப்பாங்க.
0: ஆமாங்க.
1: அந்த விவசாயிகள் வந்து இப்போ மழை பெய்யும் போது மழையை வச்சு வந்து இந்த ஒரு 6 மாதங்கள் வந்து நம்ம காய்கறி சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆடிப்பட்டம் அப்படிங்கறத நம்ம விவசாயிகளுக்கு சொல்றோம்.
0: சரிங்க.
1: இதுல வந்து மண் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த சுண்ணாம்பு மண் சொல்லக்கூடிய வந்து மண்ணை தவிர மற்ற அனைத்து விதமான முதல் வந்து நம்ம சொல்லக்கூடிய செம்மண், அடுத்து வந்து கரிசல் மண். கரிசல் மண்லயே மணல் சாரி கரிசல் மண்ணா வந்து நம்ம காய்கறி சாகுபடிக்கு வந்து ரொம்ப சிறந்ததா இருக்கும். இந்த மண் வந்து நம்ம வந்து எல்லா மண்லயுமே நம்ம காய்கறி சாகுபடி பண்ணலாம்.
0: சரிங்க.
1: இதுல வந்து காய்கறிகளை பார்க்கும்போது வந்து நம்ம பகுதியில வந்து நல்ல வருமானம் கொடுக்கக்கூடியது, எல்லா காய்கறிகளுமே நமக்கு வந்து நல்ல விலை கொடுக்காது, அதுல வந்து நல்ல விலை போகக்கூடிய வந்து காய்கறிகள் எந்த காய்கறியை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த காய்கறிகளை சாகுபடி பண்ணும்போது தான் நமக்கு விவசாயிகளுக்கு நல்ல வந்து லாபமும் இருக்கு. இதுவே வந்து நம்ம விவசாயி நம்ம வந்து வீட்டுல வந்து நமக்கு தேவையான காய்கறிகள் உற்பத்தி பண்ணோம் அப்படிங்கிற சொல்லக்கூடியவங்க வீட்டு தோட்டம் அதே மாதிரி மாடி தோட்டம் இந்த மாதிரி முறைகள்ல காய்கறிகள் வந்து சாகுபடி பண்ணலாம். இப்ப மாடி தோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து தென்னைநார் கழிவு அதை வந்து நம்ம வந்து அந்த வேர் வளர்ச்சிக்கு தான் ஊடகமா பயன்படுத்தி காய்கறிகள் வந்து சாகுபடி பண்ணலாங்க.
0: நல்லதுங்க. அதாவது மாடி தோட்டத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த தென்னை நார் கழிவுகளை போட்டு விவசாயம் சாகுபடி பண்ணணும் இல்லைங்களா? சிறப்புங்கய்யா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. பூச்சி தாக்கம் அப்படின்னா இந்த ஆடிப்பட்டத்தில் அது எவ்வளவு குறைவாக இருக்குமா அதிகமாக இருக்குமா, அதுக்கு என்னங்கய்யா பண்ணணும்?
1: பூச்சிங்கிறதுங்கய்யா நம்ம வந்து பயிர் சாகுபடி பண்ணதுமே அதில் இருக்க அந்த தாய் பூச்சின்னு சொல்லக்கூடியது அந்த பூச்சின்னு சொல்லுவோம், பட்டாம்பூச்சி மாதிரி வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அது நிறங்கள்ல இருக்கும்.
0: சரிங்க.
1: இந்த பூச்சிகள் வந்து

வந்து நம்ம பயிர்ல நம்ம பயிர் சாகுபடி பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு இடத்துல வந்து முட்டைகள் வச்சிரும். இந்த முட்டையில இருந்து வரக்கூடிய இளம் புழுக்கள் தான் வந்து நமக்கு வந்து தண்டு புழு, காய்ப்புழு, இலைப்புழு அப்படின்னு சொல்லி நம்ம பல்வேறு விதமான சேதங்களை வந்து விவசாயிகளுக்கு ஏற்படுத்துது. இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நஞ்சில்லா காய்கறிகளை உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா பஞ்சகாவியம், அப்படி பஞ்சகாவியம் அப்புறம் வேப்ப எண்ணெய், வேம்பு எண்ணெய்ன்னு சொல்லுவோம், இது வந்து 3 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேங்க்கு வந்து 30 மில்லி அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பத்திலை கரைசல் அப்படின்னு சொல்லுவோம், கசப்படிக்கக்கூடிய இலைகள், அதே மாதிரி வாசனை வரக்கூடிய இலைகள், இந்த மாதிரி வந்து ஒரு 10 வகையான இலைகள் உழைத்தா வந்து பாத்தீங்கன்னா பால் வரக்கூடிய இலைகள், இந்த மாதிரி ஒரு 10 வகையான இலைகளை வந்து நம்ம கோமியத்தோட சேர்த்து ஊற வச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அதை எடுத்து அந்த காய்ச்சல பயிர் மலை தெளிக்கும் போது அந்த பூச்சிகள் வந்து எந்த ஒரு பூச்சிகளுமே வந்து வராது. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அப்படின்னு சொல்லி இது வந்து 3G கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த கரைசல் வந்து நம்ம தெளிக்கும் போது நமக்கு பூச்சிகள் வந்து பாதிப்பு வந்து

0: வச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அதை எடுத்து அந்த காலத்துல பயிர் மலை தெளிக்கும் போது அந்த பூச்சிகள் வந்து எந்த ஒரு பூச்சிகளுமே வந்து வராது. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அப்படின்னு சொல்லி இது வந்து 3G கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த கரைசல் வந்து நம்ம தெளிக்கும் போதுதான் நமக்கு பூச்சிகள் வந்து பாதிப்பு வந்து இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலம், மீன் கழிவுகளும் வெள்ளம் இது ரெண்டையும் நம்ம வந்து கலந்து வைக்கும் போது இந்த மீன் கழிவுகள் எல்லாமே வந்து நமக்கு அமிலமாக மாறிடும். இந்த இலைவெளி வந்து பயிர்களுக்கு தெளிக்கும் போது பூச்சிகள் வந்து எந்த ஒரு பூச்சிகளும் பக்கம் வராது. இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வந்து தெளிக்கும் போது எந்த விதமான பாதிப்புகள் இல்லாம
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்ம வானவில் நிகழ்ச்சியில சிறந்த கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நேயருக்கு சிறப்பு பரிசு அறிவிப்போம். அந்த பரிசை சிறப்பு விருந்தினரை அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். சொல்லுங்க, எந்த நேயருக்கு அந்த பரிசை கொடுக்கலாம்?
0: ஐயா, இன்றைய நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான கேள்வி கேட்டவங்க நம்ம நாமக்கல்ல இருந்து ஜோதிமணி அம்மா அவர்கள் வந்து நல்ல சிறப்பான கேள்வி கேட்டாங்க, அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோங்க.
2: வாழ்த்துக்கள் நேரே. உங்களுக்கான சிறப்பு பரிசினை வழங்குவோர் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோ தகநகை மாளிகை.
3: வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையும் மொத்தமாய் வாங்கிட மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் மூவா மாணிக்கம்மன் கோ நிலக்கோட்டை.
1: சிறப்புங்க, நிறைய நேயர்களுக்கு நிறைய விதமான கேள்விகளுக்கும் தெளிவாக விளக்கமாக பதில் சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களை. அதுவரை நிச்சயம் ஒரு நாள் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற நேயர்கள் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் வருகின்ற 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் நம் கோடிப்பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தின் போது பெற்றுக்கொள்ளலாம். ஆடிப்பட்டம் காய்கறி சாகுபடி தொழில்நுட்பம் குறித்து சந்தேகங்களுக்கு விளக்கமளித்து இனிதி நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானவில். நிகழ்ச்சியில் நேயர்களின் ஐயங்களுக்கு விளக்கமளித்தார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி கவியரசு அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்தார் செல்வபாலா. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் நாகராஜ் மணிவண்ணன் அனீஸ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா. கணினியாக்கம் செந்தில் சீதாராமன். தொடர்கிறது பண்பலை வானவில் இந்தியாவில் திரையுலக கலைப்பயணம். முன்பாய் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க தூண்டுவதால் பொறுமையே எந்த ஒரு நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் யோகியகர்த்தாவில் உள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான ஹோசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் மினி விளையாட்டரங்க கட்டுமான பணிகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கேரளத்தின் திருவனந்தபுரம் கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை

0: பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,06,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பார் புகழுது பார் புகழுது பார் உயர்விது.

ரிபப்பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். கலைப்பயணம், கலைப்பயணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை பயணத்தை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய மிகச்சிறந்த விஷயமும் மிக தவறான விஷயமும் என்ன தெரியுங்களா? எந்த இடத்துல யாருக்கிட்ட ஒட்டணும் அப்படிங்கிறதும், எந்த இடத்துல யாருக்கிட்ட வெட்டிக்கணும் அப்படிங்கிறதும், அதாவது விலகி நிக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு பல நேரங்கள்ல புரியாம இருக்கிறதாம். இந்த விஷயம் நமக்கு ரொம்ப தள்ள தெளிவா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போலதான் கலைப்பயணமும். ஆம் நண்பர்களே, இது கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினத்துல ஏற்கனவே சொன்னது போல யாருக்கிட்ட நம்ம பேச போறோம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாரம் வாரம் புதன்கிழமை காலை 10 திரைப்பயணத்துல தங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைஞனை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவோம். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமைய நாம வெளிப்படுத்த காத்திருக்கிறோம். உங்க எல்லோருக்கும் தெரிஞ்ச நபர் தான், ஆனா தெரிய வைக்க வேண்டிய நபராகவும் இருக்கிறார். எல்லோருக்குமே அறிந்த நபர் தான், ஆனா அவருடைய குரலை இந்த வானொலி மூலமாக ஒழிக்க வைக்க காத்திருக்கிறோம். யார் அவர் அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. சமீப காலமாக பாத்தீங்க அப்படின்னா, இரு திரைப்படங்கள், இரு மிக முக்கியமான முன்னணி கதாநாயகர்களுக்கு அவர்களுடைய கலைப்பயணத்துல திருப்பு முனையாக அமைந்தது. அந்த திருப்பு முனைய ஏற்படுத்தியவர்களுள் மிக முக்கியமான ஒரு நபராக இவர் இருக்கிறார். ஒரு திரைப்படம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பல ஆர்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கலைகள் இருக்கும். அதுல ஒரு இயக்குனருடைய கதை எங்கு முழுமை பெறுகிறது அப்படின்னா, அது எடிட்டருடைய டேபிள், எடிட்டருடைய மேஜை அப்படிங்கிறதா. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நீங்க நம்ம சந்திக்க போறோம். கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியில இன்றைய தினம் அமரன் மற்றும் கருப்பு திரைப்படத்தினுடைய எடிட்டரான திரு கலைவாணன் அவர்களைத்தான் நாம் சந்திக்க இருக்கின்றோம். சிறப்பு விருந்தினரை தற்போது வரவேற்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு சார்.
0: என்ன சார், உங்க திரைப்படம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்குது எடிட்டிங்ல, ஆனா நீங்க பேசும்போது ரொம்ப அமைதியா பேசுறீங்க.
1: இதுதான் என்னுடைய முதல் ரேடியோ இன்டர்வியூ சார், அதனால எப்படி பேசுறதுன்றது கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஆனா ஓகே, போக போக பிக் அப் பண்ணி நினைக்கிறேன்.
0: கண்ணா, என் கைகள் தான் பேசும், என் வாய் பேசாது அப்படிங்கிற மாதிரியா?

0: அப்படின்னா
1: சரிங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி.
0: தேங்க்யூ சார்.
1: முதலாவதாக உங்களுக்கு ஒரு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்க ஆசைப்படுறோம். ஏன்னா தமிழ் திரையுலகில் மிக நீண்ட காலமாக இந்த கலர் கிரேடிங் அப்படின்லாம் நிறையா பண்ணுறாங்க. ஆனால் இரு மிக முக்கியமான திரைப்படங்கள் இந்த கலர் கிரேடிங்ல ஆகட்டும், எடிட்டிங்ல ஆகட்டும், மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட கொண்டாடப்பட்ட திரைப்படங்கள் இந்த அமரனும் கருப்பும். இப்படிப்பட்ட இந்த திரைப்படத்தை எடிட் பண்ண உங்களுக்கு நாங்கள் முதல்ல வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களோட ப்ரோக்ராம்ல நான் ஜாயின் பண்ணது.
1: எடிட்டருங்கிறத நிரூபிக்கிறீங்க. வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி கட்டு கட்டு கட்டு ரெண்டு ரெண்டு வாரத்தை மட்டும். சரி, நாங்க கலைவாணன் அவர்களுடைய பிறந்த ஊரு, அவர் எப்படி என்ன படிச்சாரு, எப்படி அவருடைய வாழ்க்கை முறை சிறு வயதில் அமைஞ்சது, எப்படி இந்த கலைத்துறை அப்படிங்கறதுக்குள்ள அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டுச்சு, இதையெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
0: கண்டிப்பா சார். கோயம்புத்தூர்ல போத்தனூர்னு ஒரு ஊர்ல பிறந்த சார். அங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ வரைக்கும் நான் கோயம்புத்தூர்ல தான் படிச்சேன், பொள்ளாச்சி. இந்த பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா சார் காளியம்மாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலு, அங்க படிச்சேன். அங்க நிறைய ஷூட்டிங் அதெல்லாம் வரும். அப்ப எனக்கு அதுல இந்த ஷூட்டிங் பாக்குறது, சினிமா மேல ஆல்ரெடி ஒரு ஒரு லவ் இருந்துச்சு. இப்ப எங்க அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ட்ரை பண்றாரு, அவருனால முடியல. அதனால எனக்கு அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்துச்சு. அண்ட் பொள்ளாச்சியில் அடிக்கடி ஷூட்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட். அப்படி இருந்து பொள்ளாச்சியில இருந்து ரெஸ்ட் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா சென்னைக்கு தான் வந்தேன். வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க எம்ஜிஆர் பிலிம் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு சார், அங்க வந்து நான் வந்து ப்ராப்பரா எடிட்டிங் கத்துக்கிட்டு அப்படியே ராஜா ராணின்ற ஒரு படத்துல அசிஸ்டன்ட் எடிட்டரா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றேன் 2013ல. அங்கிருந்து மெர்சல் வரைக்கும் அசிஸ்டன்ட் எடிட்டரா ஒர்க் பண்ணிருக்கேன் சார். அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுல நிறைய நமக்கு காண்டாக்ட்ஸ் அந்த மாதிரி வரும்போது அதுல இருந்து ஒருத்தர் தான், எங்க எடிட்டர் பேர் வந்து ரூபன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் சார், எடிட்டர் ரூபன். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஜவான் வரைக்கும் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவரு ரங்குன்ற ஒரு படத்துக்கு ட்ரைலர் கட் பண்ணிருந்தாரு. அந்த படத்தோட டைரக்டர் தான் ராஜ்குமார் பெரியசாமி, அமரன் டைரக்டர். இப்போ அசிஸ்டன்ட் எடிட்டரா இருக்கும் போது எனக்கு அவர் காண்டாக்ட் கிடைச்சு, அவர் மூலியமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகி அப்படி எனக்கு அமரன் கிடைச்சிச்சு. அமரன் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு சார்.
1: உண்மைதான், உண்மைதான். ரொம்ப ஒரு சிறப்பான திரைப்படம் அது. நம்ம பவ்யமா அமைதியா பேச்சில் மட்டுமே காட்டக்கூடிய திரு கலைவாணன் அவர்களோடு இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச காத்திருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
7: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
6: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
8: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
10: கவுன்சிலிங் கோட் 2612.
11: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் கையாடு நடிக்கும் இதய முரளி நாளை முதல்.
12: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
14: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கலைப்பயணம். இன்றைய தினம் அமரன் மற்றும் கருப்பு திரைப்படத்தினுடைய எடிட்டரான திரு கலைவாணன் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், இப்போ நீங்க சொன்னீங்க 12 வகுப்பு வரைக்கும் நான் வந்து பொள்ளாச்சியில படிச்சேன், அங்க நிறைய ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஒளிப்பதிவு, படப்பிடிப்பு எல்லாம் என்னென்ன திரைப்படங்கள் நீங்க பாத்தீங்க அப்போ?
15: சார், நான் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பன்னாரஸ் பட்டு கட்டின்னு ஒரு சாங் பயங்கரமா ஹிட் ஆச்சு,
14: நினைத்தாலே இனிக்கும்,
15: நினைத்தாலே இனிக்கும். அந்த படத்தோட ஷூட்டிங் நான் நேர்ல பாத்திருக்கேன். அந்த சாங்கு அதெல்லாம் அந்த அனுபவம் பிருத்திவிராஜ் சார் நேர்ல பாத்திருக்கேன்.
14: இப்ப நான் ஒரு எடிட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறத மட்டும் செலக்ட் பண்ணி டபுள் டெக்ஸ் அப்படிங்கிற ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு இப்ப கேளுங்க எப்படி இருக்கும் பாருங்க எடிட்டரோட வாய்ஸ் அப்படின்னு. சார், நிஜமாவே இப்படிதான் பேசுவீங்களா?
15: கொஞ்சம் இப்படிதான் சார், கொஞ்சம் இப்படிதான் பேசி பழகி இருக்கேன். அதனால உங்களுக்கு கொஞ்சம்
14: விடுங்க, விடுங்க,
15: வாய்ஸ் கொஞ்சம் இதா இருக்கும்.
14: அல்ல அல்ல, உங்களே ஆர்ஜேவா நாங்க மாத்தி விடுறோம்.
15: ஆர்ஜேவா மாத்தி, நம்ம அதிகமா எடிட்டர் தானே சார். நம்ம இன்ட்ரோ இருக்காது அதிகமா, பேச்சுல ஒண்ணும் இல்ல, நமக்கு செயல் தான்.
14: ஆனா ரேடியோவுக்கு பேச்சுதான், செயல்லாம் காட்டணும்னா நண்பர்களுக்கு தெரியாம போயிடும். சரி, இப்போ இந்த மாதிரி அந்த பாட்டு பாத்தீங்க, அப்புறம் வேற என்ன திரைப்படங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்க?
15: நிறைய சின்ன சின்ன படங்கள் வரும், ஃபைட் சீன்ஸ் வரும், நாடகங்கள் வரும், அந்த மாதிரி. இது சுந்தர் சி சாரோடது ஒரு படம், எனக்கு படம் பேர் ஞாபகம் இல்ல. அந்த படமும் அங்க வந்து ஷூட் பண்ணாங்க. அந்த டைமும் நான் பாத்திருக்கேன் சுந்தர் சி.

0: எப்படி ஒர்க் பண்றாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன்.
1: சரி சரி. ஆனா ஏற்கனவே நீங்க சொன்னீங்க அப்பா வந்து இது மாதிரி உதவி இயக்குனராக முயற்சி பண்ணாரு, அவரால் முடியல, அப்புறம் அந்த கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு. இப்ப அப்பாவுக்குன்னு ஒரு கலைப்பயணத்துல ஒரு அனுபவம் இருக்கு, அந்த அனுபவம் குடும்பத்திலயும் அவங்க பிற நண்பர்கள் பெற்றிருப்பாங்க. இப்ப நீங்களும் நீங்க திரைப்படத்துறைக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலையா? ஏப்பா எதுக்குப்பா நீ போற அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியோ, அல்லது நீ போப்பா ஜெயிச்சிருவ இப்படி எல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையா, என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு?
0: ஃபர்ஸ்ட் வந்து குடும்பத்துல வந்து எப்படின்னா சார், நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, கண்டிப்பாக எனக்கு கொண்டு போய் இன்ஜினியரிங் சேர்த்துலாம் இவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால சினிமான்னு சொன்னங்காட்டி அவங்க பெருசாக பயப்படல. அப்புறம் எங்கள் அண்ணா பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் எங்கள் அப்பா பொறுத்த வரைக்கும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு, கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் அவன் ஆசைப்பட்டிருக்காரு, அது முடியல, ஆனால் நான் என்னால் ஏதோ பண்ண முடியும்னு அவர் நம்பியிருக்காரு. எங்கள் அம்மா ஆஸ் யூஷுவல் எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து எப்பவுமே நான் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிட்டுவாங்க, அந்த மாதிரி அவங்க எதுவுமே சொல்லலை. எங்கள் அண்ணா சில சொன்னார், இந்த வழியில் போகலாம், விஸ்காம் படிக்கலாம்னு சொன்னார். அது ரிலேட்டடாக என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தாங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தாங்க. அவங்க கிட்ட இருக்கிற டாக்டரோட மச்சம் வந்து அங்க எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ஒரு எடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. படிச்சுட்டு அதுக்கப்புறம் எடிட்டரா தனியா வெளியே ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட கொண்டு போய் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அது மூலமா தான் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் தெரியும். அங்க இருந்து நம்ம பயணம் ஆரம்பிச்சிருச்சு
1: சார். ஆனா நீங்க வந்து ஒரு இயக்குனராகவோ, ஒரு ஒளிப்பதிவாளராகவோ, அல்லது ஒரு கதாநாயகனாகவோ இப்படி எல்லாம் நீங்க பரிமாணம் எடுத்திருக்கலாம், ஆனா ஏன் எடிட்டர் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்தீங்க? அது எதுவும் பிரத்யேகமா வேணும்னே போனீங்களா, எதிர்ச்சி நடந்த விஷயமா?
0: அது ரொம்ப காமெடியா நடந்த விஷயம் தான் சார். ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து சினிமாக்குள்ள இருக்கணும்னு ஆசை, ஆனா எப்படி போறது, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, எது எது நமக்கு ஓபனிங் இருக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு நினைச்சேன், ஆனா டைரக்ஷனுக்கு டிகிரி படிக்கணும்னு சொல்லிட்டாங்க எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல. எனக்கு டிகிரி படிச்சு பாஸ் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி சினிமாக்குள்ள வரத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த பிரசாத் சார், ஏ கே பிரசாத்னு ஒருத்தர் எடிட்டர், எங்க அம்மா ஃப்ரெண்டோட மச்சான் ஒருத்தர், அவரு வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி இங்க வந்து மூணு அப்ளிகேஷன் போட சொன்னாரு, சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், அதுக்கப்புறம் சவுண்ட் இன்ஜினியரிங்னு ஒன்று. நம்ம நம்ம ப்ரோக்ராமிங் எல்லாம் இருக்கிறது இந்த ஆர்ஜே அந்த மாதிரி, இந்த மூணுமே போட சொன்னாங்க சார். நான் மூணுமே போட்டேன், எனக்கு எடிட்டிங் கிடைச்சிச்சு, நான் எடிட்டர் ஆயிட்டேன்.
1: வாழ்க்கை வந்து ஒரு கலைஞனுக்கு என்ன கொடுக்கணும், ஏது கொடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெள்ளத்தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கும் போல இருக்கு. ஏன்னா உங்களுடைய திறமையானது, கலையானது இப்ப எந்த அளவுக்கு பேசப்படுது அப்படிங்கறது பார்க்கும்போது அது நடந்திருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். அலைவர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இருந்து கலை பயணம்.

0: தான் கலரு கண்ணாடி.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
5: வாழ்த்து தின்றல்,
1: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்
2: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
5: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
1: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
2: ஞாயிற்றுக்கிழமை
1: பிற்பகல் 2:30
2: உதய விழா கொண்டாட்டம்
4: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
1: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
5: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
2: பரிசளிப்பு விழா, நேருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
1: நேயர்களின்

0: வானொலி நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.
2: அதிருதா நெஞ்சா அதிரணும் மாமே, பதறுதா உள்ள பதறண்டா, உதறுதா காலு உதறணும் மாமே. வருவது
3: கோடை பண்பலை 100.5
4: சம்பவம். 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
5: ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
6: நெருப்பு பேரோடு
1: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
0: கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
4: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: கோடை பண்பலை 100 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
6: கோடை பண்பலை 100 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
7: நியூஸ் ஆனர் அப்படிங்கிற iOS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக நீங்க கேட்டு இருக்கிறீங்க கலைப்பயணம். இது கோடை பண்பலை 100.5. இன்றைய தினம் அமரன் மற்றும் கருப்பு திரைப்படத்தினுடைய எடிட்டரான திரு கலைவாணன் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், ஒரு விஷயம் கேட்கலாமா?
8: சொல்லுங்க
7: சார். குரலும் சின்ன பையன் மாதிரி இருக்கு. சின்ன பையன் அப்படின்னா ரொம்ப இளமையான ஒரு சின்ன பையன் வயசுல அப்படின்னு. ஆளும் பார்க்க அப்படித்தான் இருக்கிறீங்க. அது ராஜா ராணில எல்லாம் பார்க்கும்போது, நீங்க நயன்தாரா மேடத்துக்கிட்டையும் ஆர்யா சார்ட்ட அப்புறம் டைரக்டர்கிட்டையும் காட்டும் போதெல்லாம் பார்க்கும்போது, என்ன இந்த பையன் ஸ்கூல் படிக்கிற பையன், தப்பா எடுத்துக்காதீங்க, ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இருக்கிற, அப்படியே இவர் எப்படி போய் இந்த வேலையெல்லாம் பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எங்களுக்கு தோணுது. எப்படி அந்த டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் அனுபவம் கிடைச்சது, அப்புறம் அங்கிருந்து நீங்க பாடத்தை கத்துக்கிட்டு எடிட்டருக்குள்ள உங்க குரு கிட்ட போய் சேர்ந்த விஷயம், இதெல்லாம் எப்படி நடந்தது?
8: சார், இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல சார் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வந்தாதான் சீட்டுன்னு சொல்லி நிறைய பரவலான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனா அது வந்து டைரக்ஷன் டீம் மட்டும்தான், மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு பிளஸ் டூ முடிச்சுட்டு கூட வந்து ஜாயின் பண்ணலாம்.
7: அந்த டிஎஃப் டெக்னு சொல்றதுக்கு மட்டும்தான் இது வேணும், டிகிரி வேணும்.
8: டிஎஃப்டி இன் டைரக்ஷன், நான் வந்து டிஎஃப்டி இன் எடிட்டிங். இந்த டிஎஃப்டி எடிட்டிங்ல பாத்தீங்கன்னா சார், எல்லாருமே என்னோட பெரிய பசங்க சார். நானும் என் கூட ஒரு 2 வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு வந்திருக்காங்க. மீதி இருக்கவங்க எல்லாம் 3 டிகிரி முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணவங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சார், நான் வந்து பெரிய பசங்க கூடயே பேசி அவங்களோட நாலேஜ் இருக்கும்ல சார், அந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவமா அவங்க கிட்ட இருந்து நிறைய கிடைச்சிச்சு. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஃபுல் புக்கு வந்து படிக்கிறதுக்கும் புக்கு படிச்சவங்க கிட்ட கதை கேட்கறதுக்கும் ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு பெரிய பசங்களோட நிறைய இன்ட்ரோகேஷன் இருக்கு, அவங்க கிட்ட நிறைய பழகின ஒரு அனுபவம் இருக்கு. அதனால பெரிய இடத்துல போனாலும் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்ன்ற ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். அது மாதிரி எனக்கு வந்து ஒரு பெரிய ரிச்சர்ட் கெவின் சொல்லிட்டு ஒரு எடிட்டர் இருக்காரு சார், விக்ரம் வேதா எடிட்டர். அவர் வந்து பாகன் ஒரு படம் பண்ணாரு, ஸ்ரீகாந்த் படம். அந்த படத்துல சும்மா இன்டர்னா என்ன ஒரு 10 வேலை செய்யறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் அவரே அசிஸ்டண்டா எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு படங்கள் எதுவும் ஸ்டார்ட் ஆகாத போது அவரோட ஃப்ரெண்டு எடிட்டர் ரூபன் கிட்ட என்ன ஜாயின் பண்ணி விட்டாங்க. அங்க போனா சார், அட்லி டைரக்டர் இருக்கார்ல சார், அவர் வந்து அவரையும் என்னையும் பகுது பகுதுல
7: வச்சீங்கன்னா ஒரே மாதிரி இருப்பீங்க. ஆமா,
8: அந்த டைம்ல நாங்க ரெண்டு பேரும்

0: ஒரே மாதிரி. அப்ப அவரை பார்க்கும்போது அவரோட எனர்ஜி பார்க்கும்போது நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். அவரும் நம்மள மாதிரிதான் இருக்காரு. எல்லாரும் சின்ன பண்ணா இருக்காங்க என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைம்ல அவருக்கும் அதே ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. இவன் யாருப்பா சின்ன பையன் அந்த மாதிரிதான் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி அவரு 100 days film குடுத்துட்டாரு.
1: நிச்சயமா
0: அந்த மாதிரி அந்த கான்பிடன்ஸ் தான் என்ன வந்து இன்னும் புஷ் பண்ணிட்டே இருக்கு. நம்ம சின்ன பையன் தான், அட்லீஸ்ட் நமக்கு என்ன, நம்ம கேமரா ஊத்திக்கிட்டு எங்க ஓட போறோமா, நம்ம எடிட்டிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. என்கிட்ட இருக்க ஒரு பிளஸ் பாத்தீங்கன்னா, பொறுத்து போறது கொஞ்சம் ஜாஸ்தி. எடிட்டருக்கு ரொம்ப பொறுமை வேணும்னு சொல்லுவாங்க, அது என்கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதனால அது எனக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் ஆச்சு. கொஞ்சம் கோவப்படாம அனுசரிச்சு போறது இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு பயங்கரமா ஹெல்ப் ஆச்சு. வளர்ந்து வர எடிட்டர் கிட்டயும் நான் இதுதான் சொல்லுவேன். ஏன்னா 2K kids எல்லாம் அடுத்தடுத்து உடனே உடனே நடக்கணும்னு நினைப்பாங்க. வாழ்க்கை பொறுமையா தான் இருக்கும். சில மனிதர்கள்கிட்ட பொறுமையா பேசணும், அப்பதான் அவங்க இந்த சீன் வேணும் வேணான்ற டிசிஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டிசைட் பண்ணும்போது, ஒரு ரஷ் பார்க்கும்போது எவ்வளவு பொறுமையா இருக்கணும் இருக்க முடியுமோ அவ்வளவு பொறுமையா இருந்தா தான் நம்ம ஒரு எடிட்டரா சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும்.
1: உண்மைதான், ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ நீங்க ராஜா ராணில உதவி எடிட்டர், அசிஸ்டன்ட் எடிட்டரு, மெர்சல் அசிஸ்டன்ட் எடிட்டர், வேற என்னென்ன திரைப்படங்கள்லாம் பண்ணீங்க சார்?
0: ஆக்சுவலா அட்லீஸ்ட் அவரோட எல்லா படத்திலயும் தமிழ்ல அவர் ஒர்க் பண்ண எல்லா படத்திலயும் அசிஸ்டன்ட் எடிட்டர் இருந்திருக்கேன்.
1: ஓஹோ.
0: ராஜா ராணி, தெரி, மெர்சல், பிகில், இந்த 4 படத்திலயும் நான் அசிஸ்டன்ட் எடிட்டரா இருந்திருக்கேன். அவர் கூட என்னோட அனுபவம் வந்து, நான் சினிமால ஒரு 6 வருஷம் அசிஸ்டன்ட் எடிட்டரா இருந்தேன்னா அதுல 4 வருஷம் அவரோட படத்துலதான் ஒர்க் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு அந்த அனுபவம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதனால எனக்கு பெரிய படங்கள் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு.
1: ஏன்னா எல்லாமே வந்து கமர்ஷியலான படத்துல நீங்க உங்களுடைய முதல் அனுபவம்.
0: கமர்ஷியலான படங்கள் எல்லாருமே பெரிய படங்கள், எல்லாம் பெரிய ஆட்கள். சோ அந்த அனுபவங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ரீசன் வந்து ரூபன் சார் தான். அவர் என்ன அசிஸ்டன்ட் எடிட்டரா எடுத்துக்கிட்டாரு. அந்த அசிஸ்டன்ட் எடிட்டர் இடத்த நான் யாருக்குமே விட்டு கொடுத்துக்கல அந்த 4 வருஷம்.
1: நீங்க கேட்டிருக்கலாம், ஏன் சார் என்ன பார்த்தோன்னு உங்களை அசிஸ்டன்டா சேர்த்துக்க சொல்லி தோணுச்சுன்னு கேட்டீங்களா?
0: இல்ல இல்ல சார், அவரு அப்படி கேட்டது இல்ல இது வரைக்கும். மேபி இவன் சின்ன பையனா இருக்காங்க, எடுத்து பேச மாட்டேன்னு நினைச்சு எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல, அதனால கூட இருக்கலாம். ஆனா நம்ம நம்மளோட சின்சியரிட்டி எங்கேயாவது பாத்திருப்பாங்க சார். அதாவது கொஞ்சம் பஞ்சுல வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நோட் பண்ணிருப்பாங்க அந்த எடிட்டர் கெவின் அவர்கிட்ட இருக்கும்போது. அப்படியே நான் எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு நாள் போதும், ஓகே இவன் நம்மள வச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன், நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுவோம் ஏதாவது ஒண்ணு பண்ணி.
1: சரி சரி, ரொம்ப அழகு ரொம்ப அழகு. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேர்களை, இது உங்கள் கோடை பன்மொழி 100.5 கலை பயணம்.

நம்ம கோடை பந்தலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு மற்றும் மாலை 4 மணிக்கு வலம் வரும் வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில பங்கு பெறும் அத்துணை நேயர்களுக்கும் பரிசுகள் இருக்கு. வானவில் நிகழ்ச்சியில சிறந்த கருத்தினை பகிர்ந்து கொள்ளும் நேயர் ஒருவருக்கும், வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில சிறப்பாய் பதில் கூறும் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் உண்டு.

பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பு வர சனிக்கிழமை வரைக்கும் தான். ஒரு நேருக்கு ஒரு பரிசு மட்டும்தாங்க. பரிசு பெற அறிமுக அன்பர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த பரிசு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, வர 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற இருக்கிற கோடை பண்பலை 100.5 உதய விழா நிகழ்வு அப்ப தரப்படும். வாங்க கொண்டாடலாம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் அமரன் மற்றும் கருப்பு திரைப்படத்தினுடைய எடிட்டரான திரு கலைவாணன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், இப்போ உதவி எடிட்டரா இருக்கிறங்கிறது ஒரு கொஞ்சம் சிரமமான விஷயம், இருந்தாலும் உங்களுக்கு எளிமையா அமைஞ்சது அப்படிங்கறது உங்களுடைய திறமையின் அடிப்படையில், அது ரொம்ப அழகானதுதான். ஆனா ஒரு முழு படத்தை அடுத்ததாக ஒரு பொறுப்பா எடிட்டர் அப்படிங்கிற அந்த ப்ரொமோஷன் இருக்கு, அடுத்த கட்ட நகர்வு இருக்கிறது, அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது. ஆனால் அமரன் போன்ற ஒரு திரைப்படத்தினுடைய அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே இதா இருக்கும், அது உங்ககிட்ட தேடி வந்திருக்கும் போது இந்த சூழல் எப்படி நடந்துச்சு?
1: அமரன் எனக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா சார், கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ல தான் எனக்கு கிடைச்சிச்சு. அமரன் இல்லைன்னா நான் நேரம் டிவி சேனல் அந்த மாதிரி போயிருந்திருப்பேன் சார். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் எனக்கு. அதாவது நான் இப்போ டிகிரி முடிச்சுட்டு ரூபன் சார் கிட்ட இருந்து வெளில வந்துட்டேன். வெளியே வந்துட்டு சின்ன சின்ன படங்கள், தும்பா, மிரல், டைனோசர்ஸ், இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் எனக்கு வந்துச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸா. அதுக்கு இடையில ஒரு அதர்வா படம் கமிட் பண்ணேன், டனல்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் சைன் பண்ணிட்டு எனக்கு ஒரு மேரேஜ் நடந்துச்சு. மேரேஜ் நடந்ததுமே லாக்டவுன் வந்துருச்சு, லாக்டவுன்ல குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் பினான்சியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு சார் 2 இயர்ஸ், அந்த லாக்டவுன் 2 இயர்ஸ் வந்து. டனலும் டேக் ஆஃப் ஆகல அந்த லாக்டவுன்னால, இப்படி ஸ்ட்ரகிள் இருந்துட்டே இருந்துச்சு. இடையில இந்த பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வரும்போது நான் அந்த டைரக்டர் ஃப்ரெண்டுன்றங்கிட்டே ஒரு கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் போட்டேன். அவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு டீச்சர் ட்ரெயிலர் ஏதாவது கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் வந்து படமே கொடுத்துட்டாரு, கண்டிப்பா மீட் பண்ணலாம் கலைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அமரன்ற படத்தையே கொடுத்து என்ன வந்து ஒரு இது பண்ணிட்டாரு, வாழ்க்கையில இருந்து தூக்கி விட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட இருந்து கால் வரத்துக்கு முன்னாடி நான் வந்து டிவி சேனலுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு குழந்தை வந்துருச்சு, பினான்சியலா இதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டோம், 3 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் சார், 9 இயர்ஸ் சினிமாக்காக வெயிட் பண்ணிட்டோம். இதுக்கு மேல இருந்தா நம்மளை சுத்தி இருக்கவங்களும் பாதிக்கும், நம்ம பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க ஏன் இந்த பாத்துல விட்டுட்டோம்ட்டு, எங்க அப்பாவுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சரி சினிமாலதான் இருக்க போறோம், ஆனா சரி சேனல் ஒர்க் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு ரெஸ்யூம்ல ரெடி பண்ணிட்டேன். அந்த டைம்லதான் எனக்கு வந்து இந்த கால் வந்துச்சு. எனக்கு பயங்கர எமோஷனலான மொமெண்ட், ஆர்கேஃபைல போயிட்டு ஒரு படம் சைன் பண்றோம், அதுவே நமக்கு ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஸ்டார்ஸ் எல்லாம் அலைன் கரெக்டா நமக்காக, அந்த அமரனுக்காக நான் வெயிட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு.
0: அமரன் படம் உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு நல்ல கலைஞன் கிட்ட ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்தா அது எப்படி ஒரு அந்த அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத அந்த திரைப்படம் வெளிவந்திருக்கு. நிச்சயமாக அந்த கதைக்களம், சினிமோட்டோகிராஃபி எல்லாம் தாண்டியும் எங்களை போன்ற ஊடகவியலாளர்களால ரொம்ப பெரிதும் பார்க்கப்பட்டது. நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு திரைப்படத்தினுடைய கலர் கிரேடிங் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், அந்த விஷுவல் எஃபெக்ட் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப அழகா அற்புதமாக அந்த திரைப்படத்தை காணக்கூடிய அனுபவம் என்பது இருக்கிறது அல்லவா, அது நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்து. அதுவும் பாடல் காட்சிகளில் வைத்திருக்கக்கூடிய அந்த நுட்பம் இருக்கிறதே கலர் கிரேடிங்லாம், அதெல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகா இருந்துச்சு அமரன் திரைப்படத்துல. ஆனா போகிற உங்களுக்கு ரொம்ப ஹியூமரஸ் அதிகமோ, நகைச்சுவை உணர்வு
1: ஏங்க சார் அப்படி கேக்குறீங்க?
0: இல்ல போற போக்குல சொன்னீங்க கொஞ்சம் இல்ல நிறையவே இருக்கு நீங்க போற போக்குல. எனக்கு இந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு திருமணம் நடந்துச்சுங்க. அப்படிங்களா? என்ன ஒரு திருமணம் நடந்துச்சுங்கிற அப்படிங்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அங்கங்க நல்லா நகைச்சுவை வெளிப்படுது, ஆனா அதை நீங்க வெளிக்காட்டாம வச்சிருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். சரி, இந்த அமரன் திரைப்படம் வந்த பிறகு அப்பா என்ன நினைச்சாரு? ஏன்னா உலகத்துல 1000 பேர் 1000 சொல்லட்டும், ஆனா நம்மளை பெத்தவங்கன்னு ஒருத்தங்க சொல்லும் போது பாராட்டும் போது அந்த மனுஷன் எதுவும் சொல்ல மாட்டாரா, திட்ட மாட்டாரா, இல்ல எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாரான்னு மனசு ஏங்கும். ஏன்னா அவருக்காகத்தான் நம்ம உழைக்கிறோம், இவர் புள்ளன்னு சொல்லும் போது நம்ம சந்தோஷப்படுறோம். அப்ப அப்பா என்ன சொன்னாருங்க?
1: எங்க அப்பா வந்து எங்க அப்பாக்கு இந்த தும்பன் ஒரு படம் பண்ண சார்.
0: ஆமா,
1: அப்பவே என் பேரு ஸ்கிரீன்ல பாத்துட்டு அவர் பயங்கர ஹாப்பி. அதுல வந்து

0: என் பையன் பேர் ஸ்கிரீன்ல வந்துருச்சு, அதுதான் அவருக்கு. ஆனா இந்த சேனலுக்கு போறேன்னு சொல்லும் போது அவரால் ஏத்துக்க முடியல. உடனே எங்க அம்மாக்கு சொல்லி உடனே என்கிட்ட பேச வச்சு சேனலுக்குலாம் போனான்னு சொல்லு, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு அப்படின்லாம் பேசினாரு. அதுக்கப்புறம் அமரன் திரைப்படம் வந்து அது பெரிய சக்சஸ் ஆனதும் சூப்பர் கலைவான் அப்படின்னு சொன்னாரு. எங்க அப்பா என்ன கலைவாணன் ஃபுல் நேம் சொல்லுவாரு, எல்லாரும் என்ன கலை கலைன்னு சொல்லுவாங்க, எங்க அப்பா மட்டும் கலைவாணன் அப்படின்னு ஃபுல் நேம் சொல்லுவாரு, சூப்பர் கலைவாணன் அப்படின்னாரு. அதுதான் எனக்கு பெரிய அவார்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நேஷனல் அவார்டு மாதிரி
1: கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு நாங்களும் நல்வாழ்த்துகள் வாழ்த்துறோம். ஏன்னா அந்த திரைப்படம் அதற்கு தகுதியான திரைப்படமும் கூட
0: தான்.
1: ரொம்ப மகிழ்ச்சி,
0: வார்த்தை பழிக்கட்டும்.
1: நிச்சயமா எங்க கேட்டிருக்க நேயர்கள் அத்தனை பேரும் உங்களை வாழ்த்துவார்கள். ஏன்னா அந்த திரைப்படம் மனதிற்கு அவர்களுக்கு அவ்வளவு நெருக்கமான திரைப்படம். ஒவ்வொரு கட்சியும் அந்த வாழ்த்து எங்களுடைய வாழ்த்து எப்பவும் உங்களுக்கு இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் நேயர்கள். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டுக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் அமரன் மற்றும் கருப்பு திரைப்படத்தினுடைய எடிட்டரான திரு கலைவாணன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், அடுத்தது ஒரு திரைப்படம் அப்படின்னா கருப்பு சொல்லவே வேணாம். பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவப்பட்டது என்ன அப்படின்னா, 10 மணிக்கு 10 மணிக்காட்சிக்கு தான், இரவு 10 மணிக்காட்சிக்கு தான் போனோம். அந்த நேரத்துலயும் அந்த பாட்டுக்கு அந்த சீன்ஸ் அந்த அப்படி ஸ்லைடு மாத்துறதுக்கும் அந்த சினிமாட்டோகிராஃபில் அந்த சூரியன் நடந்து வர்றதுக்கெல்லாம் அந்த இது வைக்கிறதுக்கும் அந்த கட் ஷார்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த நேரத்துலயும் கத்துறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அதுவும் பாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கலர் கிரேட்டிங் அந்த ரெட் கலர்ல போட்டு அப்படி எடுத்திருப்பாங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த திரைப்படத்தினுடைய அனுபவம் வாய்ப்பு பற்றி சொல்லுங்களேன்.
8: அந்த திரைப்படம் எனக்கு கிடைச்சது வந்து மெர்சல்ல வந்து ஜி கே விஷ்ணு கேமராமேன் சார், அவர் தான் இந்த கருப்பு படத்துக்கும் கேமராமேன். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு யூஸ் ஆச்சு. இந்த அமரன் நீட்டானதும் அவர்கிட்ட நான் பேசினேன், ஏதாவது படம் இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். இமீடியட்டா கருப்பு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, கண்டிப்பா நீ வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன ஆர்ஜி பாலாஜி கிட்ட இன்டர்வியூ கொடுத்தாரு. அவரை நான் மீட் பண்ண, ஆர்ஜி பாலாஜி நான் மீட் பண்ணதுமே

0: எனக்கு கருப்பு ஓகே ஆச்சு. நான் வந்து சொன்னேன் ஒரு நாள் போது எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணு, போனதும் ஒரே நாள் தான் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்.
1: என்ன பண்ணீங்க?
0: அவருக்கு என்னோட ஒர்க்ஸ்ல காமிச்ச இந்த படம் ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அதனால அவருக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அண்ணே என்னை பார்த்தாவே எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி சின்ன பையனா இருக்கான், ஒரு நம்ம கை கடக்கமா இருப்பான்ற ஒரு
1: நிஜமாவே. நீங்க அப்படித்தான் இருக்கிறீங்க, தூக்கி இடுப்புல உட்கார வச்சுக்கலாம் உங்களையும், வாங்கன்னு கூட்டிட்டு போயிடலாம். அந்த மாதிரியான குழந்தை முகம் உங்களுக்கு நம்ப மாட்டாங்க யாரும்.
0: நினைச்சுக்கிட்டாங்க, நினைச்சு என்ன கருப்புல இது பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு வருஷம் ஃபுல்லா கருப்பு மட்டும்தான் ஒர்க் பண்ண, வேற எந்த படமும் ஒர்க் பண்ணல.
1: ஏன்னா
0: எனக்கு அமரன் சக்சஸ்க்கு அப்புறம் கிடைக்க செகண்ட் படம் ஒரு படம் லக்கு அந்த மாதிரி சொல்லிட கூடாது. இந்த படமும் நம்ம 100 days எப்படியாவது அடிக்கணும், இந்த படம் பயங்கர பிளாக் பஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு படம் மட்டும் ஒர்க் பண்ணேன். அண்ட் ஒய்ஃப் அதுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. ப்ரொடியூசர்ஸுமே எனக்கு நான் இந்த ஒரு படம் தான் ஒர்க் பண்ணுவேன், அதுக்கேற்ற ரெமுனரேஷன் கொடுங்கன்னு சொன்னேன். அவங்களும் அழகாக அதை கொடுத்துட்டாங்க. அண்டு அது எனக்கு அந்த த்ரூ அவுட் அந்த 1 year ரெமுனரேஷன் இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணோம்.
1: உண்மைதான்,
0: ரொம்ப திருப்தியாக ஒர்க் பண்ணி கொடுத்தோம் சார். பயங்கரமாக அது ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க.
1: எனக்கு
0: கார் கொடுத்தது வந்து எனக்கு உண்மையிலுமே ரொம்ப லைஃப் லாங் கிராட்டிட்யூட் அவருக்கு இருப்போம். ஏன்னா ஒரு எடிட்டரோட ஒர்க்க இந்த மாதிரி ரெகனைஸ் பண்ணி ஒரு கார் கொடுக்கறதுன்றது வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் சார். அந்த விதத்துல அவரு எடிட்டரும் ஒரு ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க்குக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு அவரு அது பண்ணது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான மொமெண்ட்.
1: நிச்சயமா நிச்சயமா நிச்சயம். ஏன்னா அது அந்த அந்த நுட்பம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த ஒரு படம் வெற்றி ஆகுவதற்கு அவர்கள் எவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க, அந்த உழைப்பினுடைய வெளிப்பாடு எப்படி வந்திருக்குங்கிறது நிச்சயமா தெரியும். அதை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க போகிற போக்குல ஒண்ணு சொன்னீங்க, என்னுடைய மனைவி ரொம்ப எனக்கு அது உதவியா இருந்தாங்கன்னு, அவங்க என்னங்க சார் பண்ணாங்க?
0: சார் இப்போ கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அமரன் வரைக்கும் நான் 1 paisa சம்பாதிக்கல சார், 1 paisa சம்பாதிக்கல அமரன் சைன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா தலைன்னு ஒரு படம் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கு ஒரு 25,000 அட்வான்ஸ் கொடுத்தாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ₹1 கூட நான் சம்பாதிக்கல. குழந்தையும் வந்துட்டான், டெலிவரி இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஒய்ஃப் சப்போர்ட். அவங்க ஐடில ஒர்க் பண்ணாங்க, அவங்க ஏர்ன் பண்ண காசு வச்சுதான் நம்ம வந்து ஒரு ஃபேமிலியே ரன் பண்றோம்.
1: கேக்கலையா சார் ஒரு வார்த்தை கூட உங்களை?
0: அவங்க அந்த ஒய்ஃப்கான மூட் ஸ்விங் வரும் இல்லையா அப்பப்ப, அந்த அப்ப மட்டும் ஏதாவது ஒண்ணு நடக்கும், ஆனா அதுக்கு அடுத்த நாளே அவங்க வந்துச்சு பரவாயில்ல சினிமால ஏறு அப்படின்ட்டு போயிருவாங்க. அவங்க அதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, ஆனா அவங்களோட ஃபுல் சப்போர்ட் த்ரூ அவுட் அமரன் முடியற வரைக்குமே இருந்துச்சு. ஏன்னா அமரன்ல நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கூட எடிட்டர் மாதிரி தான், கம்மி ரெனுமரேஷன். சோ அந்த ரெனுமரேஷன் வச்சுட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண. அந்த அமரன் 2 years போச்சு சார், சைன் பண்ண அமௌண்ட் கம்மி தான், 2 years ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அந்த டைமும் அவங்க வந்து த்ரூ அவுட்டா படம் முடியற வரைக்கும் வேலைக்கு போயிட்டு குழந்தையும் பாத்துட்டு வீட்டை சமைச்சிட்டு சம்பாரிச்சு கொடுத்துட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. அண்ட் ஒரு கட்டத்துல அமரன் முடியும் போது அவங்க பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய பாத்துக்கிற நீங்க சினிமா பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல உழைச்சிட்டு நான் சினிமா.
1: அது ஒரு நல்ல ஒரு படைப்பாளன் இந்த உலகத்திற்கு சமூகத்துக்கு வருகிறான் அப்படின்னா நிச்சயம் ஒரு பெண்ணினுடைய தியாகமோ ஒரு பங்களிப்போ இல்லாமல் வர முடியாது. அது அந்த படைப்பாளனுக்கு நல்லாவே தெரியும், ஏதோ ஒரு வகையில நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு பெண்ணினுடைய மிகப்பெரிய உந்துதலும் அரவணைப்பும் பக்கபலமும் இல்லாமல் ஒரு படைப்பாளன் இங்கு பிறப்பெடுப்பதில்லை. அது ரொம்ப அழகா சொன்னீங்க. மேடத்தோட பேர் மட்டும் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா?
0: அவங்க பேர் ஜாக்லின்.
1: சரிங்க, அம்மா அப்பா பேர் அப்படி சொல்லிடுங்களே, ஏன்னா எங்களுக்கும் நாங்க தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்.
0: அப்பா பேரு ராஜேந்திரன், அம்மா பேரு குப்லட்சுமி.
1: சரிங்க,
0: நான் ஒரு ஹிந்து, அவங்க ஒரு கிறிஸ்டியன். இந்த மேரேஜுக்கு எங்க வீட்டுல பயங்கர சப்போர்ட் தான், எதுவுமே சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா முன்னாடி அவங்களுக்கு தெரியும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல 8, 9, 10 ஒன்னா படிச்சோம். அதுக்கப்புறம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்பெல்லாம் தெரியாது, பட் ஒரு 9 years கழிச்சு நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லும் போது அவங்கள தெரிஞ்ச போனதானப்பா அப்படின்னு அந்த மாதிரி போயிடுச்சு. ரிலீஜியஸ் சம்பந்தமா அங்கங்க ஒரு சின்ன சின்ன இது வந்துச்சு, பட் அதெல்லாமே கடந்து
1: போயிடுச்சு. வாழ்க்கை பயணமும் நல்லது ஒரு கலைப்பயணமும் உங்களுக்கு ஒரு சேர அமைஞ்சிருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடி பண்பலை நூறுபிளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
3: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
4: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்சீவாரத்துக்கான எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு நிறைய பேரும் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாக் பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விதமான மித்ஸில் இருப்பாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம நடக்கிறதுங்கிறது வெறும் கன்செப்ஷன் ஆகிறதுக்காக மட்டும் இல்லை, அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனசில் என்ன இருக்கும்னா, குண்டாக இருக்கிறவங்க தான் நடக்கணும், குண்டாக இருக்கிறவங்க இழைக்கணும் அப்படின்னா அவங்க தான் நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். ரெண்டாவது, அதை நடக்கக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது, ஒல்லியாக இருக்கிறவங்க இன்னும் நடந்தால் இன்னும் உடம்பு இழைச்சிருவோம், அதனால நம்ம கன்செப்ட் வாங்க போயிடும் அப்படிங்கிறதுக்கு நடக்க மாட்டாங்க. இப்படி நிறைய காரணத்துக்காக நடக்கிறதுங்கிறத வாக்கிங் அப்படின்றத நிறைய டைம் ப்ரெக்னென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அவங்க இன்னும் குறிப்பாக அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது அவாய்ட் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கன்சீவாரத்துக்குன்னு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் போகிறவங்களுக்கு கரும் முட்டைகளை நிறைய வர வைக்கிறதுக்காக மாத்திரை மருந்துகள் கொடுப்பாங்க. இந்த மாத்திரை மருந்தை கொடுக்கும்போது உங்கள் பாடியில் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனும் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனும் அதிகமாக சுரக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த ரெண்டு ஹார்மோனுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்த குழாய்களை கொஞ்சம் விரிவடைய செஞ்சிடும். ரத்த குழாய்களை விரிவடைய செய்கிறதுனால ரத்த ஓட்டத்தில் கொஞ்சம் தொய்வு நிலை ஏற்படும், கொஞ்சம் ஸ்லோவாக பிளட்டு வந்து ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். அதனால கால்களில் ரத்த கட்டுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. டிவிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிவிடி காலில் ஏற்பட்டுச்சுன்னா அந்த டிவிடி ரத்த

0: ரத்தக்கட்டு அங்கிருந்து கரைஞ்சு வந்து நுரையீரலில் கூட அடைப்பு ஏற்பட்டு பல்மனரி எம்பாலிசம் போன்ற பெரிய விதமான ப்ராப்ளங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக வாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரத்தக்கட்டுகள் ஈஸியாக வராது. ஏன்னா ரத்தம் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும்போது, நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த மசிலில் ஆக்டிவேஷனில் இருக்கும்போது ரத்த குழாய்களை அந்த ஸ்டாக்னேஷனை இல்லாமல் பண்ணிடும். அதனால் ரத்தக்கட்டுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைக்கும். ரெண்டாவது, நிறைய டைம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் போகிறவங்களுக்கு ஸ்டீராய்ட்ஸ் போன்ற மாத்திரை மருந்தும் கொடுப்பாங்க. அதனால் உங்கள் பாடியில் கூடிய வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸ்டீராய்ட்ஸ்லாம் பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய வாட்டர் தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய பேர், நான் இந்த மாதிரி கரிசி வரதுக்கு ட்ரீட்மெண்ட் போனேன், எனக்கு உடம்பெல்லாம் ஊதுன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாக்கிங் பண்ணாலே போதும். உங்களுடைய ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஜேர்னியும் நல்லாயிருக்கும். அதே சமயம் உங்கள் பாடியில் வாட்டர் லாகிங் இருக்காது, வெயிட் கெயினும் இருக்காது. மூணாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் நடக்கும்போது மூளையில் இருக்கக்கூடிய செரோட்டனின் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கும். அதனால் இந்த கன்சீவ் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரகிளான ஜேர்னியில் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ரிலாக்ஸ்டாகவும் வச்சுக்கிறதுக்கும் அந்த வாக்கிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வாக் பண்ணுறது உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் நல்லது, உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்குமான சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம். மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் அமரன் மற்றும் கருப்பு திரைப்படத்தினுடைய எடிட்டரான திரு கலைவாணன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், உங்க வாழ்க்கை பயணமும் சரி, கலைப்பயணமும் சரி, உங்க திரைப்படம் மாதிரியே கட் அண்ட் ஷாட் மாதிரியே டப்பு டப்பு டப்பு டப்பு டப்புன்னு அங்கங்க மாறிக்கிட்டே இருக்குது. இதை வச்சே நாங்க ஒரு படம் எடுக்கலாம் போல இருக்கு. அதுக்கும் எடிட்டர் நீங்க தான், கவலைப்படாதீங்க.
8: அவர் வந்து ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு விஜய் சேதுபதி வச்சு. அதுக்கு ப்ரொடியூசர் வந்து அட்லீஸ் சார் தான், அவரு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காரு,
7: ரொம்ப மகிழ்ச்சி.
8: அதுக்கப்புறம் சசிகுமார் சார் ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கு, அருண் விஜய் சார் ப்ராஜெக்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு ஷூட்டிங்ல இருக்கு.
7: சரி சரி சரி சரி. அப்போ ஒரு நல்ல ஒரு கலைப்பயணமானது உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி கலைவாணன் சார். இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, திரைப்படங்கள் அப்படின்னாவே போனா ஜெயிச்சிருவோம் அல்லது ரொம்ப கஷ்டப்படணும் அப்படி இப்படி அப்படின்னு இருக்கும்போது, அது உண்மையான நிலவரம் என்ன? ஒரு கலைஞன் எப்படி அந்த கலைக்குள்ள போறான், வாய்ப்பு எப்படி எல்லாம் அமையுது, ஒரு கலைஞனுடைய கலைப்பயணமானது எங்கெல்லாம் திசை திரும்புகிறது, அங்க எப்படி எல்லாம் சரியாக இருந்தா ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் ஒரு கலைஞனுக்கு, அப்படியெல்லாம் நாங்க வெளிப்படுத்த விரும்பணும். அதுவும் முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் என்பது சமமாக பின்னணியில் இருந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த நுட்பம், ஆர்ட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நுட்பத்தையும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அதில் ஆகச்சிறந்த ஒரு எடிட்டரை, இன்னும் சொல்ல போனால் ஒரு தேசிய விருதுக்கு அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒரு நபரை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நேயர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் அப்படிங்கிற வகையில் கோடை பன்மொழி 100.5 இந்த தருணத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது. உங்களுடைய நேர்காணல் வாயிலாக உங்களுடைய அடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்னு சொல்லப்படக்கூடிய அடுத்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் உங்கள் திறமைக்கு சான்றாகவும் இருந்தும் நல்ல படைப்பு தரக்கூடிய ஒரு படைப்பாளனாக நீங்கள் வருவதற்கு எங்களுடைய நேர்களின் சார்பாக வாழ்த்துகளையும் நன்றியும் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க சார்.
8: தேங்க்யூ.

0: தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க எனக்கு கால் பண்ணது. கோடு எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு இன்டர்வியூல கண்டிப்பா நம்ம சந்திக்கலாம் சார். இப்ப இன்னைக்கு கொஞ்சம் தயக்கப்பட்டு பேசிதான், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நல்லா பேசிடுவேன் நம்பிக்கை இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ஆர்ஜே மீட் பண்றோம்
1: கையில தேசிய விருதோட.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார், நல்லது. நன்றி உங்களுடைய வருகைக்கு.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
1: நேருள நிறைவுக்கு வருகிறது கோடை பன்மொழி 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் அமரன் மற்றும் கருப்பு திரைப்படத்தினுடைய எடிட்டரான திரு கலைவாணன் அவர்களோடுதான் நாம உரையாடினோம். வாழ்க்கையில கலை அப்படிங்கிற விஷயம் திறமையின் அடிப்படையில எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஒரு கலைஞனை முன்னிறுத்தும் என்பது திரு கலைவாணன் அவர்களுடைய கலைப்பயணத்தின் வாயிலாக நாம தெரிஞ்சுக்கலாம். அனுபவம் முக்கியமல்ல, வயசு முக்கியமல்ல, படிப்பு முக்கியமல்ல, நீங்கள் செய்யக்கூடிய பணியை எப்பொழுதும் மிகச்சரியாக செய்கிறீர்களா என்பதுதான் முக்கியம் என்பதை அவருடைய வாழ்க்கை பயணம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு கலைஞனோடு இந்த நிகழ்ச்சி உங்களை

கலைவாணர்களுடைய கலைப்பயணத்தின் வாயிலாக நாம தெரிஞ்சுக்கலாம். அனுபவம் முக்கியமல்ல, வயசு முக்கியமல்ல, படிப்பு முக்கியமல்ல, நீங்கள் செய்யக்கூடிய பணியை எப்பொழுதும் மிகச்சரியாக செய்கிறீர்களா என்பதுதான் முக்கியம் என்பதை அவருடைய வாழ்க்கை பயணம் நமக்கு உணர்த்தியிருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு கலைஞனோடு இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சந்திக்கும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். மோகன் மோகன் நன்றி, வணக்கம் நேர்களே.

மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக கள பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான ஓசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,60,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரமோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,516 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா சேஹே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ
3: தட்ஸ் ரைட்
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் गाइस செம்ம ஆஃபர்ல வாங்குன தெரியுமா
5: ஹே வசந்த் அன்கோல தான வாங்குன
4: எப்படி தெரியும்
5: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்குனோனா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி
3: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
3: வசந்த் அன்கோ சரி சரி வசந்த்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ
6: தட்ஸ் ரைட்

0: பாடல் கேட்குறது பலருக்கு பிடிக்கும். பாடல் ஒலிக்கும்போது கூடவே பாடுறது பலரது வழக்கம். சிலருக்கு குளிர்காலியில் பாடுறது வழக்கமாக இருக்கும், மேடையில் பாடும்போது சிலருக்கு மெய்சில் இருக்கும். இப்படிப்பட்ட பண்புகள் கொண்ட நண்பர்களுக்காகத்தான் வளம் வர காத்திருக்கு 100.5 பாட்டு பட்டாளம். நிகழ்ச்சியில் பங்கு பெற பொதுவான நேயர்கள் 24, 24, 26, மற்றொரு 290, 333 மகளிர் 24, 24, 29 அறிமுகங்கள் 24, 24, 24 இணையலாம். கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு சுழி 4542 இணைச்சு. இன்றைய நிகழ்ச்சியில் ஒரே வார்த்தையில் தொடங்கக்கூடிய பாடல்கள் பாடணும். இப்போ நேயர்கள் பாடக்கூடிய பாடலை கேட்க அரங்கில் இங்கே
1: செல்வபாலா,
0: ஈரோடு கைலாசம்.
1: யாருக்கு கொடுத்த மியூசிக்கே எங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள்? இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, அதாவது வழக்கம் போலவே பாட்டு பட்டாளம் இன்றைக்கும் வளம் வர இருக்கிறது. ஒரு சொல் கொடுத்துருவோம், அந்த சொல்ல தொடங்கி பாடணும். அதுக்கு முன்னாடி வேறு சொல்லை சேர்த்து பாடக்கூடாது. என்ன சொல் கொடுக்குறோமோ அந்த சொல் தான் பாடணும். நான்கு வரியாவது பாடணும், கட்டாயம் பாடணும்,
0: படிக்கக்கூடாது.
1: ஆமாம், இவ்வளவு தான். நேயர்கள் வந்து வழக்கம் போல் வந்து பாடி அசத்தலாம். சரி, முதல் நேயருக்கு என்ன வார்த்தை கொடுக்க போகிறோம் நம்ம?
0: தென்றல்.
1: தென்றல். கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா அப்படியே தென்றல் வீசுகிற மாதிரி தான் இருக்குது. மேகமூட்டமாக அப்படியே கொஞ்சம் சாரல் வந்ததுன்னா இன்னும் அருமையாக இருக்கும். ஆனால் சாரல் இல்லை இப்போது.
0: இப்போ இருக்கக்கூடிய வானிலையே ரொம்ப ரம்மியமாக தான் இருக்குது,
1: அருமையாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியான வார்த்தை தான் அது, தென்றல். தென்றலில் தொடங்கி பாடணும், தென்றலுக்கு முன்னாடி வேறு எதுவும் சேர்த்து பாடக்கூடாது. சரி, முதல் நேயருக்கு கூப்பிடுவோமா?
0: கூப்பிடுவோம். வணக்கம்.
1: வணக்கங்க.
2: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் மாலை கொண்டன்பட்டிலிருந்து உங்கள் அன்பு சகோதரி ராஜலட்சுமி உரையாட வந்திருக்கிறேன். பாட்டு பாட வந்திருக்கிறேன்.
1: அப்ப பாட வரலன்னு கேட்க வந்தேன். நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா, வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க, நன்றிங்க. சரி, தென்றல் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருக்குறோம் உங்களுக்காக, பாடலாமா?
2: பாடலாம்,
0: பாடுங்க.
2: தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, அங்கே சென்று அன்பை சொல்லு, பறவை அழைத்தது அதற்கொரு சிறகு கிடைத்தது, வளம் வரத்தால் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, அங்கே சென்று அன்பை சொல்லு.
1: நல்லா பாடுனீங்க. என்ன தென்றல் விட்டு விட்டு வச்சு, ஏதோ சிக்னல்ல ப்ராப்ளம் போல் இருக்குது. நன்றிங்க இணைப்பில் வந்ததுக்கு.
0: வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, யாருங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் பிள்ளைக்கு.

0: பாளையம் கரும்பு முருகனின் என் அன்பு தம்பி இருவருக்கும் பாச வணக்கம். என்னுடைய மாவட்டத்தில் 27 பிறந்த நாள் கொண்டாடும் அத்தனைக்கும் முழு ஒத்துழைப்பு தருவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் பாட போறீங்க?
0: பாடலைங்களா? தென்றல் வரும் சேதி வரும் திருமண நாள் என்று தூது வரும் மஞ்சள் வரும் மாலை வரும் மாமிளை தோறும் தூதுவிடும் தென்றல் வரும் சேதி வரும் திருமண நாள் என்று தூது வரும்

0: நன்றிங்க சார்.
1: நன்றி.
2: யாருமீங்க
1: நீங்க பாட வேண்டிய வார்த்தை
2: பாடுங்க.
0: சென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில், திங்கள் வந்து காலும் போது என்ன வண்ணமோ நினைக்குல, வந்து வந்து போகுதமா
1: நடுவில் வேற பக்கம்
0: போயிடுச்சு.
2: இளையராஜா ஐயா பாடுறாரு கேளுங்களேன் எப்படி பாடியிருக்காருன்னு.

0: கேட்டிங்களா?
1: அப்படி பாடணும், மெதுவா தென்றல் மாதிரி பாடணும், வேகமா போக கூடாது. சரியா? மகிழ்ச்சி, முயற்சிக்கு நன்றி.
0: இப்போது 100.5
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரைன் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட். அன்னை டோரா செவிலியர் கல்லூரி சேவா நிலையம், ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டம். 4 வருட BSc நர்சிங் பட்டப்படிப்பு. அரசு நிர்ணயித்த கட்டணம், நன்கொடை ஏதுமில்லை. உணவு உறைவிடத்திற்கு மிக குறைந்த கட்டணம். 1000-க்கும் மேற்பட்ட படுக்கைகளை கொண்ட மருத்துவமனைகளில் செயல்முறை பயிற்சி. உடனடி வேலைவாய்ப்பு. தொடர்புக்கு 9443-4924.
9: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
10: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
9: அக்ரிடெக் 2026, கொடிசியா, கோவை.
11: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
12: புதுசுதான்.
11: எப்படி வாங்கின?
12: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
11: அது எப்படி?
12: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
11: தங்க விலை ஏறனா?
12: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
11: அப்ப விலை குறைஞ்சா?
12: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
11: ஹே சூப்பர்.
12: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
11: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
13: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
14: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா நடிக்கும் தமன் இசையில் இதயம் முரளி, July 10 முதல்.

0: கோடை பண்பலை நூறுபுள்ளியாய்தல் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி.

0: Basant & Co.
1: That's right.
2: நேரம் இப்போது முற்பகல் 11:17 ஆயிடுச்சுங்க.
3: ஆமாம், கொடை பண்பலையில் 1.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். பாட்டு பட்டாளத்தில் இன்றைக்கி ஒரு சொல் கொடுப்போம். அந்த சொல்லை தொடங்கி நேயர்கள் ரொம்ப அழகாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: அடுத்த வார்த்தை என்னன்னு
3: சொல்லுங்க. அடுத்த விரும்புகிறீங்களா?
2: ஆமாம்,
3: சரி. என்ன வார்த்தை சொல்லிடுங்க.
2: கண் அப்படிங்கிற வார்த்தையில் தொடங்கணும்.
3: கண்ன்ற வார்த்தையில் தொடங்கி பாடணும்.
2: ஆமாம்,
3: சரி. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்ங்க.
3: யாருங்க?
2: அவங்க தூரமா இருந்து வராங்களா?
3: அப்படியா?
2: அதனால கொஞ்சம் தாமதமாகுது.
3: வந்துட்டாங்க. நீங்க பேசினா சரி.
4: வணக்கம் சார். காந்திகிராமம் கனிமொழி வீரமணி சார்.
3: கனிமொழி, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறோம்.
2: ஊர்ல வெயில் எப்படி இருக்குது? கண்களுக்கு
3: தெரிவதில்லை.
4: கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு.

0: நானா தன்னை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. தக்க தக்க தக்க
1: அவ்வளவுதான்
2: வந்தது.
0: தக்க தக்க தக்க தினி தக்க தக்க தக்க தினி தக்க தக்க தக்க தினி தக்க தினி சல சல சல சல ரெட்டை கிளவி தக தக தக.

0: பிணக்கு பிணக்கு தின பின்னின் இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ, கால்கள் என்றும் கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ, இதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ, கண்ணோடு காண்பதெல்லா தலைவர் கண்களுக்கு சொந்தமில்லை.
1: நல்லா பாடிட்டீங்களே,
2: எப்படி பதட்டம்லாம் காணாம போயிருச்சா?
1: உற்சாகமான உடனே வந்து பாட்டு அப்படியே வருது. நல்லா பாடுங்க, வாழ்த்துக்கள். சரிங்களா,
2: ஒரு வார்த்தை தடுமாற்றம் இருந்துச்சு, அதில் அடுத்தடுத்து அப்படியே வந்துருச்சு. மகிழ்ச்சி, நன்றி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
7: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
1: பாட்டு பட்டாளம் நேர்கள் கண் அப்படின்னு தொடங்கக்கூடிய வார்த்தையில் பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. இப்போ யார் இணைப்பில் பாடல் பாட காத்திருக்காங்க? வணக்கம்.
9: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க ஐயா?
9: மதுரை தெத்தூர் துரையப்பா.
2: என்ன ஊருங்க?
1: தெத்தூர்.
9: தெத்தூர் துரையப்பா.
2: துரையப்பா, எப்படி எப்படி கூப்பிடுவாங்க
9: உங்களை? எதுக்கு செல்லமா துரைன்னு கூப்பிடுவாங்க.
2: துரை அப்படின்னு கூப்பிடுவாங்களா?
9: ஆமாப்பா.
2: சரிங்க சரிங்க. என்ன பாடல் பாட போறீங்க?
9: கண்ணே இல்லையா?
2: ஆமா, கண் அப்படின்ற வார்த்தையில தொடங்கி பாடணும்.

பாப்பா, என் கனி முத்து பாப்பா, கண்ணே பாப்பா, என் கனி முத்து பாப்பா, பனித்துளி ஒன்று சித்தியில் விழுந்து வந்தது முத்து, என் மன்னவன் சொத்து, கண்ணே பாப்பா, என் கனி முத்து பாப்பா, சித்திரத்தில் ஒரு தத்துவம் உண்டு எழுதியவன் எங்கே, சத்தியத்தில் ஒரு நம்பிக்கை கொண்டு தழுவியவள் இங்கே, சங்கமம்

0: ஆயிரம் நினைவு அவசர உறவு இறைவனின் முடிவு அது நீ வந்த வரவு. கண்ணே பாப்பா
1: முழு பாடலும் தெரியுமா ஐயா?
0: பாப்பா
1: ஐயா
2: துரையா
1: முழு பாடலும் தெரியுமா உங்களுக்கு?
3: தெரியும்பா.
1: எத்தனை முறை பார்த்துருப்பீங்க இந்த படத்தை?
3: இந்த படம் வந்து ஒரு 72 என்னமோ வந்துச்சுப்பா.
1: சரிங்க.
3: கே ஆர் விஜயா முத்துராமன் பேபி ராணின்றத கதாநாயகி மாதிரி நடிச்சிருக்கோம். ரொம்ப அருமையான படம், நல்லா இருக்கும்.
1: நன்றிங்க.
4: கோடைப்பன்மலைக்கு 27வது உதயநில வாழ்த்துக்கள்.
1: உதய விழா வாழ்த்துக்களோட
4: எங்கள் வீட்டு குட்டி தேவதைக்கு இல்லாம எல்லா வீட்டுக்குமே குட்டி தேவதை வாழ்த்துக்கள் சார்.
1: வாழ்த்துக்களோட நிக்காம அப்படியே கிளம்பி திருச்சி கொடுக்க வந்து சேர்ந்துருங்க.
4: நான் திண்டுக்கல்ல இருந்து நிர்மலா ராமர் பேசுறேன் சார்.
1: சரிம்மா பாடலாமா?
4: பாடலாங்க சார். கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ? கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ? கண்வர் ஓவியமோ? எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினு பொங்குது சொல்லுதம்மா
1: பேசுறீங்க. அடுத்த முறை வரும்போது நல்லா பாடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.
5: எல்லாத்திலையும்

0: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: நிகழ்ச்சியை வழங்கியோர் பசந்த் அன்கோ,
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் பசந்த் அன்கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி. சரி
6: சரி சரி சரி சரி சரி சரி.
3: தட்ஸ் ரைட்.
6: வசந்த் அன்கோ சரி சரி வசந்த்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: தட்ஸ் ரைட்.
0: நம்ம கோடை பண்பலை 100.5 27th உதய விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு மற்றும் மாலை 4 மணிக்கு வலம் வரும் வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில பங்கு பெறும் அத்துணை நேயர்களுக்கும் பரிசுகள் இருக்கு. வானவில் நிகழ்ச்சியில சிறந்த கருத்தினை பகிர்ந்து கொள்ளும் நேயர் ஒருவருக்கும், வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில சிறப்பாய் பதில் கூறும் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் உண்டு. பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பு வர சனிக்கிழமை வரைக்கும் தான். ஒரு நேயருக்கு ஒரு பரிசு மட்டும்தாங்க. பரிசு பெற அறிமுக அன்பர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த பரிசு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, வர 12th ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற இருக்கிற கோடை பண்பலை 100.5 உதய விழா நிகழ்வு அப்ப தரப்படும். வாங்க கொண்டாடலாம் கோடை பண்பலை 100.5 27th உதய விழாவை.

0: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். பாட்டு பட்டாளத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு சொல் கொடுப்போம். அந்த சொல்லை தொடங்கி நேயர்கள் ரொம்ப அழகாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, பாட முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு வார்த்தை கொடுத்தாச்சு,
1: தென்றல் கண்
0: கண், ரெண்டுலேயும் பாடிட்டாங்க. அடுத்தது
1: மான்.
0: மான் அப்படிங்கிற வார்த்தையில்
1: பாடி ஓட போகுது நேயரோட குரல்ல.
0: சரி, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்து?
2: தேனி மாவட்டம் பெரியவர்களின் முடிவுக்குறீங்க சார். அனைவரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் சார்.
0: சரிங்க. மான் அப்படின்ற வார்த்தையில தொடங்கி பாடணும்.
1: பாடுங்க.
2: பாடுறீங்க சார்.
0: பாடுங்க.
2: மான் குட்டியே, புள்ளி மான் குட்டியே, ஓமினிதா ஒரு பூ தொட்டியே, ஓம் குழு

0: குழு குழு கண்ணங்களா கொழு குழு கண்ணங்களா?
1: அதெல்லாம் பாடும்போது அப்படிதாங்க முன்ன பண்ண வர.
0: இல்ல நான் அது மாதிரி கேள்விப்படுதல குழு குழு கண்ணங்களா யோசிச்சு அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
1: நல்லா முயற்சி பண்ணீங்க, நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
0: வணக்கம்,
1: பேசலாம்.
0: எம்ப்ளாய் வந்துட்டாங்க, யோசிக்கிறாங்க, பேசலாமா வேண்டாமா, பாடலாமா,
1: என்ன பாட்டு பாடலாம்னு யோசிக்கிறாங்களா?
0: ஆமாம்.
1: வணக்கம், கம் கம்.
0: வந்துட்டாங்க, வந்துட்டாங்க. வாங்க, யாருங்க? எம்ப்ளாய் இருக்காங்க.
1: ஏன் தாமதம்? சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கங்க, வணக்கங்க.
2: பாலா சார், கைலாஷ் சார், வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கம்மா?
1: வணக்கங்கம்மா, நாங்க பேசுறது கேக்குதா உங்களுக்கு? என்னாச்சு,
0: அவங்க இணைப்புல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன்.
1: இருக்காங்களா இணைப்புல?
2: கொடுக்க மாட்டீங்க?
1: கொடுத்தாச்சுங்க, நீங்க பேச மாட்டேன்றீங்களேங்க.
2: வணக்கம்,
1: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் மேலூர் இருந்து கோகிலா சார்.
1: கோகிலாமா, இணைப்பு கொடுத்தாச்சு. நீங்க பேசுறது வானொலியே கேட்டுட்டு இருக்குது.
2: சரிங்க சார, சரிங்க சார்.
1: பாடல் பாடலாமா?
2: சரிங்க சார. என்ன பாட்டுங்க சார்?
1: மான் அப்படின்ற வார்த்தையில தொடங்கி பாடணும்.
2: சரிங்க
0: சார்,
2: பாடலாமா சார்?
0: பாடுங்க.
2: கண்ணே கலை மானே.
1: நம்ம மான் தானே சொன்னோம்.
0: நாம கண் இல்லைங்கம்மா, மான். மானினிறு கண்கள் கொண்ட அந்த பாட்டு பாடுறீங்களா? மானினிறு கண்கள் கொண்ட மானே மானே.
2: என்ன பாட்டுங்க சார்? லைட்டா.
0: லைட்டா தான் சொல்றாங்க.
1: ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டோம்.
2: இல்ல எனக்கு கேட்கல
0: சார். மானின் கண்கள் கொண்ட மானே மானே.
2: மானின் மீது கண்கள் கொண்ட
0: மானின் மீதலமா மானின் நீரு.
2: தேனின் மீது கண்கள் கொண்ட தேனே தேனே. உள்ளம் பயமா இருக்கு.
0: பயமா இருக்கா? ஏதோ மான பார்த்தா
1: எக்ஸாம் எழுத போறீங்களா?
2: வர்றி, நான் லெட்டர்ல தான் நிறைய பேசிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வர்றி, அதனால கொஞ்சம்.
1: அப்படிங்களா? இருந்தாலும் பதட்டம் தேவையில்லை. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவீங்களோ அது மாதிரி பேசுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா வீட்டுல?
2: கிடைச்சது எனக்கு பெரிய விஷயமா இருக்கு சார்.
1: எங்களுக்கும் மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல.
3: விருதுநகர்ல
1: இருந்து யார் பேசுறீங்க?
3: விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் சிந்தப்பள்ளி கிராமத்துல இருந்து முனிசாமி பேசுறேன்.
0: முனிசாமி,
1: ஓ, அந்த லைன் எடுத்துட்டு இந்த லைனை குடுத்துட்டீங்களா? சரி, முனிசாமி ஐயா பாடலாமா? நல்லா இருக்கிறோம் எல்லாருமே.
0: அந்த பாட்டெல்லாம் இல்ல, மான் அப்படிங்கிற இடத்துல தொடங்கணும்.
3: மான் மட்டும் இல்லாமலே அல்ல தேன் சிட்டு இப்போது என் வீட்டிலே தெய்வங்கள் தாளாட்டவே நீரோடை பூ வாழ்கவே கண்ணே நீடுளி நீ வாழ்கவே மான்குட்டி இப்போது என் கையிலே மான் மட்டும் இல்லாமல். நன்றிங்கய்யா, அவ்வளவுதான்.
0: நன்றிங்கய்யா, பழைய பாடல் மூணு வரிகள் பாடிட்டார். வாழ்த்துக்கள், நன்றிங்கய்யா.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன் டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரீன் டெக் 2026 கொடிசியா கோவை.
2: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: திசையெங்கும் இசைபொங்கும் கொடைக்கானல் பண்பலை 100.5 நேரம் என்ன இப்ப
4: 11:42 நிமிஷம்.
3: கொஞ்சம் முந்திக்கிட்டேன் நான், வேற ஒன்றும் இல்லை. சரி, பாட்டு பட்டாளத்தில் இணைஞ்சிருக்கிறோம். பாட்டு பட்டாளத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு சொல் கொடுப்போம். அந்த சொல்ல தொடங்கி நேயர்கள் பாடணும். இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.

0: என்ன பாடல் பாட போறீங்க? கேளுங்க கேளுங்க.
1: என்ன பாடத்தோ

0: செம்மையாக பாடுறீங்க. ஆனால் வழக்கம் போல், ஆமாம் வழக்கம் போல் தொலைபேசி உங்களுக்கு ஒத்துழைக்கலை.
1: நல்லா ராகமாக பாடினாங்கண்ணா.
0: ஆமாம், நல்ல முயற்சி. நன்றிங்க மாநில வந்ததுக்கு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார். கைலாசம் சாருக்கும் செல்லபாலா சாருக்கும் வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க?
2: சிவகாமி, திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியிலிருந்து.
0: சிவகாமி அம்மா, சொல்லுங்க என்ன பாடல் பாட போறீங்க? பாடுங்க பாடுங்க.
2: உன்னை தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? உன்னை தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? என் உள்ளமெனும் மாளிகையில் உன்னை என்று யார் வருவார்? உன்னை தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? யாரிடத்தில் கேட்டு வந்தோம், யார் சொல்லி காதல் கொண்டோம்? யாரிடத்தில் கேட்டு வந்தோம், யார் சொல்லி

0: நாம் இருவர் சேர்ந்து வந்தோம், ஒன்றையே நினைத்திருந்தோம், ஒன்றாக கலந்துரித்தோம். உன்னை தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்.
1: நல்லா ராகமா பாடுறீங்க, வாழ்த்துக்கள்.
2: திண்டுக்கல்ல எந்த பகுதிங்கம்மா?
1: சென்னாலப்பட்டி.
2: எனக்குமா எந்த ஊரு?
1: சென்னாலப்பட்டின்னு
2: சொன்னாங்க. சரி,
1: அவங்க ஊர் வந்து
2: சென்னாலப்பட்டி பேசினாங்க. சரி, மகிழ்ச்சி, நல்லா பாடுனீங்க, நன்றிங்கம்மா. இப்போ வந்ததுக்கு
1: இப்போ யார் இணைப்பில்ல? வணக்கம். வணக்கம், யாருங்க?
3: சிவகங்கை மாவட்டம் மானாமரதாவது கட்டிக்குளத்துலேருந்து அழகர்.
2: இன்னைக்கு என்ன ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறீங்க அட்ரஸை? வழக்கமாக கட்டிக்குளம் அழகர் தானே சொல்லுவீங்க? வழக்கமாக கட்டிக்குளம் அழகர் தானே சொல்லுவீங்க? சிக்னல் கொஞ்சம் நல்லா இருக்கிற இடத்துல நின்றுக்குங்க. காத்தடிக்கிறதுனால சிக்னல் அங்கங்கே போகுதா ஐயா? நீங்கள் பேசுறது கோடிட்ட இடங்களை நிரப்புகின்ற மாதிரி வருது, அங்கங்கே
1: விட்டு விட்டு கேட்குது.
2: சரி, அப்படியே அடுத்த திசையை நோக்கி மாறி நில்லுங்க பாப்போம், அங்க நல்லா சிக்னல்
3: கிடைக்குதான்னு
2: பாப்போம். அப்படியே பேசுங்க. சரி, ஓரமா நில்லுங்க. என்ன பாடல் பாட போறீங்க?
1: உன்னை உன்னைன்னு தொடங்கக்கூடிய பாடல்.
3: உன்னால் முடியும் தம்பி, தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, என்ன நாட்டை உயர்த்து பாட்டு வர.
2: அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க, எப்ப பாடுவீங்க? இல்ல, இந்த பாட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, என்ன பாட்டு பாட போறீங்க?
3: அதான் உன்னால் முடியும்.

0: உன்னைன்னு சொன்னோம் நம்ம வார்த்தை.
1: உனக்குழுவிற்கு உன்னை நம்பி இந்த நாட்டை உயர்த்து.
0: வந்துகிட்டு இருக்கு, சரி பார்த்து வீடு போங்க. நம்ம அடுத்து யாராவது வந்தாங்கன்னா பாட சொல்லுவோம். நன்றிங்க எனக்கு வந்ததுக்கு.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,

0: 5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம்.
5: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
6: வாழ்த்து தின்றல்,
7: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
8: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
6: ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
7: வருகிற ஜூலை 12ஆம் தேதி
8: ஞாயிற்றுக்கிழமை
7: பிற்பகல் 2:30
8: உதய விழா கொண்டாட்டம்
5: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
7: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
6: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
8: பரிசளிப்பு விழா, நேருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
7: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
8: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
7: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி 7 ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
1: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம். கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளத்தின் நிறைவான தருணத்துக்கு வந்தாச்சு. தென்றல், கண், மான், உன்னை அப்படின்னு நிறைய வார்த்தைகள் கொடுத்தோம். எல்லா வார்த்தைகளையும் தேடி பிடிச்சி பாடல்களை எடுத்து ரொம்ப அற்புதமாக நேயர்கள் பாடிட்டாங்க. பாடின நேயர்கள், பாட முயற்சி செஞ்சவங்க, கேட்டவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு அடுத்ததாக நம்ம கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் நாங்களும் நடிப்பும்ல சுரேந்தர் வழங்குறதுக்கு தயாராக இருக்காரு. நம்ம கிளம்பிடுவோமா?
5: கிளம்பிடுவோம்.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:35.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வாழ்க்கையில நிறைய திரைப்படங்கள் பார்த்திருப்போம். நிறைய திரைப்படங்கள் பார்த்தோன்னா அதில் வர காட்சிகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போகுதே அப்படின்னு நினச்சிருப்போம். அந்த மாதிரி நிறைய காட்சிகள் ஒன்றி போன காட்சிகளுடைய வசனங்களை நம்மளே தனியாக பேசி பார்ப்போம். வீட்டில் பேசி பார்க்குறது சரி, அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வசனங்களை கோடை பண்பலை தருகிறது. அந்த வசனங்களை கேட்டு நீங்கள் நடிக்கக்கூடிய தருணமாக நம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் இன்று நாங்களும் நடிப்போம்ல. உங்களுக்காகவே மகிழ்ச்சியான வெள்ளித்திரை வசனங்கள் காத்திருக்கிறது. அதனை கேட்டு அப்படியே நடிக்க வாருங்கள் சகோதரிகளே. நீங்கள் இதுவரைக்கும் எந்த நேரலை நிகழ்ச்சியும் பங்கேற்கலையா? அறிமுக சகோதரியா நீங்கள்? அப்போ 24 24 24 வரலாம். கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய வழக்கமான சகோதரிகள் 24 24 26 மற்றும் 24 24 29 ஆகிய எண்களில் வாங்க. முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய இணைப்பு நம்ம கோடை பண்பலைக்கு வரும். நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். இனிய நண்பகல் நேர வணக்கங்கள் சகோதரிகளே. அப்போ நடிக்க போலாமா? வாங்க வணக்கம். யார் எங்கிருந்து முதல் நேயர் வந்துட்டீங்க, பேசலாமே.
3: ஹலோ வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
3: சங்கரீஸ்வரி.
1: எங்கிருந்து சங்கரீஸ்வரி?
3: சிவகாசியிலிருந்து.
1: சிவகாசி சங்கரீஸ்வரி அவர்கள், ஏன் இன்னைக்கு இவ்வளோ அமைதியாக மௌனமாக பேசுறீங்க? ஏன், என்னாச்சு?
3: இல்ல சார், கொஞ்ச நாள்
1: ஆஸ்பத்திரியில இருந்தேன். சரி, உடல்நலம் தெரியாச்சா?
3: பட்டாசு.

0: சரி, உடம்ப பார்த்துக்குங்க முடிஞ்ச அளவு. இதுக்கப்புறம் நம்ம எந்த அளவு மகிழ்ச்சியா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உடம்புல இருக்க எல்லாமே சரியாக குணமாகும். சரிங்களா?
1: சரிங்க சார்.
0: சரிங்கம்மா, உங்களுக்காக ஒரு வசனம் வருது, கேளுங்க. அந்த கேட்டு அதே மாதிரி நடிங்க.
2: என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவரும் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தா. சொல்லுங்க அப்ப.
0: இன்னொரு முறை கேளுங்க.
2: என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவரும் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தா. சொல்லுங்க அப்ப.
0: அவ்வளவுதான்.
1: என்ன தப்பு? நானும் அவர் ஒன்னா தானே வேலை பார்த்தோம். அவர் தொழில் கொடுத்த
0: தொழில்
1: கத்து கொடுத்த
0: குரு.
1: குரு
0: சொல்லுங்க அப்பு. சரிங்க,
1: சொல்லுங்க அப்பு.
0: சரி, முயற்சி பண்ணியிருக்கீங்க. உடம்பை பார்த்துக்குங்க. நன்றிங்க நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றதற்கு. நன்றிங்கம்மா. இப்போ அடுத்து யார் இணைப்பில் வாங்க பேசலாம். யார் எங்கிருந்து?
3: ஹலோ, வணக்கம் சார். தேனியிலிருந்து ஜெயஜோதி பேசுகிறேன்.
0: ஜெய ஜோதி, ஒரே முறை கேட்டுட்டு அப்படியே நடிப்பீங்களே. அப்ப கேளுங்க உங்களுக்கான வசனத்தை.
4: கங்கா கிட்ட இருந்து சந்திரமுகிய பிரிக்க மனோதத்துவ ரீதியா என்னால முடியும். ஆனா சந்திரமுகிய முழுமையா அளிக்கிற சக்தி உங்க பூஜையில தான் இருக்கு. தயவு செஞ்சு கங்காவுக்காக நீங்க பூஜை செய்யணும்.
0: இன்னும் ஒரு முறை கேளுங்க.
4: கங்கா கிட்ட இருந்து சந்திரமுகிய பிரிக்க மனோதத்துவ ரீதியா என்னால முடியும். ஆனா சந்திரமுகிய முழுமையா அளிக்கிற சக்தி உங்க பூஜையில தான் இருக்கு. தயவு செஞ்சு கங்காவுக்காக நீங்க பூஜை செய்யணும்.
0: சந்திரவலமா சந்திரமுகிய
3: கங்காட்டிலிருந்து சந்திரமுகிய முழுமையா பிரிக்கிற மனோதத்துவ ரீதியா இருக்கு. ஆனா சந்திரமுகிய முழுமையா அளிக்கிற சக்தி உங்க பூஜையிட்ட இருக்கு சார்.
0: தயவு கங்காவுக்காக பூஜை பண்ணுங்க. சரிங்கம்மா, நல்ல முயற்சிம்மா. நன்றிங்க ஜெயஜோதி அவர்களே. இப்போ யார் அடுத்து இணைப்பில் வாங்க. வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். சுப்பிரமணியேந்திரனுக்கு வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
5: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துலேருந்து சுமதி பேசுகிறேன் சார். எப்படி இருக்கீங்க எல்லாரும்?
0: நன்றாக இருக்கிறோம் சுமதி அவர்களே. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: ஆ, நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம்.
0: சரிங்க, உங்களுக்கான வசனம் வருது, கேட்கலாமா?
5: ஆ, கேட்கலாம் சார்.
0: கேளுங்க.
6: கேள்வி கேட்டதுக்கே ரத்தம் கேட்க வச்சுட்டா நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்லை, கிளம்பிட
0: வேண்டிதான்.
5: இன்னும்
0: ஒரு முறை நல்ல சத்தமா.
6: கேள்வி கேட்டதுக்கே ரத்தம் கேட்க வச்சுட்டா நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான்.
5: கேள்வி கேட்டதுக்கே ரத்தம் கேட்க வச்சுட்டா நம்ம வாய் வேற சும்மா இருக்காது, இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான்.
0: அவ்வளவுதான். அருமைமா, நன்றிங்க.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டுமாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
6: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுதில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
7: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 80 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
6: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
7: 50-க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
6: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
8: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: நம் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டு இருக்கிற மகளிர் நேரம் இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல. இப்ப யாரு இணைப்புல வாங்க, வணக்கம், வந்துட்டீங்க. யாருமா, வணக்கம்.
10: வணக்கம் சார்.
9: பேர் சொல்லுங்க.
10: நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில வடுகுபிளை முதல் சுமதி பிரபுங்க.
9: சுமதி முருகன்.
10: சுமதி பிரபுங்க சார்.
9: சுமதி பிரபு.
10: ஆமாங்க சார்.
9: சரிங்கம்மா, வசனம் கேட்கலாமா, நடிக்கலாமா?
10: நடிக்கலாங்க சார்.
9: உங்களுக்கான வசனம் கேளுங்க.
11: கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் வந்துவிட்டால் வசந்த சேனை, காதல் என்று அர்த்தம்.
9: அவ்வளவுதான்.
10: கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால்.

0: வந்து விட்டால் வசந்த சேனை. கண் காதல்
1: காதல் காதல் காதலா காதல் என்று அர்த்தம். அது வேணும்ல.
0: சரி சார்.
1: சரி இன்னொரு முறை கேளுங்க, கேட்டுட்டு இன்னொரு முறை நடிக்க.
2: கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால்
3: வந்து விட்டால் வசந்த சேனை.
2: காதல் என்று அர்த்தம்.
0: கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் வந்து விட்டால் வசந்த சேனை. காதல் என்று அர்த்தம்.
1: அவ்வளவுதான். நன்றிங்கம்மா நிகழ்ச்சி வந்து பங்கேற்றதுக்கு. இப்ப அடுத்து யாரு வாங்க? வணக்கம். 12:14.
4: அவ்வளவுதான்.
0: உனக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு.
1: ஆனால்
0: ஆனால் இந்த கதவை மட்டும் நீ திறக்க கூடாது.
1: அவ்வளவுதான் வந்துருச்சுல. சரிங்கம்மா, அருமை, நன்றிங்கம்மா. இப்ப யாரு இணைப்புல வாங்க? வணக்கம், வந்துட்டீங்க பேசலாம். யார் எங்கிருந்து?
5: விரனூர் மாவட்டத்துல இருந்து, ஆர்ப்புக்காட்டுல இருந்து பரமேஸ்வரி பேசுறேன்.
1: பரமேஸ்வரி?
5: ஆமாண்ணா.
1: சரிங்கம்மா, வசனம் கேட்கலாமா?
6: தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருப்ப, இது பேய் மசாஜ் சார்.
1: சரிங்கம்மா, நல்ல முயற்சி, நன்றிங்க பரமேஸ்வரி அவர்களே.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
5: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
6: புதுசுதான்.
5: எப்படி வாங்கின?
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
5: அது எப்படி?
6: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
5: தங்க விலை ஏறனா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
5: அப்ப விலை குறைஞ்சா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
5: ஹே சூப்பர்.
6: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
5: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
7: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா,
11: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
12: வத்தனகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
13: வணக்கம் அன்பாந்தினர்களே. ஒரு சில தினங்கள் முன்பு ஒரு நண்பர் வந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா வந்து தனக்கு வந்து அதிகமா வந்து தாகம் இருக்கிறதாவும் நீர் அதிகமா போறதாவும், ஸோ இதில் வந்து எல்லா டாக்டருங்களும் போய் பார்த்துருக்காங்க. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு அவருக்கும் தோணி இருக்க வந்து, ஏன்னா அவங்க வீட்டில் அப்பாவுக்கும் அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருக்கனால சரி நமக்கும் சர்க்கரை இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அவர் போய் பல இடங்களில் சர்க்கரை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து அவருக்கு

0: திருப்தியாக இல்லை. திருப்பி இங்கே வந்து யாரும் ஸோ வந்து எஃப்எம் மூலமாக கேட்டு என்கிட்ட வந்தார். அப்போ நானும் என்னுடைய மைண்டும் ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை இருக்கான்னு பார்க்குறக்கா நானும் செக் பண்ணி பார்த்து செக் பண்ணுறப்ப மற்ற செக்கப்பும் ரொட்டீன் செக்கப் எல்லா செக்கப்பும் எடுத்து பார்க்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் அளவு எல்லாமே நார்மலாக இருந்தது. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அவருடைய வித்தியாசமாக பார்த்திங்கன்னா கால்சியம் சொல்லுவாங்க சுண்ணாம்பு சத்து, அது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து அதிகமாக இருந்தது. நார்மலாக 10 வரைக்கும் இருக்கலாம், அவருக்கு வந்து 14-16 இருந்தது அவருக்கு. கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. பொதுவாகவே கால்சியம் சத்து அதிகமாக இருந்தாலும் உடம்புல இருக்கிற நீர் அதிகமாக போகும். இப்போ நீர் அதிகமாக போக என்ன இருக்கும், தாகம் எடுக்கும். அடிக்கடி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கல் அடைப்புகள் வரும் வயிற்றில். அதை கேட்டே விட்டு அதே மாதிரி தான் அவர் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி வந்து கல்சியம் வந்து ஆப்ரேஷனும் பண்ணியிருக்காரு, கல் அடைப்புக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, சார் மிந்தி மாதிரி இல்லை சார், இப்போ ரொம்ப வந்து இப்போயுமே தனிமையாக இருக்கார், யார்த்துமே பேச மாட்டார், பிள்ளைகிட்டலாம் முன்னாடி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ரீசெண்ட் டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு மாதிரி ஒரு மென்டலி வந்து அஃபெக்ட் பண்ண மாதிரி இருக்கார் அப்படின்னா, அதாவது இதை நாங்கள் வந்து ஹைப்பர் கால்சியமியான்னு சொல்லுவோம். ரத்தத்தில் வந்து கால்சியம் அளவு அதிகமாக இருக்கிறனால நீர் அதிகமாக போகிறது, தாகம் இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் உருவாகிறது, அதே மாதிரி அது கல் உருவாகுது, ஸ்டோன் அடிக்கடி வந்து இடத்துல உருவாகுது, அதே நேரம் மனநிலை பாதிக்கப்படும். இதுக்கான எல்லா சிம்டம்ஸுமே இருந்தது. அதே மாதிரி கால்சியமும் குறையும். இப்போ எங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா, எப்படி ஏன் இந்த கால்சியம் ரத்தத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு அதை தேடல ஆரம்பித்தோம். பொதுவாகவே இந்த கால்சியத்தை வந்து சரி பண்ணுறது, அதாவது கால்சியம் கூடுச்சுனாவோ குறைஞ்சினாவோ அதை சரி பண்ணுறோட வேலையை பார்க்குற ஒரு ஹார்மோன் இருக்குது, பேரத் ஹார்மோன் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கிற பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் வந்து தைராய்டு ஒன்று ஹார்மோன் இருக்கும், தைராய்டு அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கும். அந்த தைராய்டு ஒன்று வந்து ஹார்மோன் சுரக்கக்கூடிய வந்து ஹைப்போ தரக்கூடிய ஒரு உறுப்பு இருக்கும். அந்த உறுப்புக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா பேரத் தைராய்டு அப்படின்ற ஒரு ஆர்கன் ஒரு உறுப்பு இருக்கும். அதில் இருக்குது சுரக்கக்கூடிய பேரத் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கிறது அப்படின்றது பொதுவாக. அப்போ நாங்கள் அதுக்கான டெஸ்ட்டுகள் எடுத்து போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு உறுதிப்படுத்துது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கட்டி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு கட்டி இருக்கிறது நாங்கள் உறுதிப்படுத்தி பார்த்தோம் ஸ்கேன் மூலமாக. அப்போ டெஸ்ட்டும் எடுத்து போட்டோம். அந்த பாரத ஹார்மோன் எவ்வளோ சுரக்குதுன்னு பார்க்குறப்ப அது அதிகமாக சுரந்துருச்சு, பாரத ஹார்மோன் அதிகமாக சுரக்குது, கால்சியம் லெவலும் அதிகமாக இருக்குது. அதே நேரங்களில் இவருக்கு ஸ்கேன்லேயும் வந்து உறுதிப்படுத்தணும், இவருக்கு வந்து பாரத ஹார்மோன் வந்து கட்டி இருக்குது உறுதிப்படுத்தணும். அப்போ இதுக்கு இதனால தான் இவருக்கு வந்து அதிகமாக யூரின் போகுது. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சில நேரங்களில் யூரின் அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு சுகர் தான் இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணி தவறான ட்ரீட்மெண்ட் போயிடறாங்க. யூரின் அதிகமாக போகிறதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஹைப்பர் கால்சியமா கால்சியம் லெவல் சுண்ணாம்பு சத்தோட அளவுகள் வந்து அதிகமாக இருக்கிறனாலையும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவுகள் வரலாம். அப்புறம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முறையான வைத்தியங்கள் கொடுத்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகட்டினதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எந்த தொந்தரவுமே இல்லாமல் எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் இன்றைக்கி வந்து சுகமாக வாழ்ந்துகிட்ருக்காரு. அதே நேர்களே, ஸோ நீர் அதிகமாக போனால் வந்து ஒரு சர்க்கரை மட்டும் கிடையாது, சர்க்கரை இல்லாமல் எவ்வளவோ காரணங்கள் இருக்குது. அது முறையான வைத்தியத்தை போய் பார்த்து முறையான வைத்தியம் வந்து கரெக்டான டயத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா எல்லாரும் போலும் நல்லமுடன் வாழலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது, பயன்படுத்திக்க நேர்களே. மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72-00-74-54-10. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
4: வாழ்த்து தின்றல்,
5: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
6: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
4: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
5: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
6: ஞாயிற்றுக்கிழமை
5: பிற்பகல் 2:30
6: உதய விழா

0: கொண்டாட்டம்
1: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
2: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
3: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
0: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
2: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
0: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
2: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி 7 ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: நம் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். மகளிர் நேரம் இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல. உங்களுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் சகோதரிகளை. இப்ப யாரு வாங்க? வணக்கம், வந்துட்டீங்க, பேசலாம். யாரு, எங்க இருந்து? மலர்கொடி. சரிங்கம்மா, உங்களுக்காக ஒரு வசனம் வருது, கேட்கலாமா?
1: அநியாயமா
0: சரிங்க, ஒரே முறை கேட்டுட்டு நல்லா சொல்லிட்டீங்க. அதிகமா கேட்ட அவசரம் இல்லையா, அதனால. நன்றிங்க, நன்றிமா, நன்றிமா, நிகழ்ச்சியில் பங்குபெற்றதுக்கு நன்றி. இப்பொழுது யார் வாங்க? வணக்கம், வந்துட்டீங்க, பேசலாம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம், கோவில்பட்டி.
0: புவனா? சரிங்கம்மா, இது முதல் முறையா பண்பலையில?
2: இல்ல, நிறைய இடம் பேசிருக்கேன்.
0: சரிங்க, உங்களுக்காக ஒரு வசனம் வருது, கேளுங்க.
2: என்னடிங்க?
3: போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வலிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. அது என்ன பாக்கணும், அரை பாக்க, அது என்ன பாக்க, இப்படியே மாறி.
2: போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன், வழியில வழி மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு.
0: சரிக்குமா, நல்ல முயற்சி, நன்றிங்க புவனா, வாழ்த்துக்கள். இப்ப அடுத்து யாரு வாங்க? வணக்கம், வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம் சார், சிவகங்கை மாவட்டம் ஆற்றிலிருந்து பூவரசி சார்.
0: என்னம்மா உங்க பேர், என்ன பேரு?
4: பூவரசி சார்.
0: பூவரசி.
3: வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன்.
4: விளையாண்டு தேவையில்லாம அந்த கிழடு கட்டுல
0: குறும்புத்தனம் பண்ணி கிழடு கட்டுல டயர்ட்
4: ஆக்கிறாத. அண்ணே வரும்போது உனக்கு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன்.
0: பூவரசி அவர்களே, உங்களுக்கு கோடை பண்பலை சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள், என்றும் சிறக்க வாழ்த்துகள். நன்றிங்கம்மா.
5: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்ஜன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.

0: ஆனந்த் சோயா சங்க்ஸ்.
1: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
2: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
6: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரம் சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 500,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலியா பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுடன் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் இருநாட்டு வர்த்தகர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தகத்தை 3,300 கோடி டாலரில் இருந்து 2030 ஆண்டுக்குள் 1,00,000 கோடி டாலராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யோகியகர்த்தாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான இந்த கோவிலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவுடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கு இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. அந்நாட்டில் உள்ள 224 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 கோவில்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த 200 கோவில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கோவில்களின் வடிவமைப்பை உறுதி செய்த பின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்பானன் கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்து கோவிலாகும். 1991 ஆண்டில் இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் வெளிநாடு மையம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் எடுத்துக்காட்டாக இது திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள சிங்கசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த மையம்

0: செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தறித்துறையை மேம்படுத்தும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் மத்திய ஜவுளித்துறை தொடங்கியுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஹேக்கத்தானில் பங்கேற்க வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், தொழில் முனைவோர், கைத்தறித்துறை ஆர்வலர்கள் www.youthideathon.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி IIT தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கைத்தறித்துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் நடத்தப்பட உள்ளதாக ஜவுளித்துறை ஆணையர் டாக்டர் பீனா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அறிவித்துள்ளார். வயநாட்டில் சாலை அமைப்பதற்கான சுரங்கப் பணிகளின்போது அகற்றப்பட்ட மண் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டதால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஈரானுக்கு அளித்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அனாசார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோரின் சிலைகளுக்கு புனித அனாசார் பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது இயற்கை மூலிகைகளை கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. கோவில்களில் 1000கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் சானுப்புரா பகுதியில் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின் போது இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி கே பிரித்தி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்திரை மேற்கொள்வோர் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்றும், பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமர்நாத் குகை கோவிலில் பதிவு செய்த யாத்ரீகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி சென்ற சரக்கு விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார்.

0: துள்ளார். அதற்கு பின்னர் இந்த விமானம் உடனான அனைத்து தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 5 விமானிகள் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸிடம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மழை நிவாரணத்திற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சைல் ஸ்பென்சர் பப்பா இணையை வென்றது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தைவானின் யூ யுன் லீ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொயூகா இங்கிலாந்தின் எமிலி ஸ்மித் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. காலிறுதி ஆட்டங்களில் பிரான்ஸ் மொரோக்கோவையும் ஸ்பெயின் பெல்ஜியத்தையும் நார்வே இங்கிலாந்தையும் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் இன்று ஜப்பானின் தபாட்டாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கோடிப்பண்பலை 100 பிள்ளைங்கள் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: மாயவளை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு சுப்பிரமணி அவர்கள்.
4: கோடைப்பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கணினியில் பயன்படுத்தப்படும் உண்மையான நிரல்களை சிலர் சட்டவிரோதமாக நகலெடுத்தல் அல்லது உண்மைக்கு மாற்றாக போலியாக தயாரித்து விநியோகம் செய்தல் போன்ற தவறுகளை செய்கின்றனர். இதனை மென்பொருள் திருட்டு என்னும் மின்வெளி குற்றமாக வகைப்படுத்தியிருக்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் சாஃப்ட்வேர் பைரசி என்கின்றனர். இந்த வகையான குற்றங்களில் பதிப்புரிமை மீறல், வணிக முத்திரை மீறல், கணினி மூலக்குறியீட்டின் திருட்டு, காப்புரிமை மீறல் போன்றவைகளும் அடங்குகின்றன. முறையான உரிமம் பெறாமல் ஒரு கணினி மென்பொருளை சட்டவிரோதமாக நகலெடுப்பது, மாற்றுவது, விநியோகிப்பது அல்லது பயன்படுத்துவது போன்றவைகளை மென்பொருள் திருட்டு என்று சொல்லலாம். மென்பொருளை வாங்கும்போது அதன் பயன்பாட்டு உரிமையை பெற்றிருந்தாலும் அதை விதிகளை மீறி பயன்படுத்துவது காப்பிரைட் லா எனும் பதிப்புரிமை சட்டத்தின்படி குற்றமாகும். உண்மையான மென்பொருளைப் போன்றே குறுந்தகடுகள் அல்லது கோப்புகளாக உருவாக்கி அதற்கான லோகோ எனும் லட்சணைகளுடன் ஏமாற்றி விற்பனை செய்வதை போலி மென்பொருள் என்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் கவுண்டர் ஃபைட்டிங் என்கின்றனர். ஒரு கணினிக்காக வாங்கிய ஒற்றை உரிம மென்பொருளை விதிகளை மீறி பல கணினிகளில் நிறுவி பயன்படுத்துவதை மென்பொருள் கையாடல் என்கின்றனர். ஆங்கிலத்தில் சாஃப்ட் லிப்டிங் என்பர். கணினி விற்பனையாளர்கள் முறையான உரிமமின்றி திருட்டு மென்பொருள்களை கணினியில் ஏற்றி வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்வதை வந்தட்டு ஏற்றுதல் என்கின்றனர். ஆங்கிலத்தில் இதனை ஹார்ட் டிஸ்க் லோடிங் என்பர். இணையதளங்கள் அல்லது கோப்பு பகிர்வு தளங்கள் மூலம் மென்பொருள்களை சட்டவிரோதமாக பதிவிறக்கம் செய்வதை இணையவழி திருட்டு என்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் ஆன்லைன் பைரசி என்பர். மென்பொருளின் லைசன்ஸ் கீ எனும் பாதுகாப்பு குறியீடுகளின்றி சட்டவிரோதமாக மாற்றியமைத்து இலவசமாக பயன்படுத்துவதை உடைக்கப்பட்ட மென்பொருள் என்கின்றனர். ஆங்கிலத்தில் கிராக்டு சாஃப்ட்வேர் என்று சொல்வர். இவ்வகையான மென்திருட்டுகளால் மென்பொருள் நிறுவனங்களுக்கும் அந்நிறுவனத்தின் மென்பொருள் உருவாக்குநருக்கும் இழப்பு ஏற்படுகிறது. திருட்டுத்தனமான மென்பொருட்களின் வழியாக நச்சு நிரல்கள் மறைக்கப்பட்டு கணினிக்கு பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்பும் இருக்கிறது. மென் தாக்குநர்கள் கணினி

0: எளிதாக கட்டுப்படுத்தி தனிப்பட்ட தரவுகளை திருடும் வாய்ப்பும் இருக்கிறது. இது மட்டுமின்றி திருட்டு மென்பொருளை பயன்படுத்துவதால் கடுமையான அபராதம் மற்றும் சிறை தண்டனைக்கு கூட ஆளாக நேரிடலாம். எனவே மென்பொருட்கள் அதற்கான அதிகாரப்பூர்வமான இணையதளிலிருந்து அதற்கான கட்டணத்தை செலுத்தி வாங்க வேண்டும், அல்லது கட்டண மென்பொருளுக்கு மாற்றாக கிடைக்கும் ஓப்பன் சோர்ஸ் எனும் திறந்த மூல இலவச மென்பொருட்களை நிறுவி பயன்படுத்த வேண்டும்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீள வழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீள வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.

நம் கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நெஞ்சம் நிறைக்கும் பாடல்களை கேட்டு ரசிப்போமா நேயர்களே?

0: ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: மனித மனங்களின் உணர்வுகளை இசையால் ஒழித்து இனிமை சேர்ப்பது பாடல்கள். நேச நெஞ்சுங்கள் அவர் தம் விருப்பங்களை எழுத்துக்களாக வடித்து அனுப்பிய அன்பின் மடல்களுக்கு இசை சிறகுகள் கொடுத்து உங்கள் செவிநிறைக்க இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் வினோ. இனிய வணக்கம் நேர்களே.

1952 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் ஆர் சுதர்சனம் இசையில், கே பி காமாட்சி சுந்தரம் வரிகளில், எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில் அமைந்த பராசக்தி பட பாடலுக்கு விருப்பம் நாமக்கல் வையப்பமலை நதியா கணேசன், கிருஷ்ணவேணி, சரண்யா, மதுமிதா, கர்வின், தேவமித்ரன்.

மனம் விரும்பிய பாடல்களால் இதை இதம் சேர்த்து கொண்டிருக்கிறது கொடைப்பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் நெஞ்சில் நிறைந்தவை. இனி தூத்துக்குடி, எட்டயபுரம், கஸ்தூரி மயில், சரவணகுமார், செண்பகலட்சுமி, கிரிதரன், தீபக், சுப்பிரமணி இவர்களின் விருப்பத்திற்காக நீ திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல். கவிவரிகள் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். பண்பலையில் பாடல் ஒலிக்கும் நேரம் 1:07.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriTech 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: AgriTech 2026, கொடிசியா, கோவை.
5: அனைவருக்கும் வணக்கம்.
6: அனைவருக்கும் வணக்கம்.
7: அனைவருக்கும் வணக்கம்.
8: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதயவிழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
9: வாழ்த்து தின்றல்,
10: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்
11: உதயவிழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
9: இருபத்தி 27 ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
10: வருகிற July 12
11: ஞாயிற்றுக்கிழமை
10: பிற்பகல் 2:30
11: உதயவிழா கொண்டாட்டம்
8: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
10: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
9: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
11: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
10: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
11: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
10: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: சம்பவம் 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: இதயத்தின் குரலுக்கு உயிரிட்டுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. ஆயிரத்தி 1975 வெளியான வைர நெஞ்சம் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேர்கள் புதுக்கோட்டை சுதந்திரபுரம் முத்துக்குமார், சாரதா, கயல்விழி, பாண்டியராஜன். பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், TM சவுந்தரராஜன், P சுசிரா குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பண்டாரத்தில் சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பண்டாரத்தின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பண்டாரசி.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டுமாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஆற்றலையின் நினைவு பெட்டகம். இது உங்கள் கோடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1963 வி எம் ரெட்டி ஏ சுவாமி இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் அமைந்த ஆனந்த ஜோதி பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேர்கள் தருமபுரி பாலக்கோடு கடமடை பழனிசாமி மங்கையம்மாள் ஆனந்த் காவ்யா.
1: பல பல பல பல ரகமாயிருக்குது பூட்டு பூட்டு சாதிருப்பேர். பல பல பல பல ரகமாயிருக்குது பூட்டு அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு கலகலவெனும்.

0: அது போட்டு
1: காற்றலையில் கவிப்பாடி கொண்டிருக்கிறது கோடிப்பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்த வயல். காதலித்தால் போதுமா பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி விஸ்வா. 1967 வெளிவந்த இப்படத்திற்கு இசை வேதா. பாடலுக்கு குரல் தந்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.
2: காதல் பெண்ணே கண்ணியெல்லாம் எங்கே மனம், கண்ணன் தானா கட்டும் உடலா செவ்வாய்?

0: கோடி பண்புள்ள 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

மலரசையும் இனிய கானங்களை ஒழித்துக் கொண்டிருக்கிறது கோடிப்பொன்மலை இன்னொரு பொலி ஆய்ந்தல் நெஞ்சில் நிறைந்தவை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1975 வெளிவந்து டாக்டர் சிவா பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கிறார்கள் தஞ்சை மனோஜிப்பட்டி அசோக்குமார் முத்துசாமி. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: நேயர்களே, நீங்களும் விருப்ப பாடல்களை கேட்க வேண்டுமா? உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், அது இடம்பெற்ற திரைப்படம், இதை இவையெல்லாம் குறிப்பிட்டு நிலை இயக்குனர், நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, கோடை பண்பலை வானொலி, கொடைக்கானல் 6241 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக பாடல் தர காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.

காற்றலையில் நினைவு பெட்டகம் இது கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. துணிவே துணை பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் திண்டுக்கல் ஒட்டச்சத்திரம் கஸ்தூரி நகர் நாகமணி ஹர்ஷிதா குரு விஜயன் கௌரி மனோஜ் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் 1976 ஆண்டு வெளியான இப்படத்திற்கு இசை MS விஸ்வநாதன் குரல் தந்திருக்கிறார் வாணி ஜெயராம்.

0: எப்பா, இங்க ஒரு பொண்ணு பாடிட்டு வருதே.
1: எங்க எங்க?
0: இந்த பக்கப்பா.
1: எனக்கு ஒண்ணுமே தெரியலங்களே, ஒரே இருட்டா இருக்கு. கீச்சு கீச்சுன்னு சில்லு வண்டு கத்துற சத்தம் தான் கேக்குது.

0: ஏங்க, இங்க ஒரு பொண்ணு பாடிட்டு போறது மாதிரி தெரியுதுங்களா?
1: எங்க?
0: இங்க தாங்க, எழுத்தாப்பிலையோ பக்கத்திலேயோ.
1: உனக்கு ஏதாவது தெரியுதா?
0: இல்லையே.
1: ஏதாவது பாட்டு கேக்குதா?
0: இல்லையே.
1: ஏப்பா, எனக்கு என்ன காதுக்கு தெரியா? நாம ரெண்டு பேரும் ஒரே வண்டியில போறோம். உனக்கு மட்டும் தெரியலன்னா எனக்கு மட்டும் எப்படி தெரியும்?
0: நான் உள்ளூர்காரங்க.
1: நானும் வெளியூர்காரங்க.
0: இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வரும்போது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேய்கள் தெரியும், மிரட்டும். நீர்னா ஆளையே தொலைச்சிடும். அதனால தான் கேட்டேன், உங்க கண்ணுக்கு தெரியலேங்கிறீங்களே, ஆச்சரியமா இருக்கு.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,

இதயத்தின் குரலுக்கு உயிரூட்டி கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி சென்னை வில்லிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி இவர்களின் விருப்பத்திற்காக மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல். கவிவரிகள் பாலி, இசை MS விஸ்வநாதன்.

வார்த்தைகளில் மலர்ந்த உணர்வுகளாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது கொடிப்பொன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் நெஞ்சில் நிறைந்த கன்னிப்பெண் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் கரோல், லாலாபேட்டை, ஐயப்பன், சுதர்ஷன், காவியா, மலைசாமி. 1969 வெளிவந்த இப்படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். குரல் தந்திருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி.

நீந்திருக்கிறோம் கொடி பண்பலை நெருப்பொள்ளி ஆய்ந்தல் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் நிறைவாக விருதுநகர் அம்மையார்பட்டி ராஜ், ராஜேஸ்வரி, முத்துக்குமார், முத்துலட்சுமி இவர்களின் விருப்பத்திற்காக உத்தமன், கே வி மகாதேவனின் இசையமைக்க கண்ணதாசன் கவிவரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா.

இசைப்பாக்களால் அகமகிழ செய்து இனிதே நிறைவுக்கு வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் சேவை சேரும் நாளை பகல் ஒரு மணிக்கு. இனி தொடர்கிறது ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

0: FIFA World Cup. And with that, we end the midday news.
1: ஆகாசவாணி கோடை பண்பலை 100.5.

மனதை துள்ள வைக்கும் துள்ளலிசை பாடல்களையும் பல மொழி பாடல்களையும் உங்களுக்காக தர காத்திருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 டோல் தமாகா தூள்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தின்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
4: ஆரம்பிக்கலாம்.

0: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்த கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
3: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம். அடிடன்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,

இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி தென்காசி மாவட்டம் கரிவளம் வந்த நல்லூர் யோகலட்சுமி அவர்களின் தெருவில் வளம் வர காத்திருக்கிறது.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.

என்ன நேயர்களே, பாடல்களை கேட்டிங்களா? மனசுக்கு சந்தோஷமா இருக்கா? தொடர்ந்து கேளுங்க. அட்டகாசமான அதிரடியான பாடல்களையும் தர காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 இல் டோல் தமாகா தூள்.

கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் வருகிற ஜூலை 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் கோலாகலமாய் குதூகலமாய் சிறப்பாய் தொடங்க காத்திருக்கிறது. நேரலையில் சந்தித்த பண்பலை நேரடியாக சந்திக்க வருகிறது உங்களை தேடி. வாருங்கள் நேயர்களே, சங்கமிப்போம் கொண்டாட்டத்தில்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா? புதுசுதான். எப்படி வாங்கின? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலையறா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கோடை பண்பலை 100 பிளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
8: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
9: எங்க செலக்சன் சரி?
10: கவுன்சிலிங் கோ 2612.
11: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக

உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஊரக வளர்ச்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று பெரம்பலூரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினையை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தர வரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இசையும் தமிழும் இதமாய் இணைந்து இன்னிசை பாட காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் காமராஜர் நகர் நாடார் திரு ஏ யோகலட்சுமி தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் முதலாவதாக தன்னை பற்றி இவ்வாறு விளக்கம் தந்திருக்கிறார் நிலைய இயக்குனர் மற்றும் நமது பண்பலையில் பணிபுரியும் அனைத்து அறிவிப்பாளர்கள் மற்றும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். நான் என் கணவர் அம்மா ஆகியோருடன் நான் வசித்து வருகிறேன். என் கணவர் அனந்தகிருஷ்ணன், மகன் கவினேஷ் மற்றும் அத்தை மாமாவுடன் கூட்டு குடும்பமாக வசித்து வருகிறோம். எங்கள் வீட்டில் அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை பக்தி பாடல்கள் முதல் நம் பண்பலை நிகழ்ச்சிகளை அனைவரும் தவறாமல் கேட்டு வருகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரெழுத்து என்ற தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். உயிரெழுத்தில் ஆரம்பமாகும் பாடல்கள் எல்லாம் தொகுப்பாக தந்திருக்கிறார் நேயர் அவர்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் பெரிய இடத்தில் பெண் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல் கண்ணதாசனின் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை கொடுக்க டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரலில் வரக்கூடியது இந்த பாடல்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பண்பலை 100+ இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: 430-க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், ரயர்களின் வண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: நெம்கோடி பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் ஏ யோகலட்சுமி தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி நம்ம கேட்கக்கூடிய பாடல் எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்திலிருந்து. இன்றைய நிகழ்ச்சிக்கு நேர் அவர்கள் உயிரெழுத்தை மையமாகப்படுத்தி பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறார். ஆ வரிசையில் பாடல் வந்தது இப்பொழுது. ஆ நெடிலில் எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்திலிருந்து கங்கை அமரனுடைய வரிகளுக்கு

கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் யோகலட்சுமி அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. உயிரெழுத்தை மையப்படுத்தி பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார். ஈ வரிசையில் அந்த பாடலை நாம் இனி கேட்க காத்திருக்கிறோம். ஆ ஆ, இரண்டு பாடல்கள் கேட்டோம் அல்லவா. இப்பொழுது ஈ வரிசையில் இந்த பாடலை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். இதய கோவில் திரைப்படத்திலிருந்து பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவர்களது குரலில் இசைஞான இளையராஜா எழுதி இசையமைத்த இந்த பாடல் ஈ குரில் அந்த எழுத்திற்கு தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்.

0: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் வருகிற ஜூலை 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் கோலாகலமாய் குதூகலமாய் சிறப்பாய் தொடங்க காத்திருக்கிறது. நேரலையில் சந்தித்த பண்பலை நேரடியாக சந்திக்க வருகிறது உங்களை தேடி. வாருங்கள் நேயர்களே, சங்கமிப்போம் கொண்டாட்டத்தில்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
10: எங்க செலக்சன் சரி?
11: கவுன்சிலிங் கோட் 2612.
12: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
13: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
14: எட்டு திசைகளிலும் இசைமிட்டுகளை அளித்தரும் நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் யோகலட்சுமி அவர்களுடைய தெரிவில் தான் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரெழுத்தை தலைப்பாக கொண்டு பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். இனி ஈ நெடிலில் என்ன பாடல் தெரிவு செய்திருக்கிறார்? இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். வைரமுத்து அவர்களுடைய வரிகளுக்கு KJS தாஸ் குரல் கொடுக்க இந்த பாடல் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அற்புதமான அந்த இசையில் கேட்போமா அந்த பாடலை?

கொடி பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து உயிரெழுத்தில் ஊ என்ற எழுத்தில் இனி வரக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு வைரமுத்து அவர்களுடைய அற்புதமான வரிகள், இசைஞானி இளையராஜாவுடைய இசை, கே ஜி ஜேசுதாஸ், மஞ்சுளா குருராஜ் இவர்கள் பாடிய பாடல். இந்த பாடல் கேட்போமா?

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
4: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்சன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
10: 430-க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள், ரயர்களின் வண்ணத்தூரிகை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: கொடிப்பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நேரம் பிற்பகல் 3:35 நிமிடம். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் யோகலட்சுமி அவர்களுடைய தெரிவில்தான் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்துக்களை மையப்படுத்தி பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார்.

சொல்கிறார். நெகிழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் ஊ நெடில், இந்த இலத்திலிருந்து. அதற்கு இவ்வாறு புலிபுரி தந்திருக்கிறார். ஊரு விட்டு ஊரு வந்து அந்த திரைப்படத்தில் இருந்து பாடல், கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில், இசைஞானி இளையராஜாவின் அந்த இசையில் இந்த பாடல்.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன் டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரீன் டெக் 2026 கொடிசியா கோவை.
2: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள், ரயர்களின் வண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: பாட்டும் பதமும்
1: இனி சிவானில் இசை சரம் தொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தென்காசி மாவட்டம் கரிபலம் வந்த நல்லூர் யோகலட்சுமி அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரெழுத்தை மையப்படுத்தி பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து. அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு இவர் சொல்லியிருக்கிறார். இளையராஜா அவர்களுடைய இசையில் மனோ சித்ரா பாடியிருக்கக்கூடிய அற்புதமான பாடல் இந்த பாடல். பொன்னடியான் அவர்களுடைய வரிகளுக்கு வரக்கூடிய பாடல் கேட்போமா என்று இருக்கிறார். கேட்போமே.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், ரயர்களின் வண்ணத்தூரிகை.
9: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரம்.

0: மான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக் சினவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லு யோகலட்சுமி அவர்களுடைய தெருவில் தான் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரெழுத்தை மையமாகப்படுத்தி பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் ஏ நெடிலை குறிக்கும் வகையில் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். இசைஞன் இளையராஜா அவர்களுடைய இசையில் வைரமுத்து அவர்களுடைய வரிகளுக்கு கே சித்ராவின் குரலில் வரக்கூடிய அற்புத பாடல் இந்த பாடல்.

இது நம் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்தநல்லூர் யோகலட்சுமி அவர்கள் பாடலயத்திற்கு செய்து அனுப்பியிருந்தார். உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரெழுத்தை சுமந்து வரக்கூடிய பாடல்களாக தொகுத்து அனுப்பியிருந்தார். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் ஐயா திரைப்படத்திலிருந்து. இன்றைய நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதிய நேயர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டிருந்தவங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒலிக்கும் இப்பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர், நன்றி, வணக்கம் நேயர்களே.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று

உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஊரக வளர்ச்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று பெரம்பலூரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினையை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கணேஷ் மற்றும் குஷால் இரண்டாவது

நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கணேஷ் மற்றும் குஷால் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5
3: அனில் பாஸ்தா.
4: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
6: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
8: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
9: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
2: வழங்கும் வண்ணத்துரிகை.
7: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
10: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
11: எங்க செலக்சன் சரி?
12: கவுன்சிலிங் கோட் 2612.
10: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
12: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
2: வணக்கம் நேயர்களே, இணையலாம் கோடை பண்பலை 100.5 விடுகதை வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் பொது நேயர்கள் இணைய 24 24 26 290 330 என்ற எண்களிலும், மகளிர் 24 24 29 என்ற எண்ணிலும், அறிமுகங்கள் 24 24 24 என்ற எண்ணிலும் அழையுங்கள். முன் இணைப்புக்கு 0 45 42 இணைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் நேயர் ஒருவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட இருக்கிறது. பரிசினை வழங்குவோர் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்கநகை மாளிகை. மேலும் வெற்றி பெறும் நேயர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. வழங்குவோர் கோடை பண்பலை 100.5. அது மட்டுமல்ல, கலந்து கொள்ளும் அத்துணை நேயர்களுக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றன. பரிசுகளை திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் வருகின்ற 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் நம் கோடை பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டத்தின் போது பெற்றுக்கொள்ளலாம்.

0: என்ன சாமியே,
1: என்ன பார்த்தா வழக்கத்தை விட ஓவர் அளப்பறையா இருக்குது இன்னைக்கு.
0: பின்ன உனக்கு தெரியாதா?
1: பின்ன தெரியாது எனக்கு,
0: முன்னையும் தெரியாது.
1: தெரியாது
0: ஏன் சாமி?
1: என்ன பார்த்தா
0: நமக்கு பர்த்டே.
1: பர்த்டேவா? அப்பதா வாரத்துக்கு ஒருக்க வருமாக்கு, போன வாரம் தானே கொண்டாடுனா.
0: அது வேற, இந்த பர்த்டே ரேடியோ பொட்டிக்கு.
1: ரேடியோ பொட்டிக்கா?
0: ஆமா.
1: ஏன பார்த்தா எனக்கு தெரியாம ரேடியோ பொட்டி இது வாங்கினியா?
0: ஏன் சாமி, ஊரே சொல்லிட்டு இருக்குது ரேடியோ பொட்டிக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு. நம்ம கோடை பெண்பலிக்கு பர்த்டே.
1: அப்படியா?
0: ஆமா.
1: அப்பதா அதுக்கு தெரிஞ்சிருக்குது, நமக்கு தெரியாம போச்சு. ஆமா, அப்பதான் எங்க நடக்குது
0: அது சாமி? நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி இருக்குதுல்ல?
1: ஆமா,
0: அங்கதான் நடக்குது.
1: சரி சரி, எப்ப அப்பதா?
0: அது 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை.
1: ஞாயிற்றுக்கிழமை தானே?
0: ஆமா,
1: லீவு நாள் தான். கிளம்பிடுவோம்
0: கிளம்பிடுவோம் கிளம்பிடுவோம். அதனாலதான் இன்னில இருந்தே நான் தொடங்கிட்டேன் மேக்கப் போடுறதுக்கு.
1: ஏன் பார்த்தா இந்த 6 பட்டுப்புடவை எடுத்து வச்சிருக்கிறியே, இதுக்கு பார்த்தா ஒரு நாள் தானே பிறந்தனால.
0: அது ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர போய் நான் மாத்திட்டு வந்துருவேன்.
1: ஐயோ, என்னால முடியல. அப்பதா
0: போட்டோ பிடிப்பாங்களாமா?
1: போட்டா பிடிக்கிறதுக்கு நான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பட்டுச்சாலையா? இது ரொம்ப அநியாயம் இல்லையா?
0: அப்படியே கலர் கலரா வந்து அந்த அரங்கத்தையே களை கட்டணுமா இல்லையா?
1: சரி அப்பதா, இந்த பக்கம் 2 கிலோ பிளீச்சிங் பவுடர் மாதிரி என்னமோ வச்சிருக்கியா? தெரிஞ்சது
0: அந்த அம்புட்டுதான் உனக்கு அறிவு. அது முள்தாணி முட்டியாம்ல?
1: என்னத்த முட்டி?
0: அது முட்டி இல்ல சாமியே, முள்தாணி முட்டின்னு சொல்லி ஒரு பவுடரு.
1: சரி,
0: அந்த படுவரை போட்டா வெள்ள வெளியே ஆயிருவாங்களாமா? நீ படம் பார்த்துல, சிவாசி படம் பார்த்தது இல்லையா?
1: பார்த்தேன்.
0: அந்த படத்துல எப்படி சிவாசி வெள்ள வெளியே ஆயிருவாரு?
1: அவர் டிரஸ்ஸே சிமாரி பண்ணி வச்சிருப்பாரு.
0: அப்புறம் நான் என்ன பண்றதுன்னா, முள்தாணி முட்டி ஒரு இதுல வச்சிருந்தாங்க. முள்தாணி முட்டியா என்னன்னு, அது ஒரு ஸ்மெல் டிஃபரண்டா இருக்கே சாமி.
1: அது ஒண்ணும் இல்ல, இப்ப தான் மருதாணி பவுடர் அது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம தோட்டத்துல வேலி ஓரத்துல எல்லாம் மருதாணி இருக்குது, போரிச்சு நீ வாட்டில் பூசிக்க வேண்டிதானா?
0: அது சிகப்பு கலர்ல ஆயி அப்புறம் நம்ம மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி, அது வேற மாதிரி ஆயிடுச்சு.
1: இது போட்டா மட்டும் நம்ம அப்படியே பாரின் கலர் ஆயிருவோமா?
0: நீ பேசுறேன்னு சொல்லிட்டு எங்க அது கேட்டுட்டு இருக்குது.
1: அப்பதா இல்ல, அப்பதா நீங்க என்ன வேணாலும் வாங்கி போட, அப்பதா நல்லா இருக்கும். அப்பதா உனக்கு
0: பாத்துக்க, என்ன நான் வந்து பாப்புலர் ஆகிறது உனக்கு பிடிக்க
1: மாட்டேன். எங்க அப்பதா பார் போல பாப்புலர் ஆனா எங்களுக்கு பிடிக்காமையா போயிரு.
0: இப்படியா நம்ம பேசிட்டு இருந்தோம்னா பிரைஸ் கொடுக்கணுமா இல்லையா?
1: ஐயோ, அது வேற இருக்குது. அப்பதா
0: கூப்பிடுவோமா?
1: ஏங்க யாருக்கு பேசுறீங்க? என்னங்க? சரி ஐயா.
0: சாமி
1: வணக்கம். யாருக்கு பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் எட்டேவரம் மட்டம் பேசுவன்பட்டி கஸ்தூரி மயில்.
1: கஸ்தூரி மயில் ஐயா.
0: சரி, அப்ப அவருக்கு ஒரு கேள்வி கேட்கணும்.
1: முத முதன் வந்திருக்கிறீங்க பஞ்சாயத்துக்கு, அதாவது முதல் ஆளா வந்திருக்கிறீங்க பஞ்சாயத்துக்கு. உங்களுக்கு இன்னும் ஒரு விடுகதை எடுத்து வச்சிருக்கிறோம், கேட்டு போடலாமா?
0: ஆமாங்க, எல்லா ரூட்லயும் இருக்கும், ஆனா உள்ள போக மாட்டாங்க. அவங்க யாருங்க? எல்லா ரூட்லயும் இருப்பாங்க ஆனா உள்ள போக
2: மாட்டாங்க.
1: ஐயோ, எடுத்த உடனே ஏங்க
0: ஏங்க இப்படி சொல்லிவிட்டீங்க?
1: அதெல்லாம் இப்ப வீட்டுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு போடுறாங்கல்ல?
0: வாங்க. எல்லாரு வீட்லயும் மூச்சுக்கு வேற போட்டார் தம்பி. எல்லா
1: இருக்க ஒரு புலோவில போறமா இல்லையா?
3: இனிய மாலை வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பழத்திலிருந்து விஜயலட்சுமி அடிவான்.
0: விஜயலட்சுமி
1: அம்மனுக்கு ஒரு சோடா கொடுங்கப்பா, இடையில பிரேக் விட்டு பிரேக் விட்டு பேசுறாங்க.
0: அதானே விஜயலட்சுமிங்க.
3: நீங்க
0: அப்பதான் மேக்கப் வந்து பாப்பீங்களா? இப்ப
1: வந்து பாத்தீங்கன்னா தானே தெரியும், இதுதானா அப்பதா?
0: என்னைய வச்சு காமெடி கேமெடி பண்ணலையே?
1: இல்ல அப்பதா, என்னைய வச்சு காமெடி பண்ணுவோமா?
0: அதானே, எல்லார் வீட்லயும் இருப்பாங்க ஆனா உள்ள போக மாட்டாங்க. அவங்க யாருங்க?
3: அவங்க வந்தீங்க மேடம், நான் நினைக்கிறேன் செருப்புன்னு நினைக்கிறேன்.
1: ஐயோ ஐயோ,
0: ஏங்க எல்லாரும் இதையே சொல்றீங்க? அது இல்லைங்க. கோனார் உரை எடுத்துட்டு வர முடியாது பேராண்டினாலிங்க.
1: ஆமாங்க,
0: போயிட்டு வாங்க.
3: அப்படியே வேற என்ன?

0: அது வேறன்னு நாங்க சொல்லக்கூடாது. பரிசு இருக்குது, குழுவெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு மேலதிகாரிக்கு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆமாங்க, நீங்க கேட்டுட்டே இருங்க, அடுத்து வந்து சொல்லுவாங்க, அனுப்பி விடுங்க.
0: வாங்க வாங்க, ஏனுங்க ஆறுங்க பேசுறீங்க?
2: ஐயாருக்கு சோறுவடிச்சு ஐயரு மீன குழம்பு வச்சு வாழை மீன் வறுத்து
0: வச்சேன் சொல்றாங்க.
2: சின்ன திரும்பி படுக்கலாமா? கொக்கு கொக்குனா மீன் சிக்குமா?
1: நீங்க பதில சொல்லுவீங்களா இல்ல?
2: மீன் சிக்குமா?
1: ஆமா, நீங்க
2: எங்க வீட்டுக்கு வந்திருக்க இன்னைக்கு மீன் குழம்பு, நீயும் அப்பதான் வந்து நல்லா சாப்பிட்டு போங்க.
0: இங்க பாருங்க, நாங்க எது சாப்பிட மாட்டோமோ அதை வச்சுட்டு சாப்பிட வந்துருங்க, சாப்பிட வந்துருங்கலாம் சொல்லப்படாது பாத்துக்குங்க.
1: ஆமா,
2: எல்லாரும்
1: அவங்க யாருங்க?
0: ஜோலாவாவும் இருப்பாங்க, சோடியாவும் இருப்பாங்க.
1: என்னங்க
2: வாசல் பேர்க்கறமா அந்த சீமா இருங்களா?
1: ஏங்க அத உள்ள கொண்டே போக மாட்டாங்களா? அதெல்லாம் கொண்டு போலாங்க.
2: கொஞ்சம் குழு குடுங்களே அப்பத்தான்.
1: அதுதான் சொல்லிட்டமே, குழு எல்லாம் கொடுத்தா பரிசு எப்படி குடுக்கறது? நாங்க
0: பரிசு வேணுமா குழு வேணுமா?
2: பேர பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நிறைய பேர் பரிசு வாங்கட்டும்னுட்டு. அதனால நீங்க போயிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பரிசு இருக்கும். அன்னைக்கு வந்துருங்க கண்டிப்பாக. இப்ப வந்து ஒரு விளம்பர இடைவேளைக்கு பின்னாடி தொடர்ந்து சந்திக்கலாம்.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
4: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்கதான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
10: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
9: எப்படிமா?
10: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
9: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
11: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன் டெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
12: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
11: அக்ரீன் டெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
13: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், foreign language கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி, சோ நோ வரி.
11: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal. Counseling code 2612. Contact 8939808574.
14: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
15: புதுசுதான்.
14: எப்படி வாங்கின?
15: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
14: அது எப்படி?
15: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
14: தங்க விலையா?
15: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
14: அப்ப விலை குறைஞ்சா?
15: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
14: ஹே சூப்பர்.
15: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
14: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
16: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
17: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் பிரீத்தி முகுந்தர் நடிக்கும் இதய முரளி July 10
18: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
19: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
20: அனில் பாஸ்தா,
19: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
21: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
3: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்ல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன் டெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
5: ஏழு அரங்குகள்,

0: 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரின்டெக் 2026 கொடிசியா கோவை.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
4: எல்லாத்தையும்
3: என்ன சாமி சத்தியமா பண்ண முடியும்?
4: இல்ல பாத்தா, உன்னோட பிரண்ட் எல்லாம் வர்றாங்கன்னு சொன்னி அதை நம்ப முடியல.
3: எடுக்கலான் இருக்கேன்.
4: என்ன பதில்?
3: அந்த எல்லா வீட்லயும் இருக்கும், ஆனா உள்ள போக மாட்டாங்க அப்படின்றது கதவாக்கு.
4: சோ, கதவுக்கு வெளியவே நின்னு ஓசி பாத்து நானு, அது கதவு தான் தெரியாம போச்சு பாரு.
3: பாத்தியா, அப்ப அந்த பரிசு நான் எடுத்துக்குவேன்.
4: சரி, இருக்கட்டும்.
5: என்னது
4: கொடையோடு மாவட்டத்தில் இருந்தா?
5: என்ன
3: பேருங்க?
5: ஜெயசித்ராமணிக்கு
4: பிரசா ஒரு
3: விடுகதை
4: சொல்லுங்க, பாரிச வெல்லுங்க.
3: பிறந்த உடனே
5: 27
3: பிறந்த உடனே பறந்து விடுவான். அவன் யாரு?
4: பிறந்த உடனே பறந்து விடுவான். ஈசல் இல்ல.
3: ஈசல் இல்ல. வேற பதில் சொல்லணும் நீங்க. இதுக்கு வந்து உயிர் எல்லாம் கிடையாது.
4: சரி, பரவாயில்ல, கலந்துகிட்டதுக்கான பரிசை வாங்கறதுக்கு வந்துருங்க 12 சரியா? நன்றி. அடுத்து யாரு வர்றாங்க? வாங்க. ஹலோ ஹலோ,
5: அப்பாத்தாவுக்கும் சகோதரருக்கும் மாலை வணக்கம்.
4: வணக்கம் சொல்றதா இருங்க.
5: ஆத்தமல்லி சத்யவாணி பேசுறேன்.
3: என்ன பேருங்க?
4: சத்யவாணி அம்மனே.
5: சத்யவாணி. முதல்ல உள்ளதுக்கு வந்து இத யோசிச்சு வச்சிருந்தேன், அதை நீங்களே சொல்லி
4: பாத்தீங்களா?
5: ஆமா,
6: அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க.

0: பிறந்த உடனே பறந்துடுவான். அவன் யாரு? ஈசல் இல்ல, உயிர் இல்லாத அதுக்கு. என்னமா
1: பஞ்சு?
2: பஞ்சு எங்கெங்க பிறந்த உடனே பறக்குது? அது காஞ்சி வெடிச்சு அதுக்கப்புறம் தானே பறக்குது.
3: வணக்கம், பேசுறீங்க
0: பிறந்த உடனே பறந்துருவான் அவன் யாரு?
2: சாப்பிடுங்க,
4: உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: PGP College of Engineering and Technology Autonomous நாமக்கல்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்ஷன் சரி?
8: கவுன்சிலிங் கோட் 2612.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: அபிதா,
1: ஓய்,
0: இந்த பிறந்த உடனே பறந்து விடுவான்னு சொல்றதுக்கு பெரிய போராட்டமா இருக்குது. யாராவது வாங்கி ஆகணும்.
1: நானும் ஈஸியானதா தான் எடுத்துட்டு
0: வரேன்.
1: சரி, அனுப்பி விடுங்க.
0: ஏன் யாருங்க பேசுறீங்க? ஐயாவா அம்மணியா, யாராவது பேசுங்க, நிசப்தமா இருக்குது.
1: ஹலோ
2: ஹலோ,
0: அடுத்து வார்த்தை வராதா?
2: கேக்குதுங்களா சார்?
0: ஐயா கேக்குதுங்க ஐயா.
2: நாங்க பழனி திண்டுக்கல் மாவட்டம் பழனிங்க.
0: தெளிவா தெளிவா.
2: பேரு விஜயசேகர். ஊர் வந்து மேட்டுப்பட்டி, வாகரை மேட்டுப்பட்டிங்க மேடம்.
0: வாகரை மேட்டுப்பட்டி எங்க இருக்குது, பழனி எங்க இருக்குது, நீங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனின்னு நிப்பாட்டுறீங்க.
1: பையில
0: போடல காசு போன இடம் தெரியல.
1: இந்த பதில் இல்லீங்க, நீங்க வேற பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படிதானுங்க, தெரியலன்னா அன்னைக்கு வந்துருங்க, உதய விழாக்கு வந்துருங்க. அன்னைக்கு உங்களுக்கு கலந்து கொண்டதுக்கான பரிசு காத்திருக்கு. நன்றிங்க.
0: அடுத்து யாராவது வருவாங்களா? வர்றாங்க வர்றாங்க. ஹலோ
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யாருங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் அம்பளைக்கு கிருஷ்ணன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் வானவழியின் வழியால்.
0: மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொல்லி போடுவீங்கன்னு நம்புறோம்.
1: ஆமாங்க,
0: ஏமாத்தி போடாதீங்க.
1: பிறந்த உடனே பறந்துருவான் அவன். யாரு?
0: அவ்வளவுதாங்க
1: சொல்லிட்டாருங்க.
0: நல்லா இருக்கிறவங்க, நல்லா சிறப்பா
2: இருக்கு.
0: வந்துடலாங்க,
1: வந்துருங்க. நீங்க வந்துருங்க நிகழ்ச்சிக்கு, உங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு.
2: நிகழ்ச்சியில உங்களை பார்க்காம இருக்குமா? இருப்பாங்களா?
0: கண்டிப்பா வந்துருங்க, நேர்ல சந்திப்போம். நன்றி.
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம்.
4: அனில் பாஸ்தா,
5: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
3: வழங்கிய வண்ணத்துரிகை
0: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: எங்க செலக்சன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
4: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
7: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
3: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
9: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கும் வண்ணத்துரிகை.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்?
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு பூமக்ஸ்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் வருகிற ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் கோலாகலமாய் குதூகலமாய் சிறப்பாய் தொடங்க காத்திருக்கிறது. நேரலையில் சந்தித்த பண்பலை நேரடியாக சந்திக்க வருகிறது உங்களை தேடி. வாருங்கள் நேயர்களே, சங்கமிப்போம் கொண்டாட்டத்தில்.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: அப்பதா
1: ஓய்
0: பட்டுச்சாலையெல்லாம் எடுத்து வச்சுட்ட, பாரின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ட.
1: ஆமா,
0: டிக்கெட் போட்டியா?
1: அது வேற போடணுமா?
0: அப்புறம் இங்க இருந்து எப்படி போறது? நம்ம குதிரை வண்டியிலே ஓனோம்னா லேட் ஆகி போயிருமல்லோ.
1: என்ன சாமி பண்றது நானே?
0: ட்ரெயினுக்கு டிக்கெட் போடு இல்லாட்டி பிளைட்டுக்கு டிக்கெட் போடு, ரெண்டு பேருக்கு.
1: பிளைட் எல்லாம் அங்க இறங்க முடியாது இல்ல?
0: அதெல்லாம் இறங்கல, பெரிய கிரவுண்ட் இருக்கு, இறக்கி போடலாம்.
1: நெசமா தான் சொல்றியா இல்ல என்னைய வச்சு நீ ஏதாவது பேசி?
0: இல்ல இப்ப தான் நெசமா
2: தெரியுது, அவளுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: தெரிய மாட்டா, அதுதான் சொல்லி தர்றுகிறா. ஆமா,
1: சரி இப்ப டிக்கெட் போடணும்னா என்ன பண்ணனும்?
0: அது நிறைய ஆப் இருக்குது, அதுல போய் போடலாம். இல்லாட்டி நேரா போய் அந்தந்த இடத்துலயே போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துட வேண்டியதே.
1: அப்படியா? காசுல எவ்வளவு ஆகும் சாமி?
0: கா ஓஹோ தெரியாதா? அப்பதா இருங்க, நம்ம ஒரு யோசனை பண்ணி முடிவு பண்ணுவோம். எவ்வளவு சொல்றது தெரியலையே. ஐயோ
1: என்ன சாமி யோசனை பண்ணிட்டே இருக்க?
0: அப்பதா அதெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட் இருக்குதா? அதை என்ன ரேட்டு சொல்றதுன்னு தெரியாம.
1: அது எப்படி டிக்கெட்லாம் நான் பஸ்ல இருந்தேன்னா ஒரே டிக்கெட் தான் வாங்குறாங்க.
0: அங்க ஒரே டிக்கெட் வாங்குறாங்க, அதே டிக்கெட் கொண்டு மறுபடியும் போவாக்கலாம்.
1: அந்த டிக்கெட் இல்ல சாமி, நீ என்ன சாமி விவரம் இல்லாம இருக்கிற? உடனே போய் நான் படிக்க வச்சேன் பாரு காலேஜ்ல.
0: அப்படி இல்ல பாத்தா, இப்போ எல்லாம் வந்து ஏசி கோச்சுன்னா ட்ரெயின்ல ஒரு டிக்கெட், நான் ஏசினா ஒரு டிக்கெட், செகண்ட் கிளாஸ் ஏசி
1: போய் உட்காந்துட்டு போய் இறங்கிக்கலாம்னு சொல்லி அன்னைக்கு நீ சொல்லிட்டு இருந்த உப்பு ரெண்டு கிட்ட.
0: ஏறி எல்லாம் போய் உட்காந்துக்கலாம், அதுக்கு முன்னாடியே காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கணும்.
1: நான் பாருல இருந்து வரப்பே டிக்கெட் எடுக்காம தான் வந்தேன்.

0: ஐயோ அப்பத்தா, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சத்தமா சொல்லாத.
1: அப்படியா, சொல்லப்படாதா?
0: அப்புறம்
1: சரி, நம்ம எதுக்கு மத்தவங்களை கூப்பிட்டுருவோம், அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷனை வச்சு
0: கேப்பான். நம்ம செந்தில் தம்பி கிட்ட கேப்பான், நம்ம யாராவது இருந்தா அனுப்பிச்சு
1: விடுவேன்.
0: ஏனுங்க, யாருங்க
2: பேசுறீங்க மேடம்?
1: வணக்கங்க,
2: டெய்லர் பேசுறேன் மேடம்.
1: என்னங்க
0: மேடம், மட்டும் மட்டும் தான் பேசுவீங்களா மேடம்?
2: இல்ல, உங்ககிட்ட பேசுறோம் சார்.
0: அப்ப பேர் சொல்லுங்க. ஒன்னு இருக்கா,
2: புதுக்கோட்டை மாவட்டம் சடையம்பட்டில இருந்து அகிலா டெய்லர் பேசுகிறேன்.
1: அகிலா டெய்லர்,
0: அகிலா அம்னியே
2: சொல்லுங்க சார்.
0: எப்படி போயிட்டு இருக்குது வேலை எல்லாம்? பரிசு குடுக்கறதுக்காக நாங்க ஒரு விடுகதை கேப்போம். விடுகதைக்கு நீங்க பதில சொல்லணும்.
1: பேசிக்கிட்டே இருக்கு வாய் இல்ல, பாடிட்டே இருக்கு உயிர் இல்ல, அது என்ன?
3: ரொம்ப
0: பவ்யமா பேசுறீங்க, வீட்ல எப்படித்தான் பேசுவீங்களா?
1: உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கோம், நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பதிலுக்கு வந்து
0: பரிசு வரும்.
1: கேக்கலாங்களா? ஓர் ஆயிரம் பேர் பிடிச்சாலும் ஒருவர்னாலையும் தூக்க முடியாது, அது என்ன?
3: ஓராயிரம் பேர் பிடிச்சாலும்
0: ஒருத்தர்
1: தூக்க முடியாது.
3: தூக்க முடியாது?
1: ஆமா,
0: பெரிய சைஸ் அண்டான்னு சொல்லிராதீங்க.
1: இல்ல, அது இல்ல. தலை இருக்குது, வால் இருக்குது, உடல் இல்ல, அது
0: என்னது?
1: இதுக்கு பதில் சொல்லுங்க.
3: தலை இருக்குது,
0: வால் இருக்குது, ஒரு பக்கம் தலை இருக்குது, ஒரு பக்கம் வால் இருக்குது, ஆனா
1: உடம்பு மட்டும் இல்ல. இது ரொம்ப ஈஸியான கேள்வி.
0: ஆமா,
1: என்னாச்சு மீனா?
3: வால் இருக்குது.
0: ஆமா
1: ஆமா மீனா,
0: ஹெட் இருக்குது, டைல் இருக்குது.
1: அதாவது வந்துனா
3: அது வந்து
0: அது குழு பேசுறது பூராமே குழு தாங்க. நீங்க ஏங்க?
1: சரிங்க, நன்றிங்க, போயிட்டு வாங்க, வந்துருங்க நிகழ்ச்சிக்கு. உங்களுக்கான பரிசு கண்டிப்பாக அன்னைக்கு காத்துக்கிட்டே இருக்கு, ஜூலை 12ஆம் தேதி.
0: சரி, அடுத்து யார் வர்றாங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம். செய்திகள் வாசிப்பது
1: உங்கள் பெயர் சொல்லுங்க.
4: திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியிலிருந்து தேவி பாலசுப்ரமணியம்.
0: என்னாச்சு திடீர்னு நின்னுட்டீங்க, பேர் மறந்து போச்சா?
4: இல்லைங்க சார்.
0: தேவி அம்மனியே நல்லா இருக்குங்க அம்மனியே, எல்லாருமே நல்லா இருக்கிறோம். ரெண்டு விடுதல் கேட்டிருக்கிறான், எதுக்காக உனக்கு பதில் சொல்லுங்க பாப்போம்.
1: ஆமா, ஓர் ஆயிரம் பேர்
4: விடுதலைக்கு பதில் சொல்றேன் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
5: இதை ஏன்டா முதல்லயே சொல்லுவா?
0: இந்த இப்ப சொல்லிடுவாங்க.
1: சொல்லுங்க.
4: கிணறு.
1: எதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க?
0: ஓராயிரம் பேர் பிடிச்சாலும் ஒருத்தராலையும் தூக்க முடியாது, கிணறு தூக்க முடியுமா?
1: அது கிணறுங்களா? இல்லீங்க.
0: அது கிணறு எப்படி பிடிக்கிறது தெரியல முதல்ல. சரி, இரண்டாவது விடு கதைக்கு.
1: தலை இருக்கு, வால் இருக்கு, உடம்பு இல்ல, அது என்னது? ஹலோ,
4: தலை இருக்கு,
0: வால் இருக்கு, உடம்பு இல்ல.
4: உடம்பு இல்ல.
1: சரி, போயிட்டு வாங்க, அடுத்தவங்களை அனுப்பி விடுங்க.
0: நன்றிங்க. அடுத்து யார் வர்றாங்க? வாங்க வாங்க, ரேடியோ சத்தத்தை குறைச்சிருங்க. யாருங்க?
6: வணக்கம் சார், திருச்சி மாவட்டம் துட்டியம் கூண்டா கம்பட்டி பி குண்டுமணி சார்.
0: குண்டுமணி ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
6: 27ஆம் ஆண்டு உதய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார்.
1: நன்றிங்க. உங்களுக்கான கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: முயற்சி பண்றேன் சார்.
0: ரெண்டு விடுகதை இருக்குது, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பதில் சொல்லுங்க.
1: 1000 பேர்
7: பிடிச்சா
1: சொல்லுவாங்க சொல்லுவாங்க 1000 பேர் பிடிச்சாலும் ஒருவர் நாளையும் தூக்க முடியாது, இது ஒண்ணு.
0: ஒண்ணு இதுக்கு பதில் தெரியுமா?
6: குழு கொடுக்க முடியுங்களா?
0: அதாங்க, 1000 பேர் சேர்ந்து பிடிச்சாலும் தூக்க முடியாது, ஒருத்தர்னால கூட தூக்க முடியாது.
1: சரி, இன்னொன்னு சொல்றேன்.
6: ரோடு பாதையா?
1: இல்லீங்க,
0: ரோடு பாதை இல்லங்க.
1: தலை இருக்கு, வால் இருக்கு, உடம்பு இல்ல, இது என்னது?
6: சரி மேடம், நன்றி மேடம்,
1: நன்றிங்க. ஒரு விளம்பரம்
0: ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. நன்றிங்க,
1: நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
3: சொல்லுங்க.
4: வணக்கம் சார். சங்கர்ராஜ், சங்கர்ராஜ், மதுரை மாவட்டம்.
3: சங்கர்ராஜ் ஐயா, மதுரை மாவட்டம், எந்த தாலுகா? பேரையூர்ல இருந்து பேசுறீங்க. இந்த ரேடியோ சத்தத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சு போடுங்க.
5: உங்களுக்கான கேள்வியை கேட்டுறேன். 1000 பேர் பிடிச்சாலும் ஒருத்தர்னால கூட தூக்க முடியாது, அது என்ன? ஆமா, இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன். தலை இருக்கு, வால் இருக்கு, உடம்பு இல்ல. ரெண்டுல ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம்.
6: என்ன
5: பண்றது சாமி?
3: சட்னி வைங்க, குழம்பு வேண்டாம்.
5: என்னங்க ஆச்சு?
3: என்ன, ஓகே, நன்றி, வணக்கம்ங்கிறீங்களா? சரிங்க, போயிட்டு வாங்க. விரைவா அடுத்து யாரு இருக்காங்கன்னு பாத்துருவோம். வாங்க வாங்க.
7: தர்னிஷ்
5: ஒருத்தர்னாலையும் தூக்க முடியாது, அது என்னப்பா?
3: அப்படி கூட சொல்லலாம். சரி, இன்னொரு விடுகதை இருக்கு.
5: தலை இருக்கு. நான் விடுகதையே சொல்லல அதுக்குள்ள. இல்லப்பா, நான் விடுகதை சொல்லிக்கிறேன். தலை இருக்கு, வால் இருக்கு, உடம்பு இல்ல, அது என்னது?
6: என்ன கேக்க போறங்கிறது எனக்கு தெரியும்.
5: தெரிய கூடாதா இல்லையா? நாங்க சஸ்பென்ஸா தான் கேப்போம்.
3: நாணயம், ஆறுமை, ஆறுமை,
5: நாணயம்னு சொல்லி.
3: ஆமா,
5: தரணிஷ்க்கு பரிசு காத்திருக்கு. தரணிஷ், கோடை பண்பலையின் உதய விழாவில் சந்திப்போமா?
8: எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்?
2: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
10: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா? புதுசுதான். எப்படி வாங்கின? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
11: தங்க விலை ஏறினா
10: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
11: அப்ப விலை குறைஞ்சா?
10: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
11: ஹே சூப்பர்,
10: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
11: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
12: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: அப்பத்தோய்
1: ஓ சொல்லு சாமி,
0: நேரம் வேற போய்கிட்டே இருக்குது. என்னதே பாருங்கள போய் படிச்ச, கண்ணாடி போடு கண்ணாடி போடு. நேரம் ஆகுதா இல்லையா?
1: நேரம் அவன் நிறைய பரிசு கொடுக்கணும்ன்றியா? சரி இப்ப கூப்பிட்டுருவோமா?
0: கூப்பிடலாம். ஏனுங்க யாருங்க பேசுறீங்க? பாப்பா என்னங்க தமிழ்ல பேசுங்க
1: பேசுறீங்கன்னு தெரியுது எங்களுக்கு.

0: லாங்குவேஜ் எல்லாம் தெரியாதுங்க.
1: தமிழ்ல தமிழ்ல
2: தெரியாதுங்களா?
1: தமிழ்ல பேசுங்க. யார் பேசுறீங்க?
2: தமிழ் செல்வி பேசுறீங்க.
1: தமிழ்
0: செல்வி தமிழ்ல பேசுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: ஈரோடு கொண்டைமலைல இருந்துங்க.
1: ஓ, அந்தமணியா? சரி சரிங்க. இந்த வேலியை தாண்டது வெள்ளாடு. ஏங்க, நீங்களும் கூட சேர்ந்துட்டீங்க?
0: ஆமாங்க, சேர்ந்து போட்டு போட்டோ எடுப்போம். சரிங்களா? சரிங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கு நம்ம பேராண்டி.
1: அம்மனியே
2: சொல்லுங்க.
1: அதாவதுங்க அம்மணி, வேலியை தாண்டது வெள்ளாடு, அது என்னங்க?
3: எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டிருக்கேன், இது போய் உதைக்கிறாங்க.
1: ஐயோ, உதைக்க வேலை என்னங்க?
4: மாவட்டம்
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு விடுகதை, ரொம்ப ஈஸியான விடுகதை. நீங்க ஒன்னாவது ரெண்டாவது எல்லாம் போகும்போது கேட்டிருப்பாங்க, வேலியை தாண்டுது வெள்ள குதிரைம்பாங்க, நாங்க வேலியை தாண்டுது வெள்ளாடுன்னு சொல்றோம். அவ்வளவு
3: என்ன
1: பதில்
0: சொல்லுங்க?
4: சொல்லுங்க
0: இன்னொரு முறை சொல்லுங்க. வேலியை தாண்டுது வெள்ளாடு, அதற்கு என்ன பதில்?
1: நன்றிங்க, போயிட்டு வாங்க. யாரு யாரு? வாங்க வாங்க. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் தஞ்சாவூர்ல இருந்து லதா பேசுறேன்.
1: லதா அம்மே, உங்களுக்கு தெரியுமா பதில்?
5: எருக்கஞ்செடியில இருக்குல்ல பூ, அதானே?
0: என்னங்க, வேலியை தாண்டது வெள்ளாட்டுக்கு எங்கங்க எருக்கஞ்செடிக்கெல்லாம் போயிருக்கீங்க?
3: கவலைப்படாத, நீ என்ன காஞ்சு ஒரு ஆளுக்கு கலெக்டர்
0: ஆயிருவேமா?
1: ஆமா,
0: அப்படிதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பைபிள்ட.
1: என்னங்க அம்மே, வேலியை தாண்டது வெள்ள குதிரைன்னு சொல்லுவாங்க முதல்ல. இல்லை, நாங்கள் வந்து கொஞ்சம்
0: தேங்க்யூ சொல்லிட்டாங்க.
1: சரி, ரைட், விடுங்க.
0: உங்களுக்கு டைம் பதில் சொல்லிடுவோமா? நம்மளே
1: சொல்லிடலாமா?
0: ஆமாம்மா.
1: நான் ஒருத்தரை பார்க்க முடியுமா?
0: இல்லைம்மா.
1: வாய்ப்பு இல்லையா?
0: இல்லை.
1: சரி, சாம்பல், அவ்வளோதான் பதில்.
0: பதில் சாம்பல். இப்போ பாட்டை கேட்டு வந்துருவோம்.

0: அப்பதா
1: சொல்லு சாமி,
0: ரொம்ப முக்கியமான நேரத்துக்கு வந்து போட்டா.
1: ஆமா ஆமா, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா இல்லையா?
0: ஆமா, அதாவது இன்னைக்கு சிறப்பு பரிசு அம்பளிக்கு கிருஷ்ணன், ஒட்டஞ்சித்திர வட்டம் அம்பளிக்கு கிருஷ்ணன்.
1: வாழ்த்துக்கள் நேயரே, உங்களுக்கான சிறப்பு பரிசினை வழங்குவோர் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோ.
2: வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையும் அத்தனையும் மொத்தமாய் வாங்கிட மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் மூவா மாணிக்கம்மன் கோ நிலக்கோட்டை.
0: அப்புறமா பார்த்தா இந்த கோடை பண்புரை 100.5 வழங்கக்கூடிய சிறப்பு பரிசு எல்லாம் இருக்குதல்ல.
1: ஆமா, அதை சொல்லிடுவோமா? மூணு பேர்த்துக்கு இருக்குது. புதுக்கோட்டை அகிலா,
0: அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நேரே. உங்களுக்கான பரிசு இருக்குது. நீங்கள் 12ஆம் தேதி கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய உதய விழாவில் வந்து பரிசை வாங்கிக்கலாம்.
1: அடுத்து கரூர் தரணீஷ்,
0: வாழ்த்துக்கள் நேரே. உங்களுக்கான பரிசையும் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய விழாவில் வந்து நேரில் வந்து வாங்கிக்கலாம்.
1: இன்னொருத்தருக்கும் இருக்குது, தாத்தையார்பட்டி கிருஷ்ணமூர்த்தி,
0: வாழ்த்துக்கள் நேரே. உங்களுக்கான பரிசும் உதய விழா வந்து நேரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம்.
1: ஆமா, இவங்களுக்கெல்லாம் சிறப்பு பரிசு இருக்கு. அதோட இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க இல்லையா, அவங்க அத்தனை பேர்த்துக்கும் கோடை பண்பலை 100.5 பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில வருகின்ற 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கும் நம்ம பண்பலையின் 27வது உதய விழா கொண்டாட்டத்துல கலந்துகிட்டு உங்க பரிசையும் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிய ஒரு பெரிய ஒரு டாடா சொல்லிருவோமா?
0: டாடா சொல்லிட்டு நாமளும் அப்படியே கிளம்பிக்குவோமா?
1: கிளம்பிடுவோம்.
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கிய வண்ணத்துரிகை.

நிறைவு பெறுகிறது விடுகதை வண்ணத்தூரிகை. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் சுந்தர்ராஜன், அனீஸ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா. கணினியில் கைவண்ணம் செந்தில் சீதாராமன். இனி பண்பலையில் இன்னிசைப்பாட இருக்கிறது. சித்திர செவானம் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதால்

இருப்பதாக பிஜேபி கூறியிருக்கிறது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இணைய வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு.

இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே. அந்திசாயம் மாலை வேளை, செவ்வானம் செங்கதிர்களை தூவும் நேரம், வெண்மேகங்கள் புடைசூழ இனிமை தரும் மாலை பொழுதை இசையோடு வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திரச் செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

0: நேரம் மாலை 5:08. இணைந்திருக்கின்றோம் கோடை பன்மலை 100.5 சித்திர செவ்வானம். நேர்களே, இன்று இரவு 7 உங்கள் விருப்ப கானங்கள் அரங்கேறும் ஆசையில் ஒரு குக்கு. 94 86 28 24 24 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றையெல்லாம் உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய விருப்ப பாடலை இன்று இரவு 7 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
7: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
6: அக்ரிடெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
9: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
8: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
9: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
10: கவுன்சிலிங் கோட் 4959.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.

இசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 சித்திரச்சவானம். நேரம் மாலை 5:11. மனசு முழுதும் உன் நினப்பு, அந்த மனசை பார்க்க ஏங்கி தவிக்குது இந்த மனசு. எப்போது இருமனமும் ஒன்றாகும்?

0: பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
1: We are ready.
2: We are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We are ready.

0: அண்ணே.
1: தம்பி.
0: என்னண்ணே?
1: என்னடா இன்னைக்கும் பெரிய அண்ணனை காணோம்?
0: ஆமாண்ணே, அவர் பிடிக்கவே முடியலண்ணே, எங்கே போயிட்டாருன்னா தெரில.
1: அதானடா, இன்னைக்கு பாரு, இன்னைக்கு போய் கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்துடுவோம்.
0: ஆமாண்ணே, ஆமாண்ணே, எப்படியாவது பிடிச்சிருவோம். அந்த போட்டி முடிகிறதுக்குள்ளே எப்படியாவது அவர் கண்டுபிடிச்சிடணும்.
1: அண்ணனை கூப்பிட்டு வந்தே ஆகணும்.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
1: சரிடா, மேட்சை பற்றி பேசிடுவோமா?
0: அதுவும் முக்கியமான மேட்ச், அதை பற்றி பேசுகிறேன்னா.
1: நேற்று என்னடா அவன் வாயில் சொன்னையோ, பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு. நேற்று மேட்ச் ஃபுல்லாக ஒரே பஞ்சாயத்து தான்.
0: ஆமாண்ணே, ஆமாம்,
1: திருமணா பஞ்சாயத்து, அங்கிட்டு திருமணா பஞ்சாயத்து. நல்லா அளவுகரமாக போச்சு, பேசிடுவேன் இன்னைக்கு அதை பற்றி.
0: கண்டிப்பாக பேசிடுவோண்ணே. முதல் மேட்ச்

0: பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா அணிக்கும் ஈஜிப்ட் அணிக்கும் நடந்துச்சு. அர்ஜென்டினா அணியோட முதல் கோல் அப்படின்னா ரொமாரியோ வந்து கோல் அடித்தார். 79வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சு லியோனல் மெஸ்ஸி 83வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். ஃபெர்னாண்டஸ் 91வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் அணியோட இப்ராஹிம் 15வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். ஜீகோ போட்டியோட 67வது நிமிஷத்தில் அடித்தார். இருந்தாலும் 3-2 என்ற கோல் கணக்கில் ஈஜிப்ட் அணியை அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றாங்க.
1: ஒரு கம்பேக்னா இப்படி தான் இருக்கணும். இப்படி திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அர்ஜென்டினா அணி வந்து நின்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே எகிப்தோட அதிகம் தான். ஃபஸ்ட்டு 2 எகிப்து போட்டுட்டு அவ்வளோதான் ஜெயிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நெய்மர் போனார், அடுத்து ரொனால்டோ போனார், இதோட மெஸ்ஸியும் போயிட்டாருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது புயல் வேகத்தில் திரும்பி வந்தாங்க அர்ஜென்டினா அணி. வந்து சரமாரியான கோல், வெறும் 11 3 போட்டிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா வெறும் 259 செகண்டில் 3 போட்டு அர்ஜென்டினா அணியாக வெற்றி அணியாக மாற்றிட்டாங்க. எகிப்து அணி இதோட வெளியே போயிட்டாங்க. நேற்று பயங்கரமாக இருந்துச்சு, ஏன்னா 3-2 அது அந்த 3 தான் இதில் பேச வேண்டிய பொருளே, அந்த 3 தான். வெறும் 11 ஒரு டீமால் இப்படி பண்ண முடியுமா? ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல. அர்ஜென்டினா அணியே எதிர்பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு டஃப்பான கம்பேக்கு இந்த மாதிரி இந்த சீரீஸ்லேயே இந்த தொடர்லேயே நடந்த ஒரு விறுவிறுப்பான மேட்சுகளில் இதுவும் ஒன்றா சொல்லப்பட்டுச்சு. மெஸ்ஸி நேற்று 1 போட்டுட்டு மனுஷன் அவரை அழுகிறதை பார்த்து என்னப்பா கோல் போட்டாலும் அழுகிற தோத்தாலும் அழுகுன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
0: ஆமாண்ணே, தான் கூட என்ன நினச்சேன் ஈஜிப்ட் அணி ஒருவேளை ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு கட்டத்தை எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தா லியோனல் மெஸ்ஸி வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் அடித்து 3-2 அப்படின்னு ஜெயிச்சிட்டாங்க.
1: மனுஷன் நேற்று பல சாதனைகள், ஏன்னா நம்ம கோல்டன் பூட்டு அந்த அதிகமாக கோல் போட்டவங்களுக்கு ஒரு விருது தருவாங்கல்ல. இதுக்கு முன்னாடி அந்த எல்லையம் ஹாலாண்டு எம்பாப்பே கூட ஒரே இதில் இருந்தார், 7 கோல்னு. இப்போ ஒரு கோலை போட்டு 8வது இடத்துக்கு, அதாவது 8 போட்டு முதல் இடத்துக்கு போயிட்டார். இப்போ இந்த போட்டி வரிசையில் இவர் தான் முதல் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த 4 குரூப் ஸ்டேஜுகளில் தாண்டி நாக் அவுட் ஸ்டேஜுகளில் தொடர்ந்து 11 நாக் அவுட் ஸ்டேஜில் கோல் போட்ட ஒரே வீரர் அர்ஜென்டினாவோட மெஸ்ஸினா அப்படின்ற ஒரு சாதனையும் படைச்சிருக்காரு. நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு சாதனைகள் ஒன்றா ரெண்டா மனுஷன் போய்கிட்டே இருக்காப்ல. அது இல்லாமல் இந்த வேர்ல்டு கப்போடு சேர்த்து மொத்தம் 9 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த வேர்ல்டு கப்பில். இதுக்கு முன்னாடி எம்பாப்பே தான் 8 அசிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்துல இருந்தார். அசிஸ்ட்னா உதவி, ஒரு கோல் போடுறதுக்கு உதவி செஞ்சார் அப்படின்ற கணக்கில் 9 உதவிகள் செஞ்சு அந்த எம்பாப்பேவோட சாதனையும் முறியடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இல்லாமல் அர்ஜென்டினா அணியும் பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க. இதோட அர்ஜென்டினாவோட 11வது தொடர் வெற்றி, அதாவது வேர்ல்டு கப் வரலாற்றிலேயே 11 ஆட்டங்களில் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வந்திருக்காங்க 2022. அதுக்கப்புறமா மெஸ்ஸி இதோட 14வது கோலு வேர்ல்டு கப்பு குரூப் ஸ்டேஜஸில் மனசு காட்டிட்டாப்பில். ஆனால் இந்த போட்டியும் தாண்டி நேற்று போட்டிகளில் இந்த இதுகளையும் தாண்டி பல சர்ச்சைகள் வெடிச்சிச்சு. என்னென்னா ஒன் சைடு பண்ணிட்டாங்க அர்ஜென்டினாவுக்கு, ஆப்போசிட்டாக அர்ஜென்டினாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ரெஃப்ரி இருந்தார் அப்படின்னு யார் எகிப்தோட பயிற்சியாளரே நேரடியாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டு போயிட்டார். அந்தளவுக்கு இதில் ஒரு சர்ச்சைகள்லாம் வெடிச்சிச்சு. அதுக்கு காரணம் இல்லாமையும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு கிடச்ச அந்த 22வது நிமிஷத்தில் கிடச்ச ஒரு கோலை வந்து வார்த்தொழில்நுட்பம் மூலயமா பயன்படுத்தி இல்லைன்னாங்க. கோல் போட்டது இந்த மூலையில், அங்கே பிரச்சனை பண்ணது பக்கத்து வேறு மூலையில். அப்போ இங்கேக்கு அங்கேக்கு என்னப்பா சம்பந்தம், இங்கே இருக்க நடந்தது அங்கே போய் வார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செக் பண்ணி கோல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எல்லாத்துக்கும் ரூல்ஸ் தானப்பா, போயிட்டு போகிறது விட்டலாம். ஆனால் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா டைமில் ஒரு இதே மாதிரி ஒரு ஃபவுல் வந்து எகிப்துக்கு கிடைக்க வேண்டியது 92வது நிமிஷத்தில். அந்த டைமில் வந்து அர்ஜென்டினா 3 போட்டாங்க, எகிப்து 2 அப்படின்ற லீடில் தான் இருந்தாங்க. அந்த டைமில் எகிப்துக்கு ஒரு நல்ல ஒரு பெனால்ட்டி கிக் கிடைக்க வேண்டியது, அது ஃபவுலாக சொல்லியிருந்தா. ஆனால் ரெஃப்ரி என்ன பண்ணுறாரு, வார தொழில்நுட்பம்லாம் கிடையாதுப்பா இதுக்கு, நானே சொல்கிறேன் இது ஃபவுல் கிடையாது அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டாரு. என்னப்பா முக்கியமான டைமில் முக்கியமான நேரத்தில் எல்லாம் செக் பண்ணியிருக்க வேணாமா, பார்க்க நம்மளுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்போ அவன் எகிப்து ரசிகருக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலாக இருந்திருக்கும். இந்த போட்டிகள்லாம் இந்த சர்ச்சைகள்லாம் தாண்டி இன்னொன்று பேசக்கூடிய ஒரு விஷயம்னா எகிப்தோட கேப்டன் முகமது சாலா ஒரு நல்ல மனுஷன், ஒரு சிறந்த கேப்டன்றது நேற்று போட்டியில் காட்டினார். இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது எல்லாம் இப்படி எந்திரிச்சு போய் திட்டுறதும் அடிக்கிறதுமா இருந்தாங்க, அந்த முகமது சாலா தான் போய் எல்லாத்தையும் இல்லைப்பா மேட்ச் முடிஞ்சிருச்சு இதுதான் நம்மளுக்கான முடிவு, நம்ம கிளம்பலாம் நிறைய கட்டலாம் வீட்டுக்கு போகலாம் எல்லாத்தையும் தட்டி கொடுத்து ஒரு இடத்தான் கூப்பிட்டு போய் அவங்க ஸ்டாண்டை கூப்பிட்டு போனார். பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு.
0: அப்புறம்னே அடுத்த மேட்சை பற்றி பேசிடுவோமா?
1: ஆ பேசிடலாம்டா, சொல்லு சொல்லு அடுத்த மேட்ச் யாருக்கு?
0: அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டுக்கும் கொலம்பியாவுக்கும் நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 0-0 கோல் கணக்கில் சமநிலையில் முடிஞ்சிருச்சு போட்டி, அதுவும் பெனால்ட்டி வரையும் வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டியில் சுவிட்சர்லாண்டு அணி வெற்றி பெற்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 4-3 கோல் கணக்கில் அந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க.
1: அதான்டாப்பா பெனால்ட்டி வந்து கொலம்பியா நல்லா ஒரு டிஃபென்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான அணி, இந்த வேர்ல்டு கப் தொடர்லேயே டிஃபென்ஸில் ஸ்ட்ராங்கான அணின்னு ஒன்றுனா கொலம்பியாவை சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த 4 வெறும் ஒரே ஒரு கோல் தான் அவங்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த கோல் இந்த போட்டியிலே அவங்களுக்கு எதிராக கோல், அதாவது நார்மல் டைமில் கோல் பதிவு செய்யப்படலை. இதோட சேர்த்து 5 ஒரே ஒரு கோல் தான் அவங்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுச்சு. அந்தளவுக்கு டிஃபென்ஸில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு அணி.

0: பெனால்ட்டியில் போய் தோற்று வெளியே போவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு மோசமான முடிவு தான், என்ன பண்ணுறது, முடிஞ்சிருச்சு. சுவிட்சர்லாந்துக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா சுவிட்சர்லாந்து வந்து சுவிட்சர்லாந்து சும்மா இல்லை, ஒரு சொல்லக்கூடிய அண்ணி தான். 72 வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு நாக் அவுட் ஸ்டேஜை தாண்டி காலிறுதி போட்டிக்கு தகுதி போடுறாங்க சுவிட்சர்லாந்து அணி. சுவிட்சர்லாந்து அணிக்கு வாழ்த்துக்கள். இதோட குரூப் ஸ்டேஜஸ்லாம் முடிஞ்சு, அடுத்து நாக் அவுட் ஸ்டேஜ் முடிஞ்சு, குரூப் 16 முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த காலிறுதி
1: சுற்று
0: வரப்பரப்பா வாழ்வா சாவா அப்படின்னு ஆரம்பிக்க போது யார் யாருக்கு எப்போ சொல்லிடவா?
1: கண்டிப்பா சொல்லிருக்கேன்.
0: முதல் காலிறுதி பிரான்ஸுக்கும் மொராக்காவுக்கும் ஜூலை 10 நடக்குது. ரெண்டாவது மேட்ச் ஸ்பெயினுக்கும் பெல்ஜியத்துக்கும் 11 நடக்குது. எல்லாம் எதிர்பார்த்துருக்க நார்வே எர்லிங் ஹேலாண்டு அவரோட மேட்ச்சு, நார்வேக்கும் இங்கிலாந்துக்கும் 12 நடக்குது. கடைசியாக இப்போ இன்னைக்கு போட்டிகளை ஜெயிச்சாங்கல்ல அர்ஜென்டினாவும் சுவிட்சர்லாந்தும், அவங்களுக்கு வந்து 12 ஜூலை 12 காலிறுதி போட்டி நடக்குது. இதுக்கப்புறம் யார் ஜெயிப்பா என்னன்றதை
1: பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
0: நாளைக்கு வர மாட்டோம், ஏன்னா நாளைக்கு
1: மேட்ச் இல்லை.
0: இல்லை அண்ணனை தேர்றதா முழு நேரம் வேலை நம்மளுக்கு.
1: அதனால் போயிட்டு இப்போ ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே போய் பார்த்துட்டு வருவோமா?
0: வந்துடுவோம், கிளம்புவோம்.
2: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேரம் மாலை 5:24 நிமிடம். காற்றோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது 100.5 சித்திர செவ்வானம். காற்றை தூதாக அனுப்பினேன், நிலவை தூதாக அனுப்பினேன், மனதையும் தூதாக அனுப்பினேன், இருந்தும் மல்லிகைப்பூவையும் தூதாக அனுப்பினேன். மனம் வந்ததா?

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். 5:30 இணைந்திருக்கின்றோம் சித்திர செவ்வானம் நேயர்களே. இன்று இரவு 10 நினைவே சுகம் என்று திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் உறக்கம் இல்லாம தவிச்சேன் உன் நினைப்பால, நினைவு மட்டுமே இப்போதும் சுற்றி வருகிறது உன்னை.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
3: வீட்ல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
4: அனைவருக்கும் வணக்கம்.
5: அனைவருக்கும் வணக்கம்.
6: அனைவருக்கும் வணக்கம்.
7: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக

0: உதயவிழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
1: வாழ்த்து தின்றல்,
2: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
3: உதயவிழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
2: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
3: ஞாயிற்றுக்கிழமை
2: பிற்பகல் 2:30
3: உதயவிழா கொண்டாட்டம்
0: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
2: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
1: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
3: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
2: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
3: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
2: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: July 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன் டெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரீன் டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
3: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 15, திரும்பிய குதிரை. ஆற்று வெள்ளத்தில் மூழ்கி பொன்னனால் காப்பாற்றப்பட்ட விக்ரமன் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டான். இனி குந்தவி குழந்தை பருவத்திலிருந்தே தந்தையின் பெண்ணாக வளர்ந்து வந்தவள் என்று முன்னமே குறிப்பிட்டிருக்கிறோம். நரசிம்ம சக்கரவர்த்தியே அவளுக்கு தாயும் தகப்பனும் ஆச்சாரியனும் உற்ற சிநேகிதனுமாய் இருந்தவர். அவளுக்கு ஏதாவது மனக்லேசம் ஏற்பட்டால் அப்பாவிடம் சொல்லித்தான் ஆறுதல் பெறுவாள். சந்தேகம் வந்தால் அவரைத்தான் கேட்பாள். ஏதாவது குதூகலிக்கக்கூடிய விஷயம் நேர்ந்தாலும் அவரிடம் சொல்லி பகிர்ந்து கொண்டால்தான் அவளுக்கு பூரண திருப்தி உண்டாகும். ஒரு கதையோ கவிதையோ நன்றாயிருந்தால் அவரிடம் சொல்லி அனுபவிக்க வேண்டும். ஒரு சித்திரமோ சிற்பமோ அழகாயிருந்தால் அவருடன் பார்த்து மகிழ வேண்டும். இப்படியெல்லாம் வெகு காலம் வரையில் மகளும் தந்தையும் இரண்டு உடம்பும் ஒரே உள்ளமுமாக ஒத்திருந்தார்கள். ஆனால்

0: அந்த காலம் போய் 3 வருஷம் ஆகிவிட்டது. அப்பாவுக்கும் பெண்ணுக்கும் இடையே இப்போதெல்லாம் ஒரு மானசீக திரை போட்டது போல் இருந்தது. தேச பிரஷ்ட தண்டனைக்குள்ளான சோழ ராஜகுமாரனுடைய ஞாபகம் குந்தவியின் மனத்தை விட்டு அகலவில்லை. எவ்வளவோ முயன்று பார்த்தும் அவனை மறக்க முடியவில்லை. அந்த ராஜகுமாரனை பற்றி குந்தவி பேச விரும்பினாள். ஆனால் யாரிடம் பேசுவது? இத்தனை நாளும் தன்னுடைய அந்தரங்க எண்ணங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் தந்தையிடமே சொல்லி வந்தாள். ஆனால் சோழ ராஜகுமாரன் விஷயமாக அவரிடம் மனம் விட்டு பேச முடியவில்லை. எப்போதாவது ஏதாவது கேட்டாலும் தன் எண்ணத்தை சிறிதும் அறிந்து கொள்ளாதது போலவே அவர் மறுமொழி சொல்லி வந்தார். தனக்கு தாயார் இல்லையே என்ற குறையை குந்தவி இப்போதுதான் உணர ஆரம்பித்தாள். அந்த குறையை ஒருவாறு நீக்கிக் கொள்வதற்காக அவள் விக்ரமனுடைய அன்னையுடன் சிநேகம் செய்து கொள்ள விரும்பினாள். ஆனால் அருள்மொழியை குந்தவி சந்தித்த அன்றே அவள் பரஞ்சோதி அடிகளுடன் தீர்த்த யாத்திரை கிளம்பிவிட்டதை பார்த்தோம். யாத்திரையின் போது ஒரு சமயம் அவர்கள் மாமல்லபுரத்துக்கும் வந்திருந்தார்கள். சில தினங்கள் அந்த கலாக்ஷேத்திரத்தில் இருந்தாள். அடிக்கடி அருள்மொழி ராணியை பார்த்தாள். ராணி அவளிடம் மிகவும் பிரியமாகவே இருந்தாள். ஆனாலும் அவர்களுடைய உள்ளங்கள் கலக்கவில்லை. எப்படி கலக்க முடியும்? தன்னுடைய ஏக புதல்வனை குந்தவையின் தந்தை கண்காணாத தீவுக்கு அனுப்பிவிட்டதை பற்றி அருள்மொழியின் மனம் கொதித்து கொண்டிருந்தது. குந்தவிக்கோ தன் தந்தை மேல் அணுவளவும் குற்றம் இருப்பதாக தோன்றவில்லை. தந்தையினிடத்தில் அவளுக்கு இருந்த ஒப்பில்லாத பிரியத்தோடு அவரை பற்றி அவளுக்கு ரொம்ப பெருமையும் உண்டு. இதிகாசங்களில் வரும் சூரிய சந்திர வம்சத்து சக்கரவர்த்திகளைப் போல் பெருமை வாய்ந்தவர் தன் தந்தை. வடக்கே நர்மதை நதி வரையில் சென்று திக்விஜயம் செய்தவர். ராட்சச புலிகேசியை வென்று வாதாபியை அழித்தவர். அப்படிப்பட்டவரின் கீழ் சிற்றரசனாயிருப்பதே அந்த சோழ ராஜகுமாரனுக்கு பெருமையல்லவா? 200 வருஷமாக சோழர்கள் பல்லவ சக்கரவர்த்திகளுக்கு அடங்கி கப்பம் செலுத்தி வரவில்லையா? இப்போது மட்டும் என்ன வந்தது? இவ்விதம் அந்த 2 பேருடைய மனோபாவங்களிலும் வித்தியாசம் இருந்தபடியால் அவர்கள் மனம் கலந்து பேச முடியவில்லை. ஒருவரிடம் ஒருவரின் அன்பு வளர்ந்தது. ஆனால் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஒரு முக்கியமான பகுதி பூட்டப்பட்டு கிடந்தது. தொடர்ந்து இருவரின் மனநிலைகளையும் தெரிந்து கொள்ளலாம். நன்றினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சபானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இசையோடு இணைந்திருக்கின்றோம். கோடை பண்பலை 105 சித்திர செவ்வானம். யாருமில்லா தனியரங்கில் உன் குரல் மட்டுமே, நீ எனக்குள் இருந்து இசைத்துக் கொண்டிருக்கிறாயோ?
1: என்ன பத்தி?

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மீண்டும் சித்திர செவ்வானம் சிவக்கும் நாளை மாலை 5 மணிக்கு. கோடை பன்மலை 100.5 தொடர்வது

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: திருவள்ளூர் மாவட்டம் சோழிங்கபுரம் சோகமில்லா வாழ்வருளும் சோழிங்கப் பெருமான்.

வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான சோழ சிம்மபுரம் சோழிங்கபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. பேயாழ்வார் திருமங்கையாழ்வார் இருவராலும் பாசுரம் பாடப்பெற்ற திருத்தலம் இது. இங்கே திருமால் பெரிய மலை, சின்ன மலை மற்றும் நகர மத்தியில் என மூன்று இடங்களில் கோயில் கொண்டிருக்கிறார். அரக்கன் ஹிரண்ய கசிபுவை மாய்க்க மாதவன் பாதி அரிமாவாகவும் பாதி நரனாகவும் தோன்றினான். அரக்கன் மாய்ந்த போதும் அவன் சினம் தீதவில்லை. சினம் தணியுமாறு பக்தன் பிரகலாதன் ஒரு கடிகை நேரம் தவமிருந்து மாலனை வேண்டி துதித்தான். ஒரு கடிகை என்பது 24 நிமிடங்கள். அவனுக்கு அருளும் விதமாக யோக நிலையில் இந்த பெரிய மலையில் வந்து அமர்ந்தார் நரசிம்மர். பிரகலாதனுக்கு மோட்ச

மோட்சத்தையும் அருளினார். பல ஆண்டு தவம் இயற்றிய பிறகும் கிட்டாத பிரம்மரிஷி பட்டத்தை இத்தலத்தில் ஒரு கடிகை காலம் மட்டுமே தவமிருந்து பெற்றவர் விஸ்வாமித்திரர். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி கலியுகம் முடியும் வரை இந்த தலத்திலேயே தங்கி அருள்வதாக வாக்களித்து கோயிலும் கொண்டார் நரசிம்மர். 750 அடி உயரமுள்ள பெரிய மலை 1305 படிக்கட்டுகள் கொண்டது. சற்று தொலைவில் 350 அடி உயரமுள்ள சின்னமலை 406 படிக்கட்டுகள் கொண்டு விளங்குகிறது. ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் கர்ம வினை அறுக்க ஓர் உபாயம் காட்டும் திருமால் இங்கு உடல் தளர கால்முட்டியை முறிக்கும் படிக்கட்டுகளில் ஏறி தன்னை தரிசனம் காண்பதையே பக்தரது பிரார்த்தனையாக வைத்திருக்கிறார். மெல்ல மெல்ல மேலேறி பரந்தாமனின் தரிசனம் காணும்போது படிகள் ஏறி வந்த களைப்பு பளிச்சென மறைவதாக பக்தர்கள் வியந்து கூறுகிறார்கள்.

0: கருவறையில் இரண்யனை தன் நகங்களாலேயே கேரி வாய்த்த மாதவன் கிழக்கு திருமக மண்டலமாக பத்மாசனத்தில் தரிசனம் தருகிறார். சிம்ம முகம், சிலிர்த்திருக்கும் பிடரிமயிர், கோரை பற்கள், கூரிய நகங்கள் என்று தோற்றம் கொண்டிருந்தாலும் பக்தனுக்கு அருள சாந்த முகத்தினராக யோக பீடத்தில் யோக கோலத்தில் ஆனந்த தரிசனம் அருள்கிறார் அண்ணல். திருமேனியை சாலக்கிராம மாலை அலங்கரிக்க மேல் நோக்கிய இரு திருக்கரங்களிலும் சங்கும் சக்கரவும் ஏந்திய திருக்கோலம் பூண்டிருக்கிறார். இறைவன் எடுத்த 10 அவதாரங்களும் அவர் மேல் ஆபரணமாக ஜொலிக்கின்றன. சூரியனும் சந்திரனும் இந்த நரசிம்மரின் திருவடியை பணிந்து நிற்கிறார்கள். அருகில் உள்ள சன்னதியில் தலநாயகியான அமிர்தவள்ளி தாயார் எழுந்தருளியுள்ளார். தாயார் உற்சவரும் அதே சன்னதியில் தரிசனம் அருள்கிறார். இங்கே தரிசனம் முடித்து படிகள் இறங்கி சற்று தொலைவிலுள்ள சின்னமலை படிகளில் ஏறலாம். இது ஹனுமத் பர்வதம் என்றழைக்கப்படுகிறது. முன்னொரு காலத்தில் கும்போதரன், காலகேயன் என்ற இரு அரக்கர்கள் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் எல்லையில்லா தொல்லை தந்து வந்தார்கள். அவர்களை வதம் செய்யுமாறு நரசிம்ம சுவாமியிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அதே சமயம் சிறிய திருவடியான அனுமனும் அவரை குறித்து கடுதவம் செய்து வந்தார். நரசிம்மர் தன் சங்கையும் சக்கரத்தையும் ஆயுதங்களாக அளித்து அரக்கர்களை அழிக்குமாறு அனுமனை பணித்தார். ஆஞ்சநேயர் அரக்கர்களோடு போரிட்டு வதம் செய்தார். அரக்கர்கள் மாண்டதும் நரசிம்மர் அனுமனுக்கு தரிசனம் தந்ததோடு அங்கேயே கலியுகம் முடியும் வரை தங்கி தன் தரிசனம் காணும் பேற்றை அவருக்கு அளித்தார். மேலும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கும் நன்மைகளை அருளும்படி ஆஞ்சநேயரை பணித்தார். அன்று முதல் அனுமனும் சின்னமலையில் மேற்கு நோக்கி அமர்ந்து பெரிய மலையை தரிசித்து வருகிறார். இங்குள்ள தக்காண்குளம் என்ற பிரம்ம தீர்த்தம் பல மருத்துவ குணங்கள் கொண்டதால் பக்தர்கள் இங்கு நீராடி பின்னர் அடுத்தடுத்து பெரிய மற்றும் சிறிய மலைகளில் ஏறுகிறார்கள். சென்னையிலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சோளிங்கபுரம்.
1: உடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.
2: ஏடுகுண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா ஆபதுமுக்கிலவாடா நாதரட்சகா கோவிந்தா கோவிந்தா.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: இயற்கையை ரசிக்கிறதுங்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுங்களா? அதென்ன இயற்கையை ரசிக்கிறது என்றால், இயற்கையை கண்டு மகிழ்கிற போது அது கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, அது வந்து மனதுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரும், இன்னொன்று ஒரு பாடத்தை கூட தரும். நான் அமெரிக்காவில் இந்த கலிஃபோர்னியாங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துக்கு போகிறபோது கோல்டன் கேட் அப்படின்னு ஒரு இடம் அது. நிறையா ஹாலிவுட் படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கோல்டன் கேட் வழியாக உள்ளே போனவுடனே அந்த மரங்களை காமிச்சிட்டே போகிறாங்க. அதில் ஒரு மரம் 1000 வருஷத்து பழமையான மரம். உதாரணமாக தஞ்சை பெரிய கோயில்

0: அன்னைக்கு அந்த மரம் நட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பழசு. இந்த மரத்தினுடைய ஒரு பகுதியை வெட்டி வச்சுருக்காங்க. அதில் என்ன ஆச்சரியம்னாங்க, அந்த மரம் வந்து 10க்கு மேலே அதனுடைய விட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பெருசு வச்சுக்கோங்க. இதில் வெட்டப்பட்ட பகுதியில் அந்த அறுத்து வச்சுருக்கிறாங்க, அது வளைய வளையமாக காணப்படுது. இந்த வளையத்தில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க தெரியுங்களா, ஒவ்வொன்றையும் ஆண்டு போட்டிருக்காங்க. இந்த முதல் வளையம் என்பது கொலம்பஸ் அமெரிக்காவுக்குள் வந்த ஆண்டு, இந்த ஏழாவது வளையம் என்பது ஜார்ஜ் வாஷிங்டன் இந்த பதவி ஏற்றுக்கொண்ட ஆண்டு, கடைசியாக ஒரு வளையத்தை காட்டுறாங்க, இது ஆப்ரஹாம் லிங்கன் சுடப்பட்ட ஆண்டு. ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன விஷயத்தை பார்த்த உடனே புத்தகத்தை படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்தை காட்டிலும் என்ன அபூர்வமாக இருந்தது என்று கேட்டால், ஒரு மரம் எத்தனை விஷயத்தை அது பார்த்துக்கிட்டு இருந்துருக்குங்க. அதான உண்மை. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு தடவை சொன்னார், அவருடைய தந்தையார், அவருக்கு 80 வயசு இருக்கும், அவர் கூட்டிகிட்டு ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போயிருக்காரு. அப்படி போகிறப்ப தந்தையார் வயசு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவர் கையை அவர் பிடிச்சிக்கிட்டார். அவர் என்னமோ நிறைய இவரை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த செவரை தொட்டுக்கிட்டே வந்திருக்கார் அவங்க அப்பா. அப்போ இவர் கேட்டாரா, ஏன்ப்பா நான் தான் கையை பிடிச்சிட்டு வரல, என்ன கீழே விழுந்துருவீங்களா, எதுக்கு செவரை தொட்டுக்கிட்டே வரீங்கன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, இல்லைப்பா இது வந்து ஆழ்வார்கள் தொட்ட செவராக இருக்கலாம் இல்லையா, அதனால் நான் வந்து தொட்டேன். ஏன் ராமானுஜர் கூட இது வழியாக நடந்து போயிருக்கலாம். சொன்ன உடனேயே அப்படியே மெய் சிலிர்ச்சி போகுது நமக்கு. என்ன என்று கேட்டால், ஒரு பொருள் என்பது வெறும் பொருள் அல்ல, அது காலம், அது அனுபவம், அதனுடைய படிமம். இது இன்னார் இந்த இடத்தில் இப்படி வந்தது, இந்த நாற்காலி இவர் உட்கார்ந்துருந்தது, இது இந்த பேனா இவர் பயன்படுத்தினது. இப்போ பாருங்கள், இத்தனை விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம்னு சொன்னால், ஒரு இடத்துக்கு போகிற போது வெறும் பார்வையால் பொழுதுபோக்கால் இவற்றை மட்டுமல்லாமல் அதை தாண்டி நினைவுகளை அப்படி பின்னோக்கி இழுக்கக்கூடிய தன்மை அந்த இடத்துக்கு உண்டுங்க. நீங்கள் பழைய படங்களெல்லாம் பார்க்கலாம், அந்த இடத்துக்கு போனோடனே அவனுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் வந்துடும். இன்னும் கூட அழகாக சொன்னால், எந்த ஊருக்கு போனாலும் எனக்கே அந்த மாதிரி ஒரு யோசனை உண்டு, இங்கே முன்னாடி வந்திருக்கமோ அப்படின்னு ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும். அது காரணம் என்ன, இதை நான் ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட கேட்டேன், அது என்னங்க அது ஏற்கனவே வந்த மாதிரியோ இல்லாட்டி இந்த செயல் ஏற்கனவே செஞ்ச மாதிரியோ கூட இருக்கே, அது என்ன காரணம் அப்படின்னா, அவர் சொன்னார், இல்லைங்க இது பற்றிய விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே படித்து ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் அப்போ தான் வருவீங்க, ஆனால் நீங்கள் வந்தது போன்ற உணர்வை உங்களுடைய மனம் உங்களுக்கு அந்த பிரேமையை ஏற்படுத்தும் அப்படின்னார். உண்மையாகவே இது நான் பல முறை அனுபவிச்சிருக்கேன், இதை செஞ்சிட்டமோ அப்படின்னு கூட நமக்கு தோணும், ஆனால் அது அப்போ தான் செய்வோம். காரணம் என்னென்னா, இதை பெற்றுக்கொண்ட மாதிரியான எண்ணத்தை நம்ம அனுபவிச்சிருப்போம். சில பேர் வந்து இந்த வாழ்ந்து முடித்த மாதிரியே முடிச்சிருவாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் லாட்டரி டிக்கெட் வாங்குவார், வாங்கிட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு மாதம் சந்தோஷமாக தெரிவார், ஏங்க இதான் விழுகலை இல்லை அப்புறம் ஏன் வாங்குறீங்கன்னு கேட்பேன் நான். அப்படி இல்லைங்க, இந்த ஒரு மாதம் நான் என்னென்ன மாறி இருப்பேன் தெரியுமா, உங்களுக்கு இந்த பணம் வந்தால் இந்த கட்டடத்தை வாங்குறது, அந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் கட்டுறது, அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு கார் நிப்பாட்டுறது, எல்லாம் யோசிச்சு வச்சுருப்பேன், விழுகாது, அதை பற்றி கவலை இல்லை, அடுத்த வட்டம் வாங்குவேன். என்னென்னா இந்த ஒரு மாதம் நான் பணக்காரனாகவே அலைவேன் அப்படின்னார். அப்போ பாருங்கள், வெளியில் இல்லைங்க இன்பம், உள்ளே வந்து அகம் இன்பமாக இருந்தால் அது அத்தனை விஷயத்தையும் உள்வாங்கிக்கிறேங்க. அதனால் இந்த மகிழ்ச்சி பொங்க சில விஷயத்தை பண்ணோம்னா பயணப்படுகிற போதோ மற்றத்தின் போதோ அந்த வற்றை பார்த்த உடனே நமக்கு ஏற்படுற இனிமே இருக்கு பாருங்க, அது படிமங்களாக நம்முடைய மனதில் தங்குங்க.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோ பூமத் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா, கோவை.
5: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
6: புதுசுதான்.
5: எப்படி வாங்கின?
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
5: அது எப்படி?
6: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
5: தங்க விலை ஏறனா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
5: அப்ப விலை குறைஞ்சா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
5: ஹே சூப்பர்.
6: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
5: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.

0: மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, மாலையின் தோள்களில் மெல்லச் சாயம் விணிய மேலையில் தங்க நிற கதிர்களை தூவியபடி சூரியன் விடை பெற்றுக் கொள்ள நாளெங்கும் ஓடிய மனங்களுக்கு சிற்சில இனிய நினைவுகளை பரிசளிக்க வருகிறது கோடை பண்பலையின் கதம்ப மலர்கள். மனதை வருடும் மெலடிகளோடும் மகிழ்ச்சியை தரும் பாடல்களோடும் பயணிக்கலாமா நேயர்களே? நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: நம்ம கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு மற்றும் மாலை 4 மணிக்கு வலம் வரும் வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில பங்கு பெறும் அத்துணை நேயர்களுக்கும் பரிசுகள் இருக்கு. வானவில் நிகழ்ச்சியில சிறந்த கருத்தினை பகிர்ந்து கொள்ளும் நேயர் ஒருவருக்கும், வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில சிறப்பாய் பதில் கூறும் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் உண்டு. பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பு வர சனிக்கிழமை வரைக்கும் தான். ஒரு நேயருக்கு ஒரு பரிசு மட்டும்தாங்க. பரிசு பெற அறிமுக அன்பர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த பரிசு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, வர 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற இருக்கிற கோடை பண்பலை 100.5 உதய விழா நிகழ்வு அப்ப தரப்படும். வாங்க கொண்டாடலாம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
6: பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.
7: தேச

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திறன் மேம்பாடு போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான புதிய வாய்ப்புகள் இந்த பயணத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின்

0: அப்போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார்.
1: எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள், எங்களுடைய துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து சிறப்பாக செய்வது, கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் வந்து செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான துறையாக இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை மேலும் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கட்டாயம் இந்த பட்ஜெட்ல வந்து இதுவரை இல்லாத சமூக நீதித்துறையில் இந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு மக்களுக்கான பட்ஜெட் உயர்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள்.
0: தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படுவதால் 600க்கும் மேற்பட்ட மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் குறையும் என்று வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சரிசெய்வதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் இடைவிடாது பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்று மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கூடலூர் நகர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் கடும் குளிர் நிலவுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வர மங்கலத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட ட்ரஸ்ட்லிங் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட நவீன பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பழங்குடியினருக்கான நடமாடும் சித்த மருத்துவ வாகன சேவையை ஆட்சியர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகரின் குடிநீர் விநியோக பாதையில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மாநகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. முதலமைச்சரின் மாநில இளையோர் விருதுக்கு வரும் 13 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலத்

0: சக்தி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் இறுதி அறிக்கைகளை விரைவாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த 17 பேருக்கு காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தைப்பேயின் ஜுன் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலான் பாட்டர் புல்கன்குவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேக்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: கோடை பண்பலையில் தொடர்கிறது கதம்ப மலர்கள்.

வானதியை பற்றி இத்தனை நேரம் உரையாடிய பிறகு அவளை பற்றி ஒரு வார்த்தை கூட அருள்மொழிவர்மன் பேசவில்லை, குறிப்பிடவில்லை, விசாரிக்கவில்லை என்பதை விளையாட்டாக குந்தவை தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனிடம் சுட்டிக்காட்டுகிறாள். அதற்கு அருள்மொழிவர்மன், அக்கா, வானதியை கவனித்து

0: உள்ள நீ இருக்கும்போது கவலை என்ன? சௌக்கியமா என்று நான் விசாரிப்பதுதான் என்ன?
1: ரொம்ப சரி, சற்று வாயை மூடிக்கொண்டிரு. வானதி, இங்கே வா, உன்னை இளவரசன் நன்றாய் பார்க்க வேண்டுமாம் என்றாள் குந்தவை.
0: வானதி அருகில் வந்தாள். இளவரசனை பார்த்தும் பாராமலும் நின்று கொண்டு,
1: அக்கா, எதற்காக கற்பனை செய்து கூறுகிறீர்கள்? தங்கள் தம்பி என்னை பார்க்க வரவில்லை. அவர் பார்வையெல்லாம் அதோ ஓடையில் இருக்கும் ஓடத்தின் மேலேயே இருக்கிறது. அவசரமாக திரும்பி போக வேண்டும் போல் இருக்கிறதே
0: என்று பட்டு போன்ற மிருதுவான குரலில் கூறினாள். ஓடத்தில் இருந்த பூங்குழலியை நினைத்து கொண்டு ஓடத்தை குறிப்பிட்டாள் போலும். இளவரசன் நகைத்து கொண்டே,
1: அக்கா, உன் தோழிக்கு பேசத் தெரிகிறதே. நம் குடும்பத்தைச் சேர்ந்த வாய் பேச முடியாத ஸ்திரீகளுடன் இவளும் அப்படி ஒரு ஸ்திரீயோ என்று பயந்து போனேன் என்றான்.
2: அக்கா, இவரை பார்த்தால் எனக்கு பேச வருகிறதில்லை. எனக்கே நான் வாய் பேச முடியாதவளாய் ஆய்விட்டேனோ என்ற பயம் உண்டாகிறது என்றாள் வானதி.
0: அது ரொம்ப நல்லது. கோடிக்கரையில் ஒருவன் இருக்கிறான், பூங்குழலியின் தமையன். அவன் மற்றவர்களிடம் ஒருவாறு தெத்தி தெத்தி பேசுகிறான். ஆனால் அவன் மனைவியை கண்டால் வாய் பேச முடியாமல் போய்விடுகிறது. அதனால் அவனை அவன் வீட்டார் வாய் பேச முடியாதவன் என்றே வைத்து விட்டார்கள் என்றான் இளவரசன்.
1: இந்த குடும்பாளூர் பெண் கொஞ்சம் அந்த மாதிரிதான். முன்னையெல்லாம் இவளை சற்று நேரம் பேசாமல் சும்மா இருக்கச் சொன்னால் இவளால் முடியவே முடியாது. பேச ஆரம்பித்தால் நிறுத்தவே மாட்டாள்.
3: நீ முதன் முதலில் இலங்கைக்கு போனாயே, அது முதல் இவளுடைய பேச்சு குறைந்துவிட்டது.
1: தனியாக தன்னந்தனியாக போய் உட்கார்ந்து கொண்டு எதையோ எண்ணிக்கொண்டிருக்கிறாள்.
3: அது போனால் போகட்டும். வானதி, அன்று இரவு தஞ்சை அரண்மனையில் நடந்ததையெல்லாம் இளவரசனுக்கு விவரமாகச் சொல்லு என்றாள் குந்தவை.
0: கொடும்பாளூர் இளவரசி உட்கார்ந்து கொண்டு சொல்லட்டும் அக்கா. இவள் இத்தனை நேரம் நிற்பதை பார்த்தால் இவளுடைய பெரிய தந்தை உருகிப்போய் விடுவார். தென் திசை சேனாதிபதி என்னை பார்க்கும் போதெல்லாம் இவளை பற்றி விசாரிப்பார். நீயோ இவளை பற்றி ஒன்றுமே சொல்லி அனுப்புவதில்லை. ஆகையால் நான் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் திண்டாடுவேன் என்றான் இளவரசன்.
1: வானர் குலத்து வீரரிடம் இவளை பற்றி விவரமாய் சொல்லி அனுப்பினேனே, அவர் ஒன்றும் உன்னிடம் சொல்லவில்லையா?
2: அவர் சொல்லித்தான் இருப்பார் அக்கா. இவர் காதில் ஒன்றும் விழுந்திராது. இவருக்கு எத்தனையோ ஞாபகம் என்றாள் வானதி.
0: அதுவும் உண்மைதான். உன்னுடைய ஓலையை பார்த்த பிறகு வேறு ஒன்றிலும் என் மனது செல்லவில்லை. இந்த ஜுரத்திற்கு பிறகு என் காது கூட கொஞ்சம் மந்தமாயிருக்கிறது.
3: உன் தோழியை உறக்க பேச சொல்லு என்றான் அருள்மொழிவர்மன்.
0: பிறகு வானதி தஞ்சை அரண்மனையில் குந்தவை துர்கை கோவிலுக்கு போன பிறகு தான் தனியே மேன்மாடத்தில் உலாவச் சென்றதையும் சக்கரவர்த்தியின் அபயக்குரல் கேட்டதையும் அந்த இடத்துக்குத்தான் சென்று கீழே எட்டி பார்த்ததையும் அங்கே தான் கண்ட காட்சியையும் கூறினாள். இடையிடையே வானதி இளவரசனின் முகத்தை ஏறிட்டு பார்க்க நேர்ந்தபோதெல்லாம் மெய்மறந்து நின்றுவிட்டாள். இளைய பிராட்டி அவளை ஒவ்வொரு தடவையும் தூண்டி பேசும்படி செய்வது அவசியமாயிருந்தது. எல்லாவற்றையும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த இளவரசன் கடைசியாக தமக்கையை நோக்கி, அக்கா, உன் தோழி முக்கியமான ஒரு சம்பவத்தை விட்டுவிட்டாள் போலிருக்கிறதே.
1: இவ்வளவையும் பார்த்து கேட்ட பிறகு இவள் மூர்ச்சை அடைந்திருக்க வேண்டுமே என்றான்.
0: குந்தவை சிரித்தாள். வானதி நாணத்துடன் தலைகுனிந்து நின்றாள். குந்தவை அவளை அன்பு ததும்பிய கண்களினால் பார்த்து,
1: வானதி, சற்று நேரம் ஓடைக்கரையோடு உலாவி விட்டு வா. இல்லாவிட்டாலும் நம் பரிவாரங்கள் இருக்கும் இடத்துக்கு போயிரு. அருள்மொழிவர்மன் இன்னும் சில நாள் இங்கேயேதான் இருப்பான். மறுபடியும் சந்திக்கலாம் என்றாள்.
2: ஆகட்டும் அக்கா, உலாவி விட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வானதி துள்ளி குதித்து சென்றாள்.
0: திடீரென்று அவ்வளவு குதூகலம் அவளுக்கு எப்படி ஏற்பட்டதோ தெரியாது. மலர்ந்த முகத்தோடும் விரிந்த கண்களோடும் அவள் போவதை பார்த்து கொண்டிருந்த அருள்மொழிவர்மன் அவள் மறைந்ததும் தமக்கையை நோக்கினான்.
4: அக்கா, தந்தையின் புலம்பலின் காரணம் எனக்கு தெரிகிறது. ஆனால் அவர் கண்ட காட்சியை பற்றி உன் கருத்து என்ன? அவர் முன்னால் காணப்பட்ட தோற்றம் என்னவா இருக்கக்கூடும்? தந்தையின் மனப்பிரமையை?
0: அப்படியானால் உன் தோழிக்கும் பிரமை எப்படி ஏற்பட்டிருக்கும்?
1: தந்தை கண்டதும் பிரமையல்ல, வானதி கண்டதும் மாயத்தோற்றமல்ல. தந்தை முன் நடந்தது நள்ளிரவு நாடகம். அதில் முக்கிய பாத்திரமாக நடித்தவள் பழுவூர் இளையராணி நந்தினி. அதை அப்போதே நான் ஊகித்து தெரிந்து கொண்டேன். வந்தியத்தேவரும் நீயும் சொன்ன விவரங்களுக்குப் பிறகு அது உறுதியாயிற்று.
0: அந்த நாடகத்துக்கு காரணம் என்ன? பழுவூர் ராணி எதற்காக அப்படி செய்ய வேணும் அக்கா?
1: நந்தினிக்கு தன் பிறப்பை குறித்து சந்தேகம் உண்டு. சக்கரவர்த்தி

0: தன்னை பார்த்து முன்னொரு தடவை நினைவிழந்ததை அவள் அறிவாள். அதற்கு பிறகு அவள் தந்தை முன்னால் வருவதே இல்லை. இப்படி ஒரு நாடகம் நடத்தினால் ஏதாவது உண்மை கண்டறியலாம் என்று செய்திருக்கிறாள். தெரிந்திருக்குமாக்கா? அதை நான் அறியேன். நந்தினியின் உள்ளத்தை அவளை படைத்த பிரம்மதேவனாலும் கண்டறிய முடியாது. பழுவேட்டரையர் அவளிடம் படும் பாட்டை நினைத்தால் எனக்கு பரிதாபமாயிருக்கிறது. தம்பி, சற்று முன் அழகை பற்றி பேசினோம் அல்லவா? பெண்களில் அழகி என்றால் நந்தினி. நந்தினிதான் அழகி. நாங்கள் எல்லாரும் அவள் கால் தூசி பெறமாட்டோம். நந்தினி முன்னால் எதிர்பட்ட புருஷர்களும் அவளுக்கு அக்கணமே அடிமையாகி விடுகிறார்கள். பழுவேட்டரையர், மதுராந்தகர், திருமலையப்பன், கந்தன்மாறன், கடைசியாக பார்த்திபேந்திரன். அவளுடைய அழகுக்கு பயந்து கொண்டு முதன் மந்திரி அனிருத்தர் அவள் பக்கத்திலேயே போவதில்லை. ஆதித்த கரிகாலன் அதனாலேயே தஞ்சைக்கு வருவதில்லை. தம்பி, நந்தினியின் சௌந்தரியத்துக்கு அஞ்சாமல் அவளிடம் தோற்றுப்போகாமல் மிஞ்சி வந்தவர் ஒரே ஒருவர்தான். வானர்குலத்து வீரரைத்தானே சொல்லுகிறாய்? ஆம், அவர்தான். அதனாலேயே அவரை காஞ்சிக்கு ஆதித்த கரிகாலனிடம் அனுப்பியிருக்கிறேன். எதற்காக? பழுவூர் ராணி கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு வரும்படி நம் தமையனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாள். அவர்களுடைய சந்திப்பை தடுப்பதற்காக அனுப்பியிருக்கிறேன். அப்படி சந்தித்தாலும் விபரீதம் ஏதும் நேராமல் பாதுகாப்பதற்கு அனுப்பியிருக்கிறேன். கரிகாலனுக்கு நந்தினி தம் தமக்கை என்று தெரியாது. நந்தினி நம் உறவை கண்டுகொண்டாளா என்பதையும் நான் அறியேன். அவள் நம் தமக்கை என்பது நிச்சயந்தானாக்கா? அதில் என்ன சந்தேகம் தம்பி? அதை நான் அறிந்ததிலிருந்து என்னுடைய மனத்தை அடியோடு மாற்றிக்கொண்டு விட்டேன். நாம் குழந்தைகளாயிருந்தபோது நந்தினியை நான் வெறுத்தேன், அவமதித்தேன். அவள் அழகைக் கண்டு பொறாமைப்பட்டேன். நீயும் கரிகாலனும் அவளோடு பேசவும் கூடாது என்று திட்டம் வகுத்தேன். அவள் பாண்டிய நாட்டுக்கு போன பிறகும் அவளிடம் நான் கொண்டிருந்த அசூயையும் விருப்பும் அப்படியே இருந்தன. பழுவூர் கிழாரை மனம் செய்து கொண்டு திரும்பி வந்த பிறகு எத்தனையோ தடவை அவளை பரிகசித்து அவமானப்படுத்தினேன். அதற்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறேன். எப்படி அக்கா? என்ன மாதிரி பிராயச்சித்தம்? அடுத்த தடவை அவளை சந்திக்கும்போது அவள் காலில் விழுந்து என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். அதற்காக என்ன தண்டனை விதித்தாலும் ஏற்றுக்கொள்வேன். அதை நான் தடுப்பேன். நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை. நீ யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த 7-14 உலகத்திலும் உனக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நீ பழுவோர் இளையராணி நந்தினியை பார்த்து அசூயைப்படவில்லை. அவள்தான் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டாள். அவள்தான் உன்னை வெறுத்தாள். தம்பி, இலங்கையில் பைத்தியக்காரியைப் போல தெரியும் நம் பெரியம்மாவை நினைத்து நீ நெஞ்சம் குமுறுவதாகச் சொன்னாய். அரண்மனையில் சகல சுகபோகங்களுடன் வாழ்ந்திருக்க வேண்டிய நந்தினி எப்படியெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாள் என்பதை நினைக்கும்போது என் இதயம் பிளந்து போகும் போல இருக்கிறது. யாரோ எப்பொழுதோ செய்த தவறுகளின் காரணமாக எனக்கு முன் பிறந்த தமக்கை இந்த கிழவர் பழுவேட்டரையரை மணக்க நேரிட்டு விட்டது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வானதி சூதுவாத அறியாத பெண்தான். ஆனாலும் பூங்குழலிக்கு இருக்கிற சூட்டிக்கைத்தனம் கொடும்பாளூர் கோமகளிடம் இல்லாததை கவனிச்சுக்கிட்டு வரும். நந்தி மண்டபத்தில் வந்தியத்தேவனை எதிர்பார்த்திருந்த அருள்மொழிவர்மர் எடுத்ததுக்கெல்லாம் மூர்ச்சை போட்டு விழற பெண் வந்திருப்பதை பார்த்து ஏமாற்றம் அடைகிறார். இலங்கையின் தங்க சிம்மாசனத்தை தன் தம்பி வேணாம்னு தள்ளினதில் குந்தவைக்கு ஏமாற்றம். அதை சொல்லி காட்டினதும் உரையாடலின் போக்கு மாறிடுது. நந்தினி இலங்கையில் பிச்சி போல திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரியன்னை, சுந்தர சோழரின் வேதனை, தற்போதைய நிலைமையில் தங்களின் கடமை, இதையெல்லாம் குறித்து விவாதிக்கிறாங்க. இடையில் மகாவீரரான இழுத்துப்பட்ட சிறிய வேளாரின் மகள் வானதியிடம் ஒரு வார்த்தை பேசாததை குறிப்பிட்டு குற்றம் சாட்டுறா குந்தவை. கூப்பிட்டதும் அருகில் வந்த அந்த பெண்ணு மிருதுவான குரலில், தங்கள் தம்பி என்னை பார்க்க விரும்பவில்லை. அவர் பார்வையெல்லாம் அதோ ஓடையில் இருக்கும் ஓடத்தின் மேலேயே இருக்கிறது. அவசரமாக திரும்பி போக வேண்டும் போல இருக்கிறதுன்னு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நாசுக்கா சொன்னதை கேட்டோம். சத்தியம் தர்மம் ஆகிய ரெண்டு பெண்களை காதலிக்கிற காரணத்தால் மற்ற பெண்களை பற்றி

எதுவுமே தெரியாதவர் அருள்மொழிவர்மர்னு தப்பு கணக்கு போட்டுடக்கூடாது. அழகு என்கிற விஷயத்தில் குந்தவைக்கும் நந்தினிக்கும் இளம் வயதில் போட்டி இருந்திருக்கலாம். ஆனால் செல்வாக்கு என்கிற அம்சத்தை பொறுத்தவரை நந்தினிக்கு குந்தவை மேலே இருக்கிற பொறாமையை பற்றி அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னதை கேட்டோம். காது மந்தம் பற்றின குறிப்பு, காது மூக்கு தொண்டை இந்த மூணும் யூஸ்டேஷியன் என்கிற குழாய் மூலமாக இணைக்கப்பட்டிருப்பதால் கடும் காய்ச்சலின் போது ஏற்படுற வீக்கம் இந்த வழியை அடைச்சிடும். இதனால் காற்றின் அழுத்தம் பாதிக்கப்பட்டு அடைப்பு உணர்வு ஏற்படுது. செவிப்பறைக்கு பின்னால் பாய்மம் என்கிற நெகிழ்ச்சி பொருள் தேங்கிடுது. காது மந்தமாவதற்கு இந்த அடைப்பு தான் காரணம். காது அழுத்தம் சமநிலைக்கு வந்துட்டா கேட்கும் திறன் சீராயிடும். நல்லது. உடல் நலம், குறிப்பாக கேட்கும் திறன் சீரான பிறகு அருள்மொழிவர்மரின் செயற்பாடுகளில் ஈழத்தில் கண்ட முடுக்கத்தை காணப்போகிறோம்னு தோணுது இல்லையா?

0: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: வீட்டுல கிராக்கா லீக்கா
4: தங்க நகையா சேமிச்சேன்.
5: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
5: தங்க விலையா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
5: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
5: ஹே சூப்பர்.
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
5: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
6: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: ஒலிக்குவிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன் வீணா வீரபத்ரன்.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே. ஆசையாய் ஒரு பாடல் கேட்கும் நேரம், பிடித்த பாடல்களை மீண்டும் மீண்டும் கேட்கணும்னு தோணும். அந்த பாடலை இப்போ நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 94 86 28 24 24 என்ற கட்சி எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை தாங்க. அதுக்காகவே காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. உங்கள் பாடலும் கேட்கணும், வளம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றையெல்லாம் நீங்கள் அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் நிகழ்ச்சியில் வளம் வரும். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நிகழ்ச்சியில் யாருடைய பாடல் முதலாவது பாடலா வருது அப்படின்னு கேட்கலாமா?
1: பலருக்கு இனிமையான இரவு வணக்கம் கூறிய நிகழ்ச்சியோட இணையம் நான் உங்கள் அன்பான தூரத்து சொந்தம் மயிலாடுதுறையிலேருந்து கார்த்தி பேசுகிறேன். எனக்கு கண்ணு பட போகுதா என் படத்துலேருந்து கண்ணோரமாய் கதை பேசு அந்த பாடல் கொடுங்க, நன்றி.
0: இதோ உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலையில்.

0: நேரம் இரவு 7:07. நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு, அடுத்த பாடல் யாருக்காக?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மருவத்தூர் கிராமத்திலிருந்து அழகனாச்சியார் பேசுகிறேன். எனக்கு ஜீன்ஸ் திரைப்படத்தில் இருந்து அன்பே அன்பே கொல்லாதே என்ற பாடலை ஒலிபரப்புமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: உங்களுடைய விருப்ப பாடல்?

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரின் டெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய

கண்காட்சியின் 24வது பதிப்பு.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தென்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி 7 ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டுப்பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
3: அடிடன்.

0: நேரம் இரவு 7:16. விருப்ப பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது?
1: திருப்பூர் கோல்டன் ஆர்ல இருந்து மாரியப்பன் பேசுறேன். மின்சாரகண்ணா படத்திலிருந்து உன் பேர் சொல்ல ஆசைதான். நன்றி, வணக்கம்.
0: இதோ பாடல்

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: ரோஷன் ஸ்டூடண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
5: எக் பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2,00,000 करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற July 11 and 12 சென்னை நீலாங்கரை ஆர்கி கன்வென்ஷன் ஹாலில் 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 ஆண்டை கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
2: கோடை பன்மலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா,
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: இசையோடு இணைந்திருக்கின்றோம். கோடை பான்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நேரம் 7:25. அடுத்த பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது?
1: கொடைக்கானல் பண்பலை 100.5 இனிய இரவு வணக்கம். எனக்கு ராமநாதபுரம் மாவட்டம் சேரவேலூர்ந்து பேசுகிறேன். பெயர் வெள்ளச்சாமி. மறுமலர்ச்சி படத்திலிருந்து நன்றி சொல்ல உனக்கு பாடலை போடுங்கள். நன்றி.
0: இது உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலையில்.

0: நிகழ்ச்சியின் முகவரி நம் கேடை பண்பில்லை நுறுப்புள்ளி ஐந்திலது சொந்தபந்தம். இன்றைய சொந்தபந்தம் நிகழ்ச்சிக்கு நம்ம நிலையத்தை தேடி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் இப்போ நம்ம சில சகோதரிகளை சந்திக்க போகிறோம். அவங்க உள்ளே வரும்போதே அம்மா தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி கையெல்லாம் கட்டிட்டு வரமாட்டேன்லாம் சொன்னாங்க. அவங்கள தான் இப்போ முதல்ல நம்ம கேள்வி கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: வணக்கங்கம்மா, என் பேர் விஜயசாலினி. தேனி மாவட்டத்துலேருந்து சின்ன ஓலாரத்துலேருந்து வந்திருக்கோம்.
0: நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா?
1: டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர் வேறு தான் பார்க்குறோம்.
0: பார்த்துட்ருக்கீங்க. எத்தனை ஆண்டுகளாக இந்த பணியில் இருக்கீங்க?
1: இப்போ நான் ஒரு 3 வருஷமாக தான் போயிட்டுருக்கேன்.
0: 3 வருஷமாக போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த பணிக்கு போனதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்க?
1: நம்ம வீட்டிலே இருந்தால் ஏதாச்சும் ஒரு மைண்டில் ஏதாச்சும் ஒரு யோசித்தே இருப்போம். வெளியில் போயிட்டால் நம்ம 4 மக்களோட பேசுகிறோம், பழகிறோம். அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடுறோம். வீட்லேயுமே நம்ம நல்லா பார்த்துக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. பிள்ளை குழந்தைகளுமே அம்மா வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுகளும் அது வேலையை பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருக்குதுங்க.
0: அதனால் பணிக்கு போகிறது உங்களுக்கு வந்து ஒரு
1: மகிழ்ச்சியாக இருக்குது
0: அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: உங்களை சுற்றி இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் வந்து இந்த பணியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் உங்களை பார்க்கும்போது இவங்க வந்தால் இதை செய்ய அதை செய்யின்னு சொல்லுவாங்க, இந்த சுத்தமாக வையின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பயப்படுவாங்களா? இல்லை உங்ககிட்ட எப்படி அவங்களோட அணுகுமுறை உங்ககிட்ட எப்படி இருக்கும்?
1: நான் அவங்க தென்னை மட்டையெல்லாம் வெட்டி போடும்போதே சொல்லுவேன், பக்கத்தில் அத்தை அப்படிலாம் இருப்பாங்களே கவுத்து போடுங்க அத்தை அப்படின்னு சொல்லுவேன். அத்தே வந்துட்டு அத்தே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க.
0: வேற என்னெல்லாம் வந்து இப்படிலாம் சொல்லுவீங்க? இப்போ தென்னை மட்டையை கவுத்து போடுங்கன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி வீட்டை சுற்றி இருக்க பொருள்களில் எதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்?
1: உரல்ல கண்டிப்பாக பார்ப்போயா, இந்த தண்ணி வாசல் தொளிக்கிற தண்ணி கூட அதில் போய் தேங்கும். அதெல்லாம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கவுத்தி விட சொல்லுவோம். இல்லாட்டி ஏதாச்சும் தேங்காய் நார் தண்ணி உரியிற பொருள் எடுத்து உள்ளே போட்டுக்க சொல்லிக்குவோம். வீடை சுற்றி வேஸ்ட்டு டப்பா இதெல்லாம் இருந்தால் சாக்கில் அள்ளி வைங்க அப்படின்னு சொல்லுவோம்.
0: இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு.
1: ஆமாங்க,
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பாத்தீங்களா, நான் பேச மாட்டேன்னு கையை கட்டிட்டு நின்னீங்க, ஆனா உங்களோட பணியை பத்தி கேட்ட உடனே அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல பேசுறீங்க. இதுதான் நீங்க செய்யற அந்த பணிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மார்த்தமான ஒரு உணர்வுன்னு நான் நம்புறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை
1: சந்திச்சதுக்கு.
0: ஒரு சின்ன குழந்தை மாதிரி கண்ணெல்லாம் சுமிட்டிட்டு அழகா ஒருத்தவங்க நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம், என் பேர் பாண்டியம்மா. தேனி மாவட்டம் சின்ன ஓலாரத்துல இருந்து வந்திருக்கேன்.
0: நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
2: நான் டெங்கு கொசு பணியாளர்.
0: எல்லாரும் ஒரே இதில் தான் இருக்கீங்க. எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இருக்கீங்க?
2: நான் ஒரு 7 வருஷமாக போய்க்கிருக்கேன்.
0: 7 ஆண்டுகளாக இருக்கீங்க. இப்போ பொதுவாக இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் மருத்துவமனைக்கு வர்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி வர்றவங்க கிட்ட நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறீங்க? அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம்
2: நாங்கள் முன்னாடி அந்த இந்த வேலையாக போகும்போது நாங்கள் சொல்லுவோம், தண்ணிகளை சுத்தமாக வச்சுக்கோங்க, இதை தான் க்ளீன் பண்ணுங்க, டப்பா அதெல்லாம் பிறக்கி வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அது ஒவ்வொருத்தவங்க கேட்க மாட்டாங்க. இந்த காய்ச்சல் வந்த பிறகு அவங்க தன்னால் புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த இடத்துல நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இதை முன்னாடியே நாங்கள் சொல்கிறது கேட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துருந்தீங்கன்னா இந்த காய்ச்சல் வராமல் இருந்துக்கல. இப்போ அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிடுவாங்க, அவங்க நாங்கள் சொன்னது கரெக்டு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க.
0: அவங்க அந்த பட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு.
2: ஆமாம், நாங்கள் சொல்லும் போதுனா அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டு எங்களை சண்டை ஓடுவாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா தன்னால் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க.
0: நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து சந்திச்சிருக்கீங்க?
2: நிறைய சந்திச்சிருக்கோம்.
0: வாங்கியிருப்பீங்க போல.
2: ஆமாம், அது நிறைய இருக்குது. ஆனால் அது எப்படி அது வெளியில் சொல்கிறதுனா அது சங்கடமாக இருக்கு. சண்டை ஓடுவோம், அந்த மாதிரிலாம் பேசுவோம். ஃபஸ்ட்டு போகும்போது சண்டை ஓடுவோம், அடுத்து போகும்போது ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க, அடுத்து சொல்கிறத கேட்டுக்கிடுவாங்க, அப்படியெல்லாம் நிறைய ஓடும்.
0: இந்த மாதிரி ஒரு உங்களோட அந்த வெள்ளத்தித்தனமான ஒரு பேச்சு கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே யாரும் உங்ககிட்ட சண்டை போட மாட்டாங்க.
2: சண்டை போடக்கூடாது, கிளீனாக வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. காய்ச்சல் வந்தால் பிள்ளைகளோ இந்த காய்ச்சல் வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாகுது. அதனால நம்ம முன்னக்கூடியே சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் நாங்கள் சொல்றத கேட்டு கரெக்டாக அவங்க வேலை பார்த்தாங்கன்னா நல்லா நோய் வராது.
0: வருமுன் காப்போம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. நன்றிம்மா, உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. அடுத்து நம்ம பக்கத்தில் இன்னொரு அம்மா அமர்ந்துருக்கிறாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: பிரியா கனிசேரமெட்டி, தேனி மாவட்டம் சின்னம்னு ஒன்றியம் கனிசேரமெட்டி.
0: நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா?
3: மக்களை தேனி மருத்துவத்தில் வேலை பார்க்குறேன்.

0: நீங்கள் உங்களோட பணி என்ன மாதிரியெல்லாம் மக்களை போய் சேரும்?
1: மாத்திரை பிரஷர் சுகர் மாத்திரை குழப்பி கொடுப்போம், எல்லா மாத்திரையும் கொடுப்போம், வீடோட போய் பிரஷர் சுகர் பார்ப்போம். அதேமாதிரி
0: இந்த மாதிரி பண்ணுறீங்க. இப்போ எத்தனை வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ப்ரெஷர் சுகர் இது எல்லாத்தையுமே செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுவீங்க?
1: 18 வயசுக்கு மேலே.
0: 18 வயசுக்கு மேலேயே? ஏமா, முதல்ல வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் ஏன் 18 வயசுலேருந்தே சொல்கிறீங்க?
1: இப்போ எல்லாத்துக்கும் இதில் ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது, அதனால 18 வயசுக்கு மேலே.
0: அப்போ எல்லாருமே வந்து கம்பல்சரி பார்க்கணும் அப்படின்றது உங்களோட இதாக இருக்குது. இப்போது மருத்துவரோட அந்த அனுமதியே இல்லாமல் அவங்களோட இது இல்லாமல் மருந்துகள் வாங்கி சாப்பிட்றாங்க, அதனால் நிறைய பின் விளைவுகள்லாம் ஏற்படுது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: ஒரு மாதத்துக்கு அவங்கள்ட்ட அரசு ஆஸ்பத்திரி போக சொல்லுவோம், 2 மாதத்துக்கு நாங்கள் போய் கொடுப்போம், செக் பண்ணி தான் கொடுப்போம்.
0: சரிம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்கள்.
2: குடும்ப சாங், எந்த சாங் போட்டாலும் பரவாயில்ல.
0: நன்றிம்மா.
1: நன்றி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
5: நமது கோடை பண்பலை 100.5 நாளை வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மனதோடு ராகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோடு பயணிக்க இருக்கிறது. 9 வானவில், 10 கவிதையும் கானமும், 11 ஒரே நபரின் பாடல்களோடு பாட்டு பட்டாளம், பகல் 12 மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி என்ற விளையாட்டோடு, 2:15 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் அகிலா அவர்கள், 3 உயிரெழுத்து நாமக்கல் மாவட்டம் திருப்பதி அவர்களின் தெருவில், 4 வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம், 7 நேயர்களின் ஆசை பாடல்களோடு ஆசையில் ஒரு குக்கு, 8 வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது, 9 கொடை தென்றல், 10 கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5. இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
6: நேரம் 7:41. இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது, கேட்டு விடலாமா?
7: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் தேவி, திண்டுக்கல்ல இருந்து. எனக்கு பிடித்த பாடல் ஆசை படத்திலிருந்து மீனம்மா. நன்றி.
6: இதோ உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலையில்.

0: இசையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கோடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நேரம் 7:47. நேயர்களே, இன்று 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். இனிவரும் பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது?
1: கோடை பன்மலை சொந்தங்களுக்கு வணக்கம். சிவகங்கை மாவட்டம் பாகநேரி எம்கேஎன்எல்லேருந்து கார்த்திக் செல்வி பேசுகிறேன். படம் பேர் ஜோடி. படத்திலிருந்து ஒரு பொய்யாவது சொல்லுங்கிற பாடல் போடுங்க. இந்த பாடல் வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன் பேர் குமரன். நன்றி.

0: அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800420111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498345350.
1: இதுவரை ஆசை கானங்களை காற்றலில் தந்து எனது நிறைவுக்கு வருகிறது. கோடை பன்மலை 100.5 ஆசையில் உர்க்குக்கு மீண்டும் வலம் வரும் நாளை இரவு 7 மணிக்கு விடைபெறுகிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றடைந்தார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்த உள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு தொடர்வதாகவும் இதனை களைய தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றம் என்ற பெயரில் தமிழக அரசு ஏமாற்றத்தை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. தொடரும் மின்வெட்டால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை பார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்தரையன் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இவ்வழக்கின்

விசாரணை அதிகாரி முன் இருவரும் காலை மாலை என இருவேளையும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று இந்த உத்தரவில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன்

தர வரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பபர்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ டவாட்டாவை வென்றார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெற உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

இனிய இரவு வணக்கம் மாணவ கண்மணிகளே. டேஜாவோ அப்படின்ற ஒரு பிரெஞ்சு வார்த்தை இப்போலாம் நமக்கு ரொம்ப பரிச்சயமானதாகத்தான் இருக்குது. சில பாடல்கள் கூட அந்த வார்த்தையை நம்ம கேட்குறோம். அந்த வார்த்தையை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பேசலாமா? டேஜாவோ அப்படின்னா இப்போ நடக்கிற விஷயம் நமக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி, இல்லைனா இப்போ சந்திக்கிற ஒருத்தரை நம்ம முன்னாடியே சந்தித்த மாதிரி இருக்கிறது தான். இந்த வார்த்தை நம்மளோட சக்ஸஸ்க்கு எப்படி உதவி செய்யும் அப்படின்ற ஒரு குட்டி டெக்னிக்கை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராமில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸில் எவ்வளோதான் பயிற்சி எடுத்திருந்தாலும் ஸ்டேஜ்லேயும் போய் ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணுவோம். இந்த மாதிரி ரிஹர்சல் பண்ணுறப்ப நமக்கு முன்னாடியே ஒரு ஐடியா கிடச்சிரும். நம்ம எங்கே நிற்கணும், எவ்வளோ தூரம் நகர்ந்து போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா நமக்கு முன்னாடியே கிடச்சிரும். இந்த மாதிரி தான் பெரிய பெரிய பிளேயர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருமே முன்னாடியே பயிற்சி எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா சக்ஸஸ் அப்படின்ற ஒன்றுக்கு நம்ம பிரெயின் ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நோக்கியே நாமளும் ட்ராவல் பண்ணுவோம். சக்ஸஸ் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். அதனால் ட்ரெயின் யுவர் பிரெயின் ஃபார் த சக்ஸஸ் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு டேஜாவோ அப்படின்ற வார்த்தையும் நம்ம மனசில் வச்சுக்கலாமா? இன்னைக்கு நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது ஆனா அவனா சிக்கு புக்கு என்ற இரண்டு விளையாட்டுகளோடு. ஆனா அவனா ரொம்ப எளிமையான விளையாட்டு தான். நான் ஒரு எழுத்து சொல்லிடுவேன், அந்த எழுத்து தான் நீங்கள் வந்து குறிப்பாக வச்சுக்கணும். நான் கேட்குற கேள்விக்கு எல்லாமே அந்த எழுத்தை முதல் எழுத்தாக வச்சுக்கிட்டு பதில் சொல்லணும். அடுத்து சிக்கு புக்கு.

நீங்கள் ஒரு கேள்வி, நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கான பதிலை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கேள்வியை வந்து நான் அடுத்த கேள்வி கேட்குறப்ப முதல் கேள்விக்கும் இரண்டாவது கேள்விக்குமான பதிலை சேர்த்து சொல்லுங்கள். இதான் ரொம்ப எளிமையான விளையாட்டு தான், விளையாடுறதுக்கெலாம் தயாராக இருக்கிறீங்களா? நிகழ்ச்சியோட மாணவர்கள் இணைய 24 24 24 என்ற எண்ணில் அறிமுகங்களும், மற்ற மாணவர்கள் 24 24 29 என்ற எண்ணிலும் வாங்க. முன் இணைப்புக்கு 0 4 5 4 2 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க இருக்கிறேன் வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் மாணவ கண்மணியை சந்தித்து விடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கபிலன். கபிலன், சரியா சொல்லிட்டேனா? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? எங்க இருந்துமா? மணமேடு. எங்க இருக்கு மணமேடு? எந்த மாவட்டத்துல இருக்கு? சரி, உங்க அலைபேசியில கொஞ்சம் தொந்தரவு இருக்கு. நீங்க வெளியில வரீங்களா? சரி, சொல்லுங்க, எந்த வகுப்பு படிக்கிறீங்க கபிலன்?

0: எட்டாம் வகுப்பு படிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் பாதி பாதியாக தான் எங்களுக்கு கேட்குது. என்ன செய்யலாம்? இன்னைக்கு என்னம்மா? இப்போ கேட்குது, கொஞ்சம் இடையில இடையில அப்படியே விட்டு விட்டு கேட்குது. சரி, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கெலாம் போனீங்களா? போனீங்க. ஆ, என்ன படிச்சிங்க இன்னைக்கு? என்ன சப்ஜெக்ட்லாம் படிச்சிங்க?
1: இங்கிலீஷ்
0: படிச்சேன்.
1: தமிழ்.
0: தமிழில் என்ன படிச்சிங்க இன்னைக்கு? என்ன மாதிரியான எதுவும் பாடல் எதுவும் சொல்ல முடியுமா? உங்களை ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லுங்களேன், கேட்கலாம்.
1: புரியல.
0: ஒரு திருக்குறள் சொல்லலாமா? கபிலன்,
1: ஹலோ.
0: சரி கபிலன், உங்களுடைய இணைப்பு வந்து சரியாக எங்களுக்கு கேட்கல, இருந்தாலும் நீங்கள் முயற்சி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. என்னம்மா?
1: ஹலோ.
0: உங்கள் இணைப்பில் வந்து ரொம்ப இடையூறுகள் இருக்குமா? நம்ம இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றிம்மா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம்.
5: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
6: வாழ்த்து தென்றல்,
7: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
8: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
6: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்.
7: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
8: ஞாயிற்றுக்கிழமை
7: பிற்பகல் 2:30
8: உதய விழா கொண்டாட்டம்
5: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
7: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
6: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
8: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
7: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
8: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
7: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
5: அடிடன்

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற ஜூலை 11 மற்றும் 12 தேதி சென்னை நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் ஹாலில் 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
3: கோடை பண்பலையின் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சந்தித்து விடலாம் மாணவ கண்மணியை. வாங்க, வணக்கம்.
4: வணக்கம.
3: வணக்கம், யார் பேசுறீங்க அம்மா?
4: ஹனீஷ்.
3: ஹனீஷ், எங்க இருந்து பேசுறீங்க? நாமக்கல்ல இருந்து. எங்க இருந்து, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என்ன ஊர்மா? கொசவம்பட்டி. எந்த வகுப்பு படிக்கிறீங்க ஹனீஷ்?
4: 9 வகுப்பு.
3: 9 வகுப்பு, சரியா? என்ன பயமா இருக்காப்ல? ஒன்றும் இல்லை இல்லை இல்லை ஹனீஷ், பயமா நம்ம சும்மா ஜாலியாக பேசலாம், சரியா? சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான் சாப்பிடணுமா? சரி, தொடர்ச்சியாக வானொலியெல்லாம் கேட்டுகிட்டே
4: இருப்பீங்களா?
3: கிடைக்கலையா? இன்னும் கிடைச்சிருச்சா? நாளைக்கு போய் ஸ்கூலில் சொல்லிடணும்ல. நாளைக்கு போய் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேலாம் சொல்லுவீங்கள, இங்கே பாரு நான் இதுக்கு ரேடியோவில் பேசினேன் அப்படி சொல்லிட்டு.
4: ஆமாம்.
3: சொல்லுவீங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு பதில் வார்த்தை தான் பதிலாக, இல்லை நிறைய பேசுவீங்களா நண்பர்களோடையெல்லாம் இருக்கிறப்ப? ஆமாம், இப்போ நம்ம கம்மியாக பேசுகிறோம்
4: இல்லை.
3: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து கா, சரியா? ஆனாவனா நம்ம விளையாடலாம். உங்களுக்கான எழுத்து கா, நெடில் கா, சரியாம்மா? சரி, ஒரு பறவையோட பேர் சொல்லுங்க பார்க்கலாம். கால என்னம்மா? காகம் இல்லையா? சரி, இப்போ எழுதுறதுக்கெல்லாம் பயன்படும் இல்லையா, நம்ம வச்சு பேனாலாம் வச்சு எழுதுவோம்ல.
4: என்ன,
3: எதில் எழுதுவோம்? எதுமா? பென்சிலா? இல்லைம்மா, கா தான் உங்களுடைய குறிப்பு எழுத்து. இப்போ நீங்கள் எழுதுவீங்க பென்சிலை, எதில் எதில் எழுதுவீங்க பென்சிலை வச்சு?
4: கையில.
3: கையிலமா? சரி, நான் சொல்ற எழுத்து வந்து கா, நெடில் கா இல்லையா? எதுல எழுதுவீங்க? கையில பென்சில வச்சு எதுல எழுதுவோம்? போர்டில் எழுதுவோமா? அனீஷ்,
4: காகிதம்
3: பார்த்தீங்களா? சரி, அடுத்த கேள்வி, கேட்க உதவுவது எது? காது. சரி, சமைக்க பயன்படுவது எது? சமைப்போம்ல வீட்டில் காலையில், எதை வச்சு நீங்கள் என்னெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவீங்க? என்னெல்லாம் வச்சு அம்மா சமைச்சு கொடுப்பாங்க? அனீஸ், பொரியல்லாம் எதில் பண்ணுவாங்க? காய். சரி, நம்ம சுவாசிப்பது எது? எதை நம்ம காற்று இல்லையா? சூப்பராக விளாண்டிங்க அனீஷ். அடுத்த டைம் பயமே இல்லாமல் இன்னும் ஜாலியாக விளையாடுவோம்ல. சரிம்மா, நன்றிம்மா உங்களுக்கான ஒரு பாடல்.

0: இசைத்துக் கொண்டிருக்கிறது கொடை பண்பலையின் இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியோடு இணையவிருக்கும் அடுத்த மாணவ செல்லத்தை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் ராஜா அண்ணாமலை நகரில் இருந்து அன்புமணி பேசுறேன்.
0: ஆமா, எல்லாத்துக்கும் இப்படி கேப் விட்டு தான் சொல்றதா அன்புமணி, இல்ல பொதுவாவே அப்படிதானா?
1: பொதுவா அக்கா.
0: சொல்லுங்க.
1: கோடை பண்பலை கேட்கறீங்க?
0: சொல்லுங்க, கேட்டுருவோம்.
1: பூஜைக்குத்தான் பூக்கள் மலருது, என் பூவான மனதில் பூத்து கொள்ளுங்குது, பிரிவில் ஒன்று சேர்ந்தால் மாலையாகு, இந்த உன்னார் சோலையாகுது, கேட்பதற்கு காணம் இனித்தான் கோடை பண்பல் மனித வாழ் துணை போன்ற.
0: கொஞ்சம் இடையில வந்து லைன் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. நீங்க சொன்னது கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு கேட்கல, இருந்தாலும் ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு நானே ஒரு கை தட்டிடுறேன்.
1: சரிக்கா,
0: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நிறைய எழுதுங்க, நிறைய வாசிங்க அன்புமணி. உங்களை அடுத்த இடத்துக்கு வந்து அந்த வாசிப்பு தான் கூட்டிட்டு போகும். உங்களுக்கான விளையாட்டு சிக்கு புக் இல்லாமா? சரி, சிவப்பு நிறத்துல ஒரு காய் சொல்லுங்க.
1: ஆப்பிள்.
0: ஆப்பிள் காய், அது பழம் இல்லையா?
1: ஆப்பிள் பழம்.
0: சரி பரவாயில்ல, நான் வச்சுக்கிறேன் பழம். ஆப்பிள் ஏன் கை ரெடி? ஓகே சொல்லிக்கலாம். சரி, மஞ்சள் நிறத்துல ஒரு பழம் சொல்லுங்க.
1: ஆப்பிள். மாம்பழம்.
0: சரி, வெள்ளை நிறத்துல ஒரு பூ.
1: ஆப்பிள். மாம்பழம். மல்லிகை.
0: சூப்பர். சரி, பூக்களை மொத்தமா சேர்த்தா என்னன்னு சொல்லுவோம்?
1: ஆப்பிள். மாம்பழம். மல்லிகை. ஒன்று சேர்ந்தால்.
0: ஒன்று சேர்ந்தால் என்னன்னு சொல்லுவோம்? பூவை எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கட்டினா என்னன்னு
1: சொல்லுவோம்?
0: பூவெல்லாம் சேர்த்து கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரோஜா இந்த மாதிரி பூ எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து கட்டி நீங்க யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அதை என்னன்னு சொல்லுவீங்க? இரண்டு பதில் சொல்லலாம். பூக்கள் வந்து சேர்ந்தால் இரண்டு பதில் சொல்லலாம்.
1: மாம்பழம்.
0: பூக்கள் ஒன்று சேர்ந்தால் என்ன? அது பூங்கொத்து சொல்லலாமா?
1: மாலை.
0: மாலை சொல்லலாம் இல்லையா? சரி, நிறைவான கேள்வி. நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க?
1: மாம்பழம். மல்லிகை. மாலை. சிவகங்கை மாவட்டம்.
0: சிவகங்கை மாவட்டம். சரி, அன்புமணி சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பேசுனீங்க, அதில் ஒரு நல்ல பாடல் கொடுத்துடலாமா? நன்றிமா.
1: நன்றி, வணக்கம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நமது கோடை பண்பலை 100.5 நாளை வலம்பெறும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோடு பயணிக்க இருக்கிறது. 9 மணிக்கு வானவில், 10 மணிக்கு கவிதையும் கானமும், 11 மணிக்கு ஒரே நபரின் பாடல்களோடு பாட்டு பட்டாளம், பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், கண்டுபிடி கண்டுபிடி என்ற விளையாட்டோடு, 2:15 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் அகிலா அவர்கள், 3 மணிக்கு உயிரெழுத்து நாமக்கல் மாவட்டம் திருப்பதி அவர்களின் தெருவில்,

0: மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம். 7 மணிக்கு நேயர்களின் ஆசை பாடல்களோடு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது. 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5. இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: நேரம் 8:41. இது கோடை பண்பலையின் இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியோடு இணைவிருக்கும் மாணவ செல்லத்தை சந்தித்து விடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
4: திருநகர் மாவட்டம் சிவகாசியிலிருந்து கைலாஷ்.
3: கைலாஷ்,
4: கைலாஷ்,
3: சிவகங்கையிலிருந்து கைலாஷ், சரியா சொல்றேனா?
4: சிவகாசி,
3: சிவகாசியிலிருந்து கைலாஷ். என்ன பண்றீங்க கைலாஷ்?
4: தேர்ட் இயர் படிக்கணும். பிகாம் சிஏ.
3: பிகாம் சிஏ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கனவுல இருக்கிறீங்க?
4: வேலைக்கு போகலாம்.
3: இப்ப நீங்க பிகாம் சிஏ எல்லாம் படிக்கணும்னு உங்களோட ஜூனியர்ஸ் எல்லாம் நினைப்பாங்கல்ல, அவங்கள எப்படி படிக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க? எவ்வளவு எளிமையா படிச்சா இந்த டிகிரியை நம்ம ஈஸியா முடிக்கலாம், நிறைய வேலை வாய்ப்புகளை நோக்கி போகலாம்.
4: காலேஜ்ல சொல்லி கொடுக்கறத நல்லா புரிஞ்சு தரணும்.
3: அது படிச்சுட்டு அதை பண்ணிட்டாலே போதும் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அப்படி தானே சொல்றீங்க? சூப்பர். கண்டிப்பா உங்களுக்கு அப்புறம் வர்றவங்களாம் இதை மனசுல வச்சுப்பாங்க. உங்களுக்கான விளையாட்டு ஆனா அவன் தான். உங்களுக்கான எழுத்து கை, கை, சரிங்களா? கை இருக்கு இல்லையா? சரி, உங்க அங்க வந்து வால்யூமை கொஞ்சம் குறைச்சு வச்சிட்டீங்கன்னா நம்ம பேசுறது எல்லாத்துக்கும் கேட்கும். சரிம்மா. சரி, தொடைக்க முகம்லாம் தொடைக்கிறதுக்கு பயன்படுறது எது? எதுமா? ஆமா, ஆனா நம்ம அது சரியா சொல்லுங்க.
4: கைக்குட்டை.
3: கைக்குட்டை, சரி. அடுத்த வார்த்தை நேரம் பார்க்க பயன்படுவது. நம்ம வந்து நம்ம அணிஞ்சிருப்போம்.
4: கைக்கடியாரம்.
3: சரி, செல்போனுடைய வேறு பெயர், அதாவது தமிழ்ல சரியா சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்?
4: கைபேசி.
3: சரி, பெருவிரலை வச்சு நம்ம பத்திரங்கள் எல்லாம் வைப்போம் இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவோம்?
4: கைரேகை.
3: வயதானவர்கள் வந்து எதை பயன்படுத்தி நடந்து போவாங்க கையில வச்சுக்கிட்டு? அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோல்னு சொல்லுவோம். அத நிறைவான கேள்வி இது. நீங்க கொஞ்சம் கையில வச்சு அப்படியே நடந்து போவாங்க இல்லையா, எதை வச்சுட்டு அவங்க நடந்து போவாங்க? கையில என்ன வச்சிருப்பாங்க நடந்து போறப்ப? நடக்க முடியலன்னா என்ன வச்சிருப்பாங்க?
4: குச்சி வச்சிருப்பாங்க.
3: சரி, அதை வேற எப்படி சொல்லலாம்? ஞாபகம் வரல இல்லையா? கைத்தடின்னு சொல்லுவோம்ல, கைத்தடி. ஆமா, சரி, பரவாயில்ல. இருந்தாலும் 4 கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் கைலாஷ்.
4: நன்றிக்கா.
3: நன்றிமா. உங்களுக்கான ஒரு பாடல் பண்பலையில.

0: நிகழ்ச்சியின் அடுத்த நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: மதுரை மாவட்டத்தில் வந்து பேசுறதுல இருந்து காயத்ரி பேசுறேன்.
0: காயத்ரி என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
1: 10ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
0: அடடா, 10ஆம் வகுப்பு போயாச்சுன்னா எப்படி இருக்கு?
1: ஜாலியா தான்
0: இருக்கு. வெரி குட், வெரி குட். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? எளிமையா தான் இருக்குல்ல, தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது எளிமையா தான் இருக்கும். வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க காயத்ரி?
1: அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி, அக்கா.
0: சரி, எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்களா?
1: ஆமாங்க.
0: சரி, எல்லாரும் கேக்குறப்ப நம்ம சரியா பதில் சொல்லணுமா இல்ல பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா?
1: சரியா தான் சொல்லணும்.
0: சொல்லணும் இல்லையா? அதெல்லாம் சொல்லிடலாம், ஈஸியா தான் இருக்கும். விளையாடலாமா? உங்களுக்கு ஆனா ஆவனாதா உங்களுடைய குறிப்பு எழுத்து மா, குரில். சரியா? குரில் மா, மண்ணெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மா. சரி, ரொம்ப எளிமையான கேள்விதான். முதல் கேள்வி, நம்முடைய தேசிய பறவை எது?
1: மயில்.
0: சரி, ஒரு நிறம் சொல்லுங்க.
1: மஞ்சள்.
0: உடல் நலம் சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன சாப்பிடுவோம்?
1: மருந்து.
0: நிலவு, அதனோட வேறு பெயர் எப்படி சொல்லுவோம்? நிலவு. நிலவை வந்து மா, இரண்டே இரண்டு எழுத்து தான். எதுமா? மதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மதி. ஆமா, படிச்சிருப்பீங்கல்ல மதின். எதுமா? அறிவுக்கும் சொல்லுவோம், நிலவுக்கும் சொல்லுவோம் இல்லையா. படிச்சிருக்கீங்க அரஞ்சொற்பொருள்ல. சரியா? ஓகே. இதயத்துடைய இதயத்தை இப்படி கூட சொல்லுவோம். இப்படி எல்லாம் சொல்லுவோம் நம்ம மா எழுத்துல மா. மனம், ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. மனம், சூப்பரா விளையாண்டீங்க காயத்ரி. நிறைய தமிழ் புத்தகங்கள்லாம் படிக்கிறது உண்டா? படிப்போம் இல்லையா அப்பப்ப. நிறைய படிங்க, நூலகங்களுக்கு போயிட்டு வாங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள்மா, நன்றிமா.
1: சரிங்கக்கா.

வெற்றி அப்படின்றது ஒரு நாளில் கிடைக்கிற அதிசயமான பொருள் இல்லை. ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியுடன் எடுத்து வைக்கும் சிறு சிறு அடிகளின் மொத்த வடிவம்தான் வெற்றி. அதனால் தோல்விகளை பார்த்து துவண்டு போகாமல் கனவுகளை நோக்கி முன்னேறிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயமாக உங்கள் கையில் கிடைக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். பங்கு பெற முயற்சித்த மாணவ கண்மணிகளுக்கும் கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடைபெறுகிறேன். வீணா வீரபத்ரன்.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. அழகான இரவு நேரம், மென்மையான தென்றல் காற்று, துளி துளியாய் விழும் மலைத்தூரல், இரவு நேர பயணமாய் செவிகளுக்கு இதம் சேர்க்க கோடை பண்பலை 100.5 இப்பொழுது வருகிறது கொடை தென்றல். தென்றலோடு பயணிக்கின்றேன் என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

நேரம் இரவு 9:07. இணைந்திருக்கின்றோம் கொடை தென்றல். தேடல் என்பது அழகானது. அந்த தேடலில் நீ வந்தால் எல்லாம் சொர்க்கம்தானே

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் இரவு 9:12. இரவு நேரத்தை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். பொத்தி வச்ச மல்லிகை வாடிவிடும், ஆனால் அதை தலையில் சூடினால் எத்தனை அழகு!

நேரம் இரவு 9:21. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 கொடை தென்றல். நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இன்றைய நினைவே சுகத்தில் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மட்டும் அழைத்து உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருக்கின்றோம் கொடை தென்றல். பூவில் உள்ள வாசம் எவ்வளவு மனமோ அதுபோல உன் மீதுள்ள பாசமும் இருக்கிறது.

பூ தொடுக்க தொடுக்க மாலையாகிறது. அந்த மாலை மணமேடைக்கு எப்போது வருமென்று ஏங்குகிறது இருமனமும்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இசைத்தூரல் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கின்றோம். கோடை தென்றல், நேரம் 9:36. காதல் என்பது ஒரு வரம், அதை நாம் தேடிக்கொண்டே தான் இருக்கின்றோம். இருவர் ராசியும் சரியாக இருந்தால் காதலில் தேடலும் சுகம்தானே.

0: அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
1: வாழ்த்து தின்றல்,
3: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
4: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
3: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
4: ஞாயிற்றுக்கிழமை
3: பிற்பகல் 2:30
4: உதய விழா கொண்டாட்டம்
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
3: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
1: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
4: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
3: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
4: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
3: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம். அடிடான

என்ன நேர்களே, கொடை தென்றல் உங்கள் செவிகளுக்கு இதம் சேர்த்து சென்றதா? இதம் சேர்த்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்திரிக்காடு டி கருப்பசாமி. மீண்டும் கொடை தென்றல் வலம் வரும் நாளை இரவு 9 மணிக்கு.

0: கோட்டை பண்பலையின் நினைவே சுகம் இன்று பயணிக்க இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் பசுமையை தாளாட்டி வரலாற்றை சுமந்து நிற்கும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களோடு. கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் திண்டுக்கல் மலைக்கோட்டை வீரத்தின் சாட்சியாக வானத்தை தொட்டு கொண்டிருக்க, இதன் நிழலில்தான் தலைமுறைகள் வளர்ந்தன, வரலாறு உயிர் பெற்றிருக்கிறது. சிறுமலையின் தென்றல் மனதை வருடுகிறது, கொடைக்கானலின் பனித்துளி ஆன்மாவை நனைக்கிறது. உலகம் சொல்லும் பூட்டும், மனதை கவரும் பிரியாணியும், விவசாயத்தின் வளமும், தொழில்களின் வளர்ச்சியும் கொண்டு கல்வியும் கலாச்சாரமும் கைகோர்த்து கனவுகளை விதைத்து சாதனைகளை அறுவடை செய்யும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களே, வாங்க இன்னைக்கு உங்க விருப்ப பாடல்களை தான் இன்னிசை பாட இருக்கிறது. கோடை பண்பலையின் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் அறிமுகங்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 24 24 29 என்ற எண்ணிலும் வாங்க. முன்னிணைப்பாக 0 4 5 4 2 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: ஹலோ, இனிய இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேக்கலாம்? சொல்லுங்க.
1: நமது கோடை பண்பலை 27வது உதய விழா கொண்டாடி கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5க்கு என் இனிய வாழ்த்துக்கள் மேடம்.
0: மிக்க நன்றிங்க. உங்களுடைய பாடல் என்னன்னு சொல்லுங்க, போட்டுடலாம் இன்னைக்கு.
1: எனக்கு சூவே உனக்காக படத்துல இருந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடுதுங்க பாடலை போடுங்க மேடம்.
0: போட்டுடலாங்க, நன்றிங்க.

0: திண்டுக்கல் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நினைவே சுகம். இப்போது நம்மோடு இணையவிருக்கும் நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் கேக்கலாம்?
1: முதல்வன் படத்துல இருந்து உளுந்து விதைக்கல
0: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: ஓகே, நன்றிங்க மேம்.

0: நேரமிரவு 10:14 இன்னிசை பாடி கொண்டிருக்கிறது. நினைவே சுகம் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறது திண்டுக்கல் மாவட்ட நேயர்களோடு. நிகழ்ச்சியோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் குங்கமுத்து வந்து பாலராஜ் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: ஒளிப்பாளி படத்திலிருந்து ஒரு மைனா மைனா கோயில் பாடல் கொடுங்க.
0: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க மேடம்.

நம்ம கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு மற்றும் மாலை 4 மணிக்கு வலம் வரும் வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில பங்கு பெறும் அத்துணை நேயர்களுக்கும் பரிசுகள் இருக்கு. வானவில் நிகழ்ச்சியில சிறந்த கருத்தினை பகிர்ந்து கொள்ளும் நேயர் ஒருவருக்கும், வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில சிறப்பாய் பதில் கூறும் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் உண்டு. பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பு வர சனிக்கிழமை வரைக்கும் தான். ஒரு நேயருக்கு ஒரு பரிசு மட்டும்தாங்க. பரிசு பெற அறிமுக அன்பர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த பரிசு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, வர 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற இருக்கிற கோடை பண்பலை 100.5 உதய விழா நிகழ்வு அப்ப தரப்படும். வாங்க கொண்டாடலாம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை.

0: இது கோடை பண்பலையின் 1.5 நினைவே சுகம். இப்போது நம்மோடு இணைவிருக்கும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் கார்த்திக்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: இதயம் படத்திலிருந்து இதயமே பாடல்.
0: நன்றிங்க. இதோ பாடல் உங்களுக்காக.
1: வணக்கம்.

0: நேரம் இரவு 10:26 இப்போது நம்மோடு இணையவிருக்கும் நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: சுக்கான்மேட்ல இருந்து சின்னம்மாள் பேசுறாங்க மேடம். இணையத்தில் அனைவரும் நலங்களா?
0: அனைவரும் நலம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்கம்மா.
0: என்ன பாடல் கேட்கலாமா?
1: கண்ணுப்படை போகுதுல இருந்து மூக்குத்தி மூத்தழகு பாடல்.
0: சரி, கொடுத்துடலாம். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. உதய விழா வாழ்த்துக்கள். உங்க வாயிலிருந்து வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிமா.
1: தேங்க்யூ.

0: நமது கோடை பண்பலை 100.5 நாளை வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோடு பயணிக்க இருக்கிறது. 9 மணிக்கு வானவில், 10 மணிக்கு கவிதையும் கானமும், 11 மணிக்கு ஒரே நபரின் பாடல்களோடு பாட்டு பட்டாளம், பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி என்ற விளையாட்டோடு, 2:15 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் அகிலா அவர்கள், 3 மணிக்கு உயிரெழுத்து நாமக்கல் மாவட்டம் திருப்பதி அவர்களின் தெருவில், மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம், 7:00 நேயர்களின் ஆசை பாடல்களோடு ஆசையில் ஒரு குக்கு, 8:00 வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது, 9:00 கொடை தென்றல், 10:00 கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5. இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
1: நிகழ்ச்சியோடு அனைவருக்கும் அடுத்த நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? சித்ரா. என்ன பாடல் கேட்கலாம்? நல்லா இருக்கேன் சித்ரா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
1: என்ன பாடல் கேட்கலாமா?
2: எனக்கு எஸ்பிபி சார் சிகரம்
1: வண்ணம் கொடுத்துடலாங்க. நன்றிங்க.

0: திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் இனவே சுகம் நிகழ்ச்சியோடு இணையும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் காலையா வக்கம்பட்டி கிராமத்திலிருந்து விஜயகாந்த ரசிகன் செல்வம் என்ற பெரிய சாமி.
0: என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
1: ஓமேலியிலிருந்து கண்மணியில காரணம் சொல்லலாம்.
0: நன்றிங்க. இதோ பாடல் உங்களுக்காக. நன்றி.

0: நேரமிரவு 10:43. அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டுவிடலாம். வணக்கம்.
1: அன்புள்ள அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறுவது திண்டுக்கல் மாவட்டம் உத்தரவட்டம் அம்பளிக்கை கிருஷ்ணன் மேடம்.
0: அம்பளிக்கை
1: கிருஷ்ணன்
0: கிருஷ்ணன்,
1: நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கீங்க மேடம்.
0: வந்திருக்கீங்க, இன்னைக்கு பரிசெல்லாம் வேற வாங்கியிருக்கிறீங்க இன்னைக்கு வண்ண துரிகை நிகழ்ச்சியில. வாழ்த்துகள்ங்க. என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சி?
1: நமது கோடை பண்மை 7வது இதய விழா வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: சாலகலா வளவன் பார்த்துக்கோங்க மேடம். அம்மன் கோயில் கிழக்காரே அன்ன வயல் மேற்கலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடல்
0: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: மிக்க நன்றி.

0: வந்து 10:49 ஆயிருக்கு. இப்போ நம்மோடு வந்து பேச இருக்கும் நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து மகேஷ் மாரியம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: கடலோர கவிதையிலிருந்து.
0: ஆ,
1: அது யாத்தாடி
0: கொடுத்துர்லாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தென்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
2: இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவான நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
5: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை திருக்குவார்பட்டி ஜெபாராமை.
2: என்ன பாடல் கேட்கலாம்?
5: கிழக்கு கரை படத்துல இருந்து சிறு சிலுவனக்கார்.
2: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
5: நன்றி.
2: ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலோடு இன்றைய நினைவே சுகம் நிறைவு பெறுகிறது.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. இரவு மயங்கும் நேரம், விண்மீன்கள் வானில் வட்டமிடும் தருணம், இசையால் செவிகளுக்கு இதம் சேர்க்க இடைவிட கானங்களோடு காற்றலையில் வளமர காத்திருக்கிறது இரவு சிறகு. இடைவிட கானங்களை காற்றலையில் தர காத்திருக்கிறேன் என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

கோடை பண்பலை 100.5 இதுவரை இணைந்திருந்தோம். இரவு சிறகு மீண்டும் சிறகெடுத்து விரியும் நாளை முன்னிரவு 11 மணிக்கு விடைபெறுகிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு அருள், மாலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வசந்த விடியலில் சேவை செய்திகள், 6:15 கரூர் டைலா சில்க் சென்டரின் பூந்தலி நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:15 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஷயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி உமன் சின்னர்வரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், நாளை கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக, 8:10 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஷயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில் நாளை தந்திருக்கும் வண்ணம் யோசிக்காம செஞ்சுட்டேன், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியா

0: கவிதையும் கானமும். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி, 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 12:50 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மேலவலி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக, 2:15 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் அகிலா அவர்கள், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நாளை நாமக்கல் மாவட்டம் திருப்பதி அவர்களின் தெரிவில், 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்டர்சி ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம், 4:30 போமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகற்றாயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ணத்துறையில் பண்பலைக்கழகம், 5 மணிக்கு இடைக்கால மட்டுக்களோடு சித்திர செவ்வானம், 5:10 பந்தாடும் பந்தாட்டம், 5:30 வைக்கிங் பனியன் சன்பிரீப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:05 போமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகற்றாயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை என்றலாக, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, 7:30 சொந்தபந்தம், 8 மணிக்கு தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 இளமை பேசுகிறது, 9:00 கொடை தென்றல், 10:00 நினைவே சுகம், நாளை கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில், 11:00 கேட்கலாம் இரவு சிறகு. இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். இணைந்து இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் 1102.

பொதுவாக நோயும் நோய்க்கு மருந்தும் வேறு வேறாகத்தான் இருக்கும். ஆனால் அணிகலன் அணிந்த இவளோ இவள் தந்த நோய்க்கு இவளே மருந்தாக இருக்கிறாள்.

உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. தஞ்சாவூர் சுற்று வட்டார நேர்கள் 101.2 MHz-ல் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு சுவைக்கலாம். இன்று சகவருடம் 1948, அஷாத 18, பராபவ ஆணி 25, திருவள்ளுவர் ஆண்டு 2057. 2026 ஆண்டு ஜூலை மாதம் 9 தேதி வியாழக்கிழமை. நேரம் காலை 4:57.

இப்படி நடப்பது கடவுளின் அருள். இறைவனின் கருணை அன்பு இவற்றை பெறுவதற்கு இசையும் கூட உறுதுணையாக இருக்கிறது. நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் கமலச் செய்ய கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மாலை. நேரம் 5:15. சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் நடவடிக்கைக்கான நேரம் வரும்போது சிந்தனையை நிறுத்திவிட வேண்டும்.